0: தப்பா அட தூங்குறத சொல்லலையா? நாம போட்டு வள்ளம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகுற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சா, இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசு தான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுபிட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியாதான் சொல்றீங்க மச்சா, நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முத வேலையை அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வரேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: గొడ్డా పొలం రారే అట్టుపాటు అన్నాడు అసిపాటు.
1: அஞ்சு வயசுல அஞ்சு கரையில அஞ்சுலேன்னு ஒரு ஃபிகர டாவ் கட்டும் போது
2: நீ பாடு.
1: நெற்குன்றத்துல நெருக்கத்துல அஞ்சலிய மடிக்கலாம் மடிக்கலாம்னு ட்ரை பண்ணி
2: நம்ம நெற்குன்றத்துலயா
3: குன்றத்துலதான் குன்றத்துல கோயில் கட்டி கும்மாலம்மா கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல உன்னை கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா.

காலத்தை பயனுடையதாக்கு, காலம் உன்னை பயனுடையதாக்கும். இந்த வார்த்தைகளுக்கு ஏத்த மாதிரி செயல்பட்டவர் தான் கிறிஸ்டோபர் கொலம்பஸ். இன்னைக்கும் அமெரிக்கர்கள் அக்டோபர் 12 தேதியை கொலம்பஸ் தினம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. வீசும் காற்றில் கப்பலை செலுத்தி கரை கண்டவர், அமெரிக்க நாடு கண்டவர் கிறிஸ்டோபர் கொலம்பஸ். அச்சம் தரக்கூடிய அட்லாண்டிக் கடலில் கப்பல் பயணம் அப்படின்னு சொன்னதும் நிதிக்கரம் நீட்ட, அதாவது நிதி உதவி செய்ய யாருமே முன்வரல. தன்னுடைய பேச்சாற்றலால ராணி இசபெல்லா கிட்ட போய் நிதி உதவி கேட்கிறாரு. அதன் பயனா 1492 ஆகஸ்ட் 3 தன்னுடைய கனவு பயணத்தை ஆரம்பிச்சாரு கொலம்பஸ். வழியில எத்தனை எத்தனை இடர்பாடுகள், ஒரு கட்டத்துல திரும்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க கூட வந்த எல்லாரும். ஏத்துக்கவே இல்ல கொலம்பஸ், விடாப்பிடியோட பயணம் செஞ்சாரு. 71 பிறகு அக்டோபர் 12 கரை தெரிந்தது, அவருடைய கனவு நனவானது. 71 சாதிச்சவர் தான் கொலம்பஸ். நாமளும் நினைச்சா முறையா திட்டமிட்டு சரியான இலக்குகளுக்கான நேரத்தையும் காலத்தையும் முறையா நிர்ணயம் பண்ணி நம்மளாலையும் வெற்றி அடைய முடியும். கொலம்பஸ் மறைவுக்கு அப்புறமா அவருடைய டைரியில கிடைச்ச வரிகள் பெரிய வழிகாட்டி தத்துவமா மாறி இருக்குது. இன்று நாம் பயணித்தோம், நீங்களும் இன்றைய வேலையை இன்றே முடித்தால் வெற்றி கரை காண்பது உறுதி. நேரம் என்பது விலைமதிக்க முடியாத மூலதனம். எனவே ஒவ்வொரு நாளும் முழு பயனுடைய நாளாய் நமது நாள் அமையட்டும். இதெல்லாமே அவருடைய டைரி குறிப்புகள்ல சொல்லப்பட்ட உத்வேகமான வார்த்தைகள். ஆக நேரத்தால் ஆக்கப்பட்டதுதான் வாழ்க்கை. அதனை உணர்ந்து நேரத்தை முறையாக பயன்படுத்துவோம். நேரத்தை சிக்கனமாக செலவழிக்காவிட்டால், நேரத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இருந்தால் நமது வாழ்க்கை வீணாகிவிடும். காலத்தை சரியாக பிடித்து கொண்டால் சாதாரண மனிதனும் சாதனையாளனாக மாறலாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: உங்க வீட்ல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க.
1: அனுஷ் டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட் ரெஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சுக்குது. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ் னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே 1:1 2:2 சைஸ்லயும் கிடைக்குது.
2: அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: ராமேஸ்வரம்
4: மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
6: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம் கடலோசை எஃப்எம் 90.4.
7: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக அவங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி பயனில சொல்லாமை, அதிகாரம் 20, குறள் எண் 200. சொல்லுக சொல்லீர் பயனுடைய சொல்லற்க, சொல்லீர் பயனிலா சொல். சொல்வதனால் பயனுள்ள சொற்களையே சொல்ல வேண்டும், பயனில்லாத சொற்களை சொல்லிவிடக் கூடாது. பொதுவாவே திருக்குறள்ல 100வது திருக்குறளும் 200வது திருக்குறளும் நம்ம மனசுக்குள்ள தங்கிடுச்சுன்னு வைங்களேன், வாழ்க்கையில பல சிக்கல்கள் தீந்துடும். 100வது திருக்குறள் என்ன அப்படின்னா, இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க்க வருந்தற்று. அதாவது இனிமையாக பேச வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தக்கூடிய திருக்குறள். இந்த 200வது திருக்குறள் பயனுள்ள வகையில் பேசுதல் பற்றிய கருத்து கொண்டது. ஆக ஒரு நபருடைய வார்த்தையில் இனிமையும் பயன்பாடும் இருந்துவிட்டால் அங்கு சிக்கல் இருக்காது, சொற்குற்றம் நிகழாது. நாம ஒரு நபர்கிட்டயோ அல்லது ஒரு கூட்டத்திலேயோ பேசும்போது நம்மளுடைய வார்த்தைகளை ரொம்பவே கவனமா பயன்படுத்தணும். பேசணும்னு முடிவெடுத்துட்டா பயனுள்ள சொற்களை மட்டும்தான் பயன்படுத்தணும். ஏன்னா ஒரு சொல் பயனில்லாத சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்னா அந்த வார்த்தையவே அந்த சொல்லையே தவிர்த்திடணும். சொற்களை தேர்ந்தெடுத்து பேசணும். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக பயனுள்ளதாக அமைய வேண்டும். பயனில்லாத சொல்லை பேசுவதை காட்டிலும் அமைதியாக இருந்து விடுவது மிகவும் நல்லது. குறிப்பிட்ட ஒரு சூழல்ல நமக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா, அந்த இடத்துல ஏதோ ஒன்ன பேசுறோம் அப்படின்னா அது தீமையா முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிளவும் துன்பமும் ஏற்பட அதிகமான வாய்ப்பு உருவாயிடும். சில நேரங்கள்ல நாம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை, என் வாழ்க்கையே முடிஞ்சாலும் சரி, நான் அவங்கள மன்னிக்கவே மாட்டேன், அவங்கள பழி வாங்காம விட மாட்டேன், இந்த மாதிரியான வார்த்தைகள் யாருக்குமே பயனில்லாத வார்த்தைகள். தீமையை விளைவிக்க கூடிய சொற்களாக இது அமைந்துவிடும். பயனில்லாத சொல் பேசுவது செய்யத்தக்கக்கூடிய ஒரு செயல் அல்ல. பயனுள்ள சொல்லை பேசுவதே செய்தக்கூடிய செயலாகும். பேசுவதானால் பயனுள்ள சொற்களை மட்டும் பேசுவோம். பயனுடைய சொல்லை பேச முடியாத நேரத்தில் அமைதியாக இருந்து விடுவோம். ஏன்னா நிறைய நேரங்கள்ல அமைதியே சிறந்த பதிலா இருக்கும். புண்களை ஆற்றக்கூடிய பொற்கனிக்கு சமமான பயனுள்ள சொற்களை பேசி மனித இனத்தையும் இயற்கையையும் ஆற்றல் படுத்த முன் வருவோம். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நம்ம பொருட்கள்லாம் வாங்கிட்டு மீதி கிடைக்கிற சில்லற காசை என்ன பண்ணுவோம்? சின்ன பிள்ளைங்களா இருக்கிற பட்சத்துல சாக்லேட் வாங்கி சாப்பிடுவாங்க, இல்ல சிலர் உண்டியல்ல போட்டு சேர்த்தும் வைப்போம். ஆனா அந்த சில்லற காசை எந்த இடத்துல தயாரிச்சிருக்காங்கன்னு இதுவரை பாத்திருக்கோமா? இனிமே எப்படி பாக்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்தியால நாணயங்கள் தயாரிக்கப்படுற 4 முக்கிய இடங்கள்னு பார்த்தா மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத் அப்புறம் நொய்டா. ஒவ்வொரு நாணயங்களையும் அடையாளம் கண்டுபிடிக்க ஸ்பெஷலான குறியீடுகளை யூஸ் பண்றாங்க. அப்படி அந்த நாணயத்துல அச்சிடப்பட்ட வருஷத்துக்கு கீழே சின்ன புள்ளி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நொய்டால அச்சிடப்பட்டது. அதே நட்சத்திர வடிவ குறியீடு இருந்துச்சுன்னா அது ஹைதராபாத்லயும், வைரம் இல்ல சாய் சதுர வடிவத்துல குறியீடு இருக்கு அப்படின்னா அது மும்பையிலயும் அச்சிடப்பட்டது. அதே ஒண்ணுமே இல்ல அப்படின்னா அது கொல்கத்தால அச்சடிக்கப்பட்ட நாணயம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நாம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டிய கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்னைக்கான கதை பகுதியில ஒரு வரலாற்று நிகழ்வை தான் தெரிஞ்சுக்க போறோம். கிமு 4 நூற்றாண்டின் பிற்பகுதி, மாசிடோனியாவின் மன்னன் 2 பிலிப். உலக நாடுகள் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசையில அந்த மன்னர் என்ன செஞ்சாரு தெரியுமா? வணிகன் ஒருவனை எல்லா நாடுகளுக்கும் அனுப்பி வைக்கிறாரு. அதே போல இந்திய பகுதிகளை பார்த்து வரவும் ஒரு நபரை அனுப்பி வச்சிருக்காரு. அந்த வணிகனும் போனா பார்த்தான் வந்துட்டான். இப்போ கேக்குறாரு மன்னர் பிலிப், பாரத நாடு எப்படி அப்படின்னு கேக்குறாரு. பாரத நாட்டின் வளங்களை நன்றே அறிந்து வைத்திருந்தவர் மன்னர் பிலிப். இருந்தாலும் கேக்குறாரு அந்த பாரத நாடு எப்படி அப்படின்னு கேட்டுட்டாரா? வந்த வணிகன் வர்ணிக்க ஆரம்பிக்கிறான், என்ன பாரத நாடு அது? அந்த நாடுதான் உலகின் கடைத்தரத்தில் இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டான். இல்லையே, அது வளமும் செல்வமும் குழிக்கக்கூடிய பூமியாச்சே, ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறாரு மன்னர். விவரிக்க ஆரம்பிச்சா அந்த வணிகன், அரசே, வளமும் செல்வமும் குழிக்கக்கூடிய பூமி தான் அது, ஆனால் அதை உணரக்கூடிய அறிவு அந்த பாரத மக்களுக்கு இல்லையே. அவர்களிடம் மருந்துக்கும் வீரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். இன்னும் ஆச்சரியமா பாக்குறாரு மன்னர், குதிரைகளை பார வண்டிகளுக்கு பயன்படுத்துகிறார்கள், யானைகளை போரடிக்க பயன்படுத்துகிறார்கள், கலங்களில் நெல்லடிக்க பயன்படுத்துகிறார்கள், அது மட்டுமா, விழா காலங்களில் குழந்தைகளுக்கு சவாரி செய்ய பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சதும், அப்படியா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாரு பிலிப். இப்படியுமா மக்கள் இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. அவர் யோசிச்சது மட்டும் இல்லாம அரசவையில கேட்டுட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்திய மக்களை நினைச்சு ஒரே சிரிப்பு. போரில் பயன்படுத்தக்கூடிய பயன்படுத்த வேண்டிய குதிரைகளையும் யானைகளையும் இப்படி பயன்படுத்தும் கோழைகளா அந்த பாரத மக்கள், இவ்வளவு அறிவீனர்களா அந்த மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த அவை முழுவதும் சிரிப்பாய் சிரிக்க வைத்தார்கள். நடந்த விஷயம் எல்லாத்தையும் ரொம்ப கவனமா கவனிச்சிட்டு இருந்தாரு சிறுவன் அலெக்சாண்டர். அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில விழுப்புப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: விழுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
6: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. கிமு 4ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் மாசிடோனிய மன்னன் 2ஆம் பிலிப் இந்திய நாடு எப்படிப்பட்டது அப்படின்றத நேர்ல போய் பார்த்துட்டு வர்றதுக்காக வணிகர் ஒருத்தர அனுப்பி வச்சாரு. இந்திய நாடு வளமையும் செழுமையும் குளிக்கும் நாடு அப்படின்றது அவருக்கே தெரியும். இருந்தாலும் வணிகர் என்ன சொல்றாருன்னு ஆர்வமா கேக்குறாரு. வந்தவர் என்ன சொன்னாரு தெரியுமா? போரில் பயன்படுத்தக்கூடிய பயன்படுத்த வேண்டிய குதிரைகளையும் யானைகளையும் இப்படி பயன்படுத்தக்கூடிய கோழைகளாக இருக்கிறார்கள் அந்த பாரத மக்கள் அப்படின்னு சொல்லி பாரத மக்களை ரொம்ப இழிவா பேசி அந்த அவை முழுவதையும் சிரிப்பாய் சிரிக்க வச்சிட்டு இருக்காரு. நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் மன்னர் 2ஆம் பிலிப்புடைய அன்பு மகன் சிறுவன் அலெக்சாண்டர் கவனமா கவனிச்சிட்டு இருக்காரு. அடுத்த நாள் அந்த அரசவையில் நடந்த எல்லாத்தையும்

ஆயிடுச்சு. அரசவேல எல்லாரும் அவங்களுடைய செயல்பாடு தவறுன்னு சொல்றாங்க. ஆனா இவரு உலகிலேயே உன்னதமான நாடு இந்திய நாடு, மக்கள் தான் சிறந்த மக்கள் அப்படின்னு சொல்றாரு, எதனால அப்படின்னு கேள்வி கேக்குறாரு. இப்போ விளக்க ஆரம்பிக்கிறாரு அறிஞர் அரிஸ்டாட்டில். எங்கே ஞானம் அரசாட்சி செய்கிறதோ அங்கே குதிரைகள் பாரம் இழுக்கத்தான் செய்யும், யானைகள் நெல்லடிக்கத்தான் செய்யும், குழந்தைகளை குதூகலப்படுத்தத்தான் செய்யும். ஆம், அன்பும் அமைதியும் உள்ள நாட்டில், பொறாமையும் போர் வெறியும் இல்லாத நாட்டில் அப்படித்தான் நடக்கும் அப்படின்னு தன்னுடைய போதனைகளை முடிச்சிட்டு கடைசியா சொன்னாரா, ஞானம் உள்ள இடத்தில் குதிரைகள் வண்டியை இழுக்கும், ஆசை உள்ள இடத்தில் குதிரைகள் போரை இழுக்கும். ஆமா நேர்களே, மூங்கில்கள் உரசி தீயை உருவாக்கும், மூங்கில் காட்டையே எரிக்கும், அதோடு தானும் எரிந்து போகும். ஆசை அப்படின்ற தீயும் அப்படிதான், அனைத்தையும் அழிக்கும், அதோடு தன்னையும் அழித்துக் கொள்ளும். ஆசை அடுத்தடுத்த ஆசைகளை ஆசைப்பட வைக்கும். எந்த ஆசையும் இதுவரை எவரையும் திருப்திப்படுத்தியதும் இல்லை, ஆசை தீர ஆற்றுப்படுத்தியதும் இல்லை. திருப்தியின் திருப்தியை தெரிந்து கொண்டவர்களே திருப்தியான ஞானி. நீங்கள் ஞானிகளாக வாழ ஆசைப்படுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: மாலா மாலா, இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கிற மேசு, எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான

அவற்றுக்குரிய தண்டனையின் விசுவரூபம் தனியும். நினைத்த போக்கி நடப்பவருக்கு நாளை உண்மை தெரியும். நன்மை செய்து வாழ்பவருக்கு இரு உலகமும் பணியும். நன்மை செய்து வாழ்பவருக்கு இரு உலகமும் பணியும். சிரித்துக்கொண்டே தவறு செய்

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேட்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி. கோடான கோடி இதயங்களை வருடிய அந்த மெல்லிய குரலுக்கு எங்கள் இசை வணக்கம். எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள் இதோ.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிருச்சு. இந்த நாளில் நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது இரண்டு ஜானகி அம்மா பாடல்களை வந்து கேட்டு நம்ம நிகழ்ச்சியை வந்து தொடங்கியாச்சு. ஜானகி அம்மா பாடலை கேட்கும்போது, அவங்க குரலை கேட்கும்போதே ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி, ஒரு ஆறுதல் வந்து கிடைக்குது. அவ்வளோ ஒரு அழகான ஒரு குரலும் நம்ம சிறப்பாக வந்து பாடி நிற்கிற நாளை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. நம்மளே இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிற சொல்லி நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். நீங்கள் இப்போ கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வெளுப்பு பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்றைக்கி 15 ஜூலை 2026 காலை நேரம் 7:11. இப்போ நம்ம நிகழ்ச்சியோட முதல் பதிவாக வானிலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தெற்கு திசையிலேருந்து காற்று வீசிட்டுருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 11 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 20 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு இன்றைக்கும் பெரிய அளவில் வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 31°C தான் இன்றைக்கான வானிலை தகவல். அடுத்து இன்றைக்கி கடலுக்கு வந்து போயிட்டு வந்திருக்கக்கூடிய மீனவர்களுக்கு நல்ல ஒரு பாடு வந்து கிடைக்கட்டும். கடலுக்கு போக கிளம்பிட்டு இருக்கக்கூடிய இல்லை கடலுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு நல்ல ஒரு பாடு வந்து கிடைக்கட்டும் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு வாழ்த்துக்களோடு இன்றைக்கி அப்படி நம்ம அடுத்தடுத்த பாடல்கள் வந்து கேட்கலாம். தொடர்ந்து நினைச்சிருங்க, இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நமது தீவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752627773.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: மண்டபம்
1: மற்றும் தங்கச்சி மடம்.
3: மற்றும் தெங்காசி
4: மீண்டும் நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:23 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததான் நம்மளுடைய கடல் ஓசை எஃப்எம் 90.4 மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்தும் குழந்தைகளுக்கான வாசிப்பு திருவிழா அப்படிங்கிறது வந்து இன்னும் சில நாட்களில் நம்ம ஊருக்குள்ள வந்து நடக்கிறதுக்கு ஒரு கலை இலக்கிய கொண்டாட்டம் அப்படிங்கிறத சொல்லலாம். நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஒரு வாசிப்பு திறனை வந்து ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது, அது அடிப்படையிலேருந்து அவங்களுக்கு வந்து இந்த வாசிப்பை வந்து கொண்டு வருது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து தேவையாக வந்திருக்கு. நாங்கள் நம்ம கடலோசை சார்பாகவும் ஒரு வாசிப்பு போட்டி வந்து நடத்தணும். அந்த போட்டியில் வந்து பார்க்கும்போது தெரியுது இங்கே ஒரு 30 குழந்தைகள் வந்து வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து வாசிக்கிறதுக்கு எவ்வளோ தயக்கப்படுறாங்க, வாய் விட்டு வாசிக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அவங்களுக்கு வாசிக்கிறது தெரியுது ஆனால் வந்து சத்தமாக தமிழில் அவங்களால வாசிக்க ஒரு மாதிரி ஒரு அச்சப்படுறாங்க, ஒரு தயக்கப்படுறாங்க அப்படிங்கிறது. அதான் அந்த தயக்கத்தை மூலம் உடைக்கணும். நம்ம மொழி தமிழில் வந்து அவங்க வந்து வாசிக்கிறதுக்கு எந்த சிரமமும் படாமல் நல்லபடியாக வந்து வாசிக்கணும்னு ரொம்ப அது ஒரு அடிப்படையான ஒரு தேவையில்லை. நம்ம மொழி நம்ம தமிழை நம்ம மட்டும் தான் பேச முடியும், நம்ம மட்டும் தான் படிக்க முடியுங்கிறப்போ நம்மளே அதை பண்ணலை, நம்மளே அதை வந்து பேசலை படிக்கலை அப்படின்னா வேறு யார் பேச போகிறோம். அதனால் தமிழை வாசிப்போம், குழந்தைகளுக்கு நல்ல தமிழை வந்து சொல்லிக் கொடுப்போம். அதனால் அந்த அது ஒரு நோக்கில் நம்மளோட குழந்தைகளுக்காக இப்படி ஒரு வாசிப்பு போட்டி வந்திருக்கு. அதே கலைகளுக்கு கொண்டாட்டம் மாதிரி வந்திருக்க போகுது. அதையே வந்து இன்னும் நிறைய நாடகங்கள் இருக்கும். வானவில் பள்ளி குழந்தைகள் நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடகங்கள் வந்திருக்க போது எழுத்தாளர்களோட கலந்துரையாடல் வந்து இருக்க போகுது. இது இங்கே எல்லாம் எங்கே நடக்க போகுது அப்படின்னா நம்மளுடைய பாம்பனில் இருக்கக்கூடிய வினோமகாலில் July 25 நடக்கிறதுக்கு இதுக்காக முன்பதிவு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்பதிவு பண்ணுறதுக்காக 709-4-9-3-9-9-3 இந்த எண்ணுக்கு கால் பண்ணி முன்பதிவு பண்ணலாம். குழந்தைகளோட பெற்றோர்கள் நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம். 709-4-9-3-9-9-3 இந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி முன்பதிவு பண்ணிட்டா உங்களோட குழந்தைகளும் இப்போ இப்படி நடக்கக்கூடிய இந்த கலை இலக்கிய கொண்டாட்டத்தில் வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இது வர July 25 வினோமாகல காலை 9:00 to 1:00 வரைக்கும் நடக்கிறதுக்கு இப்படத்து பாடல் வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: வாகை சூடவா திரைப்படத்திலிருந்து கல்வி ஒரு படிப்பு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம், அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத குழந்தைகளோட குரலில் அழகாக வந்து கேட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து இதே மாதிரி கல்விக்கான இன்னொரு தகவல் தான். நேரம் சரியாக 7:31 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். HCL மற்றும் டெக் பி அப்படின்ற ஒரு இரண்டு நிறுவனங்கள் வந்து சேர்ந்து நம்மளோட குழந்தைகளுக்காக, பிளஸ் டூ முடிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக ஒரு மிகப்பெரிய உயர்கல்வி நுழைவுத் தேர்வு வந்து நடத்திருக்காங்க. இந்த நுழைவுத் தேர்வு வந்து எழுதுறது மூலமாக நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சார்ந்த ஏதாச்சும் ஒரு வேலைகளுக்கு வந்து போகும்போது, கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகளுக்கு வந்து போகும்போது, நீங்கள் என்ன டிகிரி வேணும் முடிச்சிருக்கலாம், ஆனால் கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகளுக்கு நீங்கள் வந்து போக ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, உங்களுக்காக இலவசமான பயிற்சி அதோட கூடிய வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் வந்து தரப்போகிறாங்க பிளஸ் டூ முடித்தவங்களுக்கு. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க சொல்கிறது என்னென்னா, நீங்கள் கட்டாயமாக 75% மேலே மதிப்பெண்கள் வந்து எடுத்துருக்கணும். அதுவும் நீங்கள் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 80% மேலே மதிப்பெண் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எடுத்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு தேர்வு வந்து நடத்திருக்காங்க. அந்த தேர்வில் நீங்கள் வந்து பாஸ் ஆகுறீங்க, தேர்வில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுக்குறாங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பர், அனலிசிஸ்ட், டிசைன் இன்ஜினியர், டேட்டா இன்ஜினியர், சப்போர்ட் அண்ட் ப்ராசஸ் அசோசியேட் அப்படின்ற நிறைய பயிற்சி வந்து கொடுக்குறாங்க. அந்த பயிற்சி முடிஞ்சோடனே வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் பயிற்சி காலத்திலேயே மாதம் வந்து 10,000 உதவித்தொகையும், பணியில் வந்து சேர்ந்த முன்னாடி ஒரு துவக்க நிலை சம்பளமாக ஆண்டுக்கு 2,00,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு சம்பளம் வாங்குற அளவுக்கு அவங்க வந்து பயிற்சி வந்து பண்ணி தருவாங்களாம். அவ்வளோ பெரிய வாய்ப்பை ஒரு தேர்வில், ஒரு சின்ன ஒரு நுழைவுத் தேர்வில் வந்து கொடுக்க போகிறாங்க. அதனால் உங்களுக்கு இது சார்ந்து தெரிஞ்சுக்கணும், இந்த தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த தேர்வு வந்து இன்னும் நாட்கள்லாம் கிடக்கு அப்படின்னா இல்லை, இன்னும் 3 தான் இருக்குது, வர 18 மற்றும் 19 அந்த தேதிகள் வந்து நடத்திருக்காங்க. இந்த தேர்வு வந்து நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முகமது சதக் தஸ்தகீர் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் வந்து நடக்க இருக்கு. 18 மற்றும் 19 சனி ஞாயிறு காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் வந்து சேர்றதுக்கு, இதில் விண்ணப்பிக்க வந்து ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு எண் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த எண்ணுக்கு கால் பண்ணி இந்த டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். 8433333868 இந்த எண்ணுக்கு, 8433333868 இந்த எனக்கு கால் பண்ணி கேட்டால் தகவலை சொல்லுவாங்க. நீங்களும் இந்த தேர்வில் வந்து பங்கேற்றுக்கொள்ளுங்க. இப்படுத்து பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:43 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பு பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நம்மளுடைய வனத்துறை ஒரு சிறப்பான ஒரு நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, அலையாத்தி காடுகள் இருக்கக்கூடிய நிறைய தாவரங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கன்னு சொல்லிட்டு. அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சதுப்பு நில காடுகள். இது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு மரம் கிடையாது, ஒரு மரத்தை வந்து சார்ந்து ஒரு தாவரத்தை சார்ந்து இருக்கக்கூடிய கிடையாது. உள்ளக்க அந்த காட்டுக்குள்ளே எக்கச்சக்கமான ஒரு மரங்கள், தாவரங்கள், செடிகள் வந்து இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து தான் மொத்தமாக இந்த அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய 16 வகையான தாவரங்கள் வந்து சிறப்பாக வந்து பாதுகாக்கணும், அவங்களுக்கு வந்து வந்து வளர வந்து ஒரு நல்ல ஒரு வளர்க்க அந்த அலையாத்தி காடுகளை நல்லா சிறப்பாக வளர்க்க, அந்த 16 தாவரங்களையும் நல்லபடியாக வந்து வளர்க்கறதுக்கான உத்தரவு வந்து விடப்பட்டிருக்கு. அதில் முக்கியமாக வந்து பார்க்கும்பொழுது கண்டல், சிறுகண்டல், மரம மரம், வெண்கண்டல், சிறுகதுக்கு, சிவப்பு காக்கண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 16 வகையான தாவரங்கள் வந்து இருக்குது. இவ்வளோ இப்படி ஒரு தாவரங்கள் இருக்குது, இதோட பேர்னா இதுதான் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். நம்ம அலையாத்தி காடுகளில் நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா, அந்த காடு மொத்தமாக வந்து அடர்ந்து இருக்கக்கூடிய காடு, அதில் இருக்கக்கூடிய தாவரங்களோட பேர் இந்த மாதிரி தான் வந்து பேர்லாம் வச்சுருக்காங்க. அதுவே நம்ம நிறைய பேருக்கு வந்து தெரியாது, எனக்குமே தெரியாத அலையாத்தி காடுகளில் இருக்கக்கூடிய பேர். அதனால் வந்து பாதுகாக்கிறதுக்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டுருக்கு. அலையாத்தி காடுகள் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கடல் வளமும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இப்போ இன்றைக்கான விலை நிலவரங்களை தெரிஞ்சுக்கலாம். பெட்ரோல் டீசல் விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 இருக்கும். டீசல் லிட்டருக்கு 101.50 விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 10,759 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,150 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 13,808 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தினுட 22 கேரட் 105,600 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்து இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குன்னு?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
3: கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி. காலம் மாறலாம், ஆனால் இந்த குரலின் மாயம் என்றும் மாறாத எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள்.

0: எஸ் ஜானகி அம்மாவை என்றும் அன்புடன் நினைவு கூறுவோம். கடல் ஓசை எஃப்எம் 90.4 என்றும் இசையாய் எங்கள் மனதில்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தகவல்களோட வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: ஒரு மனிதர் ஒரு குழந்தையை பார்த்து, ஒரு சிறுவனை பார்த்து, இந்த சிறுவன் நிச்சயமாக படித்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் வந்த ஒரு சின்ன திட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சமூகத்தையே வந்து மாற்றி போட்டுச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலத்தை, ஒரு கல்வியறிவு உள்ள ஒரு மாநிலமாக வந்து மாற்றுச்சு அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டை தான் வந்து சொல்லணும். அது யார் அந்த மனிதர், யார் அந்த சிறுவன் அப்படிங்கிறது அதை தெரிஞ்சுக்கலாம். நேரம் சரியாக 8:10 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக. உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். அந்த மனிதர் அப்படிங்கிறவங்க வந்து வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய காமராஜர் ஐயா தான். நம்மளோட தமிழ்நாட்டில் 3 முறை வந்து முதலமைச்சராக இருந்தவங்க, 3 முதலமைச்சர். அவங்க சாலையில் ஒரு மாடு வந்து மேய்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சிறுவனை பார்த்து, நீ வந்து படிக்க போகலை அப்படின்னு கேட்கும்போது, படிக்க போயிட்டால் சாப்பிட நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஒரு விடை அளிக்கணும், குழந்தைகள் வந்து சாப்பாடு கொடுத்தா வந்து படிக்க வருவாங்க அப்படின்றது கண்டுபிடிச்சி குழந்தைகளுக்காக மதிய உணவு வந்து கொண்டு வர்றாங்க. அந்த மதிய உணவு திட்டத்தின் மூலமாக தான் அதுக்கப்புறம் தான் அது வளர்ச்சி அடையப்பட்டு குழந்தைகள் எல்லாம் படிக்கணும், இங்கே வாங்க, நீங்கள் வந்து படிக்க வந்தால் போதும், உங்களுக்கு சாப்பாடு நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசை பொறுப்பேற்று உங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்து ஸ்கூலுக்கு வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் படிப்போட முக்கியத்துவம் வந்து புரிஞ்சு குழந்தைகளுக்காக பள்ளிக்கூடங்கள் கட்டி நம்ம தமிழ்நாடே ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வியில் வளர்ச்சி அடைஞ்ச ஒரு மாநிலமாக வந்து மாற்றினாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம், இது எல்லாத்துக்கும் விதை போட்டது அப்படிங்கிறது நம்மளுடைய காமராஜர் ஐயா. அவங்களோட பிறந்தநாள் வந்து இன்னைக்கு. அதனால் இன்னைக்கு நம்மளோட தமிழ்நாட்டோட கல்வி வளர்ச்சி தினமாக வந்து கொண்டாடுறாங்க. அந்த தினத்தை நம்மளும் வந்து கொண்டாடலாம். உங்களோட குழந்தைகள் நிச்சயமாக வந்து படிக்கணும். எல்லாரோட குழந்தையும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களால எவ்வளோ வந்து போக முடியுமோ, எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிப்புகளை வந்து முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசையாக, ஒரு வேண்டுகோளாக வந்து வச்சுட்டு குழந்தைகளை படிக்க வைங்க. இன்றைக்கி காமராஜர் பிறந்தநாளுக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள். அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி உலக அளவில் வந்து பார்க்கும்போது உலக இளைஞர் திறன்களுக்கான தினமாக வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு இளைஞருக்கும் ஏதாச்சும் ஒரு சின்ன திறன் வந்து இருக்கும். அந்த திறன் தான் மொத்த சமுதாயத்தையே வந்து வளர்ச்சி பாதைக்கு வந்து கூட்டு போகப்போகுது. அந்த திறனை நீங்கள் கண்டுபிடிச்சி அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணால், அதில் கொஞ்சம் பயிற்சி

உணர்ச்சிகள் வந்து எடுத்துக்கிட்டு அதை மேம்படுத்தினா நீங்கள் மட்டும் வளர மாட்டீங்க, உங்களோட சார்ந்து சமூகமும் வந்து வளரும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த இரண்டு தினங்களுக்கும் ஒரு சின்ன வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இப்போ நம்ம காமராஜராக்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாடலை கேட்டு தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: மொத்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியோன், High exchange value, easy finance, low interest rate, fastest delivery. Anamalai's Toyota, Valdur, Ramanathapuram. Call 80127-99000. ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல, பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
2: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு, அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க, சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
3: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தெங்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமருடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் 6 நாட்கள் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் தலைவர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். புதுமை கண்டுபிடிப்பு, மீள்திறன், ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை என்ற கருப்பொருளுடன் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தை தொடர்ந்து பிரிக்ஸ் நாடுகளின் வேலைவாய்ப்பு பணிக்குழு கூட்டமும் நடைபெறவுள்ளது. சமூக பாதுகாப்பு மற்றும் தொழில்துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரித்தல், மகளிருக்கு அதிக வேலைவாய்ப்புகளை வழங்குதல் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தொழிலாளர் ஈட்டுறுதி காப்பீட்டுக் கழகத்தின் கீழ் பயனடைவோர் எண்ணிக்கை 15 கோடியாக அதிகரித்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வல்லம் சிப்காட் தொழிற்பேட்டையில் 100 படுக்கைகளுடன் கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனையை நேற்று காணொலி வாயிலாக திறந்து வைத்து அவர் பேசினார். கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்னர் இஎஸ்ஐ பயனாளிகளின் எண்ணிக்கை 7 கோடியே 50 லட்சமாக இருந்தது என்றும் தற்போது இந்த எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். இதுபோன்ற மருத்துவமனைகள் அதிக தரத்துடன் செயல்படுவதன் மூலம் தொழிலாளர்களுக்கு உயர்தர சிகிச்சை கிடைப்பதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின் வாலுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். ஸ்பெயின் பயணத்தை நேற்று நிறைவு செய்த அவர் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ் சென்றடைந்தார். அங்கு பெல்ஜியம் துணை பிரதமரும் வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் மற்றும் வேளாண் துறை அமைச்சருமான டேவிட் கிளாரின்வாலை சந்தித்து வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவான ஆலோசனை நடத்தினார். இரு நாடுகளுக்கும் பரஸ்பர நலன்களை அளிக்கக்கூடிய பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இரு தலைவர்களும் அப்போது உறுதியளித்தனர். தொடர்ந்து ஐரோப்பிய யூனியன் வேளாண் மற்றும் உணவுத்துறைக்கான ஆணையர் கிறிஸ்டோபே ஹான்சனையும் திரு பியூஷ் கோயல் சந்தித்து பருவநிலை மாற்றம், பசுமை எரிசக்தி உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து தமது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களில் 3 பேரின் உடல்கள் நேற்று திருச்சி கொண்டு செல்லப்பட்டது. இந்த விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களில் 10 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். திருச்சி கிராப்பட்டியைச் சேர்ந்த அழகுராஜன், திருவானை காவலைச் சேர்ந்த பாலாஜி, பீமநகரைச் சேர்ந்த ஷேக் அப்துல்லா ஆகியோரின் உடல்கள் கோவை விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டு அங்கிருந்து அவர்களது இல்லங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவர்களின் உடல்களுக்கு சட்டப்பேரவை துணைத்தலைவர் திரு ரவிசங்கர் அஞ்சலி செலுத்தினார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அம்மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் வரும் 21ஆம் தேதி வரை அதிகபட்சமாக 414 மில்லியன் கன அடி அளவுக்கு தண்ணீர் திறந்துவிட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் இரவு நேரங்களில் கரடிகள் நடமாட்டம் நீடித்து வருகிறது. இதுவரை 3 கரடிகளை வனத்துறையினர் பிடித்துள்ள போதிலும் மேலும் 1 கரடி உலவி வரும் நிலையில் அதனையும் வனத்துறையினர் பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
6: நெல்லை மாவட்டம் பாமநாசம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார கிராமங்களான அனவன் குடியிருப்பு, பசுக்கடைவிலை, காஸ் கீப்பர் தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் அதிக அளவில் கரடிகள் நடமாட்டம் இருந்து வருகிறது. சில சமயங்களில் கரடி மனித மோதல்களும் அரங்கேறியுள்ளன. இதனால் வனத்துறையினர் சார்பாக கரடி நடமாட்டம் உள்ள பகுதியில் கூண்டு வைக்கப்பட்டு இதுவரை 3 கரடிகள் பிடிக்கப்பட்டு வனப்பகுதிக்குள் விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாமநாசம் அருகே உள்ள காஸ் கீப்பர் தோப்பு பகுதியில் தொடர்ந்து கரடி நடமாட்டம் உள்ளது. குறிப்பாக காஸ் கீப்பர் தோப்பு பகுதியில் உள்ள நாஞ்சில் நாட்டான் சுடலைமாடசாமி கோவில் வளாகத்தில் கரடி நுழைந்து உலா வந்தது. மேலும் காஸ்கிப்பர் பகுதியில் உலா வரும் இந்த கரடியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதியில் விட வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
5: தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை கூறுகிறது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் உள்தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். கீவ் நகரை குறிவைத்து தாக்குதலில் ஈடுபட்ட ரஷ்ய ஏவுகணைகளை இடைமறித்து முறியடித்ததாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 3 பேரை பஞ்சாப் காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளனர். பீகார் மாநிலம் அராரியா மாவட்டத்தில் தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற டிராக்டர் கவிழ்ந்த விபத்தில் 3 பெண்கள் உயிரிழந்தனர். அரியலூர் மாவட்ட தோட்டக்கலைத்துறை சார்பில் மத்திய மாநில அரசின் மானிய திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வரும் முந்திரி உடைக்கும் தொழிற்சாலைகளை ஆட்சியர் திருமதி மிருணாளினி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் காற்றாலை விசிறி ஏற்றிச் சென்ற லாரி பழுதடைந்த காரணத்தால் அந்த வழியாக சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ஆடி தபசு திருவிழாவை முன்னிட்டு வரும் 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 2 ஆண்டுகளில் பொதுமக்களுக்கு இடையூறாக சுற்றித் திரிந்த கால்நடைகளின் உரிமையாளர்களிடமிருந்து 1,24,00,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இங்கிலாந்து அணி 47.5 ஓவரில் 258 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. 259 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 45.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 262 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கேப்டன் சுப்மன் கில் 80 ரன் எடுத்திருந்தபோது காயம் காரணமாக வெளியேறினார். வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்னும் அக்சர் பட்டேல் 57 ரன்னும் எடுத்து வெற்றிக்கு வழிவகுத்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. டெக்சாஸில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் பிரான்சை வென்றது. அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே இன்று நடைபெறும் 2வது அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணியுடன் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் விளையாடும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமருடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் 6 நாட்கள் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
7: தொடரே நோதுரா
8: வண்டம்பா.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: விக்கல் வருது அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, யாரோ ஒண்ணு நினைக்கிறாங்க போல அப்படின்னு தானே சொல்லுவாங்க. உண்மையாவே யாராவது நம்மள நினைச்சா விக்கல் வருமா? அந்த விக்கலுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? விக்கல் வர்றதுக்கான காரணம், நம்ம மார்பு பகுதியையும் வயிறு பகுதியையும் பிரிக்க தசையால் ஆன ஒரு பந்தல் இருக்குது. அதோட பேரு தான் உதர விதானம். உதரம் அப்படின்னா வயிறுன்னு அர்த்தம், விதானம் அப்படின்னா பந்தல். இந்த உதர விதானம் முழுசா தசையால் ஆனது. அதே சமயம் உதர விதானத்துல ஏற்படுற ஒரு அன்னிச்சையான திடீர் அதிர்வு தான் விக்கல். மூச்சு இழுக்கிற தசைகளும் மூச்சை வெளிவிடக்கூடிய மூச்சு குழாய்களோட வால்வும் மூடுறதுனால அந்த காத்து அன்னிச்சையா வெளியேறும். அதுதான் விக்கல் சவுண்டுக்கான ஒரு காரணமாவும் இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வாழ்ந்து வரும் தகவல்களோடு வெளுப்பப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 8:32 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா இன்றைக்கு நம்ம கேப்டன் ராஜன் தான். சில பல காரணத்தால் அண்ணனை ரீச் பண்ண முடியல. இன்றைக்கு மீன் உலக நிலவரம் அண்ணன் வந்து சொல்ல முடியாது. அடுத்ததா ஒரு வேலைவாய்ப்பு தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட தமிழ்நாட்டில் டிப்ளமோ வந்து முடித்தவங்களுக்காக TNPSC தேர்வு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஊரக வளர்ச்சித்துறை, வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை, பொதுப்பணித்துறை, உதவி வேளாண் அதிகாரி, நெடுஞ்சாலைத்துறை, சர்வேயர் கம் அசிஸ்டன்ட், உதவி தோட்டக்கலை அதிகாரி அப்படின்ற மாதிரியான ஒரு பிரிவுகளில் மொத்தமாக 839 இடங்கள் வந்துருக்கான். இதில் நீங்கள் வந்து சேரணும்னா ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, பிடெக் இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். இதில் ஏதாச்சும் ஒன்று படிச்சிருந்தீங்க, ஏதாச்சும் ஒரு டிகிரி உங்கள்கிட்ட வந்துருக்கு, இல்லைன்னா டிப்ளமோ கோர்ஸுக்கான டிகிரி வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் இதற்கு வந்து செலக்ட் ஆகிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. ரெண்டே தான், எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, அவ்வளோதான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பும் வந்திருக்கு. அதனால் டிப்ளமோ முடிச்சுட்டு இல்லை ஐடிஐ வந்து முடிச்சுட்டு இருக்கவங்க, இல்லை பிஇ பிடெக் முடித்தவங்க கூட ஏதாவது நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து வேணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வயது வரம்பு 18 37 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால் நிறைய பேர் வந்து எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்திருக்கு. இதில் விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா tnpsc.gov.in அப்படின்ற இணையல முகவரியில் விண்ணப்பிக்கலாம். இது அடுத்த மாதம் 15 வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. பொறுமையாக யோசிங்க, இன்னும் ஒரு மாதம் ஃபுல்லாக வந்துருக்கு. டிஎன்பிஎஸ்சி இப்படி ஒரு தேர்வு வந்து வெளியிட்டிருக்காங்க, குறிப்பாக ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்களுக்காகவே. அதனால் அப்படி படித்த உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் குழந்தைகளாக இருக்கட்டும் சரி, அண்ணன் தம்பிகளாக இருக்கட்டும் சரி, அக்காக்களாக இருக்கட்டும் சரி, யாருக்காச்சும் இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. இப்போ எடுத்து பாடல் இருந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: யார நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீயும் உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியா தான் இருக்கும்னு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
5: நேரம் சரியாக 8:41 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன், HCL மற்றும் டெக்பி அப்படின்ற இரண்டு நிறுவனங்கள் வந்து சேர்ந்து நம்மளோட ராமநாதபுரத்தில் இந்த வருஷம் வந்து 12th முடித்த மாணவ மாணவிகளுக்காக ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு வந்து தராங்க. படிச்சுக்கிட்டே கற்றுக்கிட்டே வேலையில் வந்து சேர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அதுவும் சின்ன சின்ன வேலைகள் கிடையாது, பெரிய பெரிய வருமானம் வந்து தரக்கூடிய சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், அனாலிசிஸ், டிசைன் இன்ஜினியர், டேட்டா இன்ஜினியர், சப்போர்ட் அண்ட் ப்ராசஸ் அசோசியேட் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு மிக முக்கியமான கம்ப்யூட்டர் சார்ந்த வேலைகளில் வந்து சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. இதுக்கான ஒரு தேர்வு, ஒரு நுழைவு தேர்வு நீங்கள் எழுதினா மட்டும் போதும், அதுக்கப்புறம் நிறைய ஒரு வாய்ப்பு வந்து தராங்க. நீங்கள் அதில் படிச்சுக்கிட்டே நீங்கள் உயர்கல்வியும் பல்கலைக்கழகங்களில் வந்து படிக்கலாம், அதுக்கான ஃபீஸையுமே இவங்க வந்து கட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ வாய்ப்புகளை வந்து அள்ளி தராங்க. இதெல்லாத்தையும் வந்து நீங்கள் சேரணும்னா ஒரு எண் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட மார்க் அப்படிங்கிறது 75% மேலே வந்திருக்கணும். அதுவும் நீங்கள் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா 80% மேலே நீங்கள் வந்து 12th வந்து மார்க் பண்ணியிருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு எந்த எண்ணுக்கு வந்து கால் பண்ணணும் அப்படின்னா 8-4-3-3-8-6-8 இந்த எண்ணுக்கு கால் பண்ணால் நம்ம இந்த தேர்வில் நீங்களும் போய் கலந்துக்கிட்டு உங்களுக்கான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இப்போ இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்கள் நேரம் இணைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டளையின்னு கடலோ சேஃபம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போய்ட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பாய், சி யூ மக்களே.

0: அள்ளிட்டு போங்க.
1: பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனும் வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. கோடான கோடி இதயங்களை வருடைய அந்த மெல்லிய குரலுக்கு எங்கள் இசை வணக்கம். எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள் இதோ.

0: ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 GW அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. ஹார்மோஸ் நீரிணை வழியாக கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முறையை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கங்கள் துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். புதிதாக கண்டறியப்பட்ட 13 சுரங்கங்கள் உட்பட 9 மாநிலங்களில் அடங்கிய 20 அரிய வகை கனிம சுரங்கங்கள் இந்த ஏலத்தில் இடம்பெறும் என்று மத்திய சுரங்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலிப்டேனம், கிராஃபைட், குளோகோனைட், டைட்டானியம், டங்ஸ்டன், லித்தியம் போன்ற அரிய வகை கனிமங்கள் அடங்கிய சுரங்கங்கள் ஏலம் விடப்பட உள்ளன. பசுமை எரிசக்தி, உரங்கள் தயாரிப்பு, பாதுகாப்பு மற்றும் இதர முக்கியமான துறைகளில் இந்த கனிமங்களின் பயன்பாடு இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுவரை 56 அரிய வகை கனிம சுரங்கங்கள் வெற்றிகரமாக ஏலம் விடப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 GW அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 7 இடங்களில் அமைந்துள்ள இந்த அணு உலைகள் மூலம் உறுதி செய்யப்பட்ட எரிசக்தி திறன் இந்த அளவை எட்டியிருப்பதாக மத்திய எரிசக்தி துறை கூறியுள்ளது. இவற்றில் அழுத்தத்துடன் கூடிய அணு உலைகள் மூலமும் கொதித்திறன் அணு உலைகள் மூலமும் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் அணுசக்தி திட்டங்கள் நிலையான வகையில் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இதன் மூலம் பசுமை பொருளாதார வளர்ச்சியும் வலுவான எரிசக்தி பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. கடந்த வாரத்தில் காணொலி வாயிலாக தொடங்கிய இந்த பேச்சுவார்த்தையில் குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கிறது. பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இருதரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலத்தீவின் மிக முக்கிய வர்த்தக நாடாக இந்தியா விளங்குகிறது என்றும் சென்ற நிதியாண்டில் 771 மில்லியன் டாலர் அளவுக்கு இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்றதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாசா விண்வெளி வீரர் அனில் மேனன் நேற்றிரவு ரஷ்ய விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புறப்பட்டுச் சென்றார். சோயூஸ் MS-29 விண்கலம் மூலம் இந்திய நேரப்படி நேற்றிரவு 8:17 அவர் புறப்பட்டு சென்றதாக நாசா தெரிவித்துள்ளது. அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப செயல்பாட்டை மையமாக கொண்டு முதல் முறையாக அனில் மேனன் விண்வெளி நிலையத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் 2 வர்த்தக கப்பல்கள் தாக்கப்பட்டதால் மேற்காசியாவில் எழுந்துள்ள பதற்றம் குறித்து மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் உயர்நிலைக்குழு ஆலோசனையை மேற்கொண்டார். அந்த தாக்குதலில் இந்திய மாலுமி ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் அப்பகுதியில் மேற்கொள்ள வேண்டிய ஒருங்கிணைந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து புதுதில்லியில் நேற்று உயர் அதிகாரிகளுடன் அவர் விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பு மற்றும் நலன்களை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கப்பல் போக்குவரத்துத்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். ஹார்மோஸ் நீரிணையை கடந்து செல்லும் கப்பல்கள் ஒவ்வொன்றையும் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியுறவு அமைச்சகத்துடன் இணைந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் திரு சர்பானந்த சோனோவால் அப்போது கேட்டுக் கொண்டார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வாலுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். ஸ்பெயின் பயணத்தை நேற்று நிறைவு செய்த அவர் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ் சென்றடைந்தார். அங்கு பெல்ஜியம் துணை பிரதமரும் வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் மற்றும் வேளாண் துறை அமைச்சருமான டேவிட் கிளாரின்வாலை சந்தித்து வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவான ஆலோசனை நடத்தினார். ஹார்மோஸ் நீரிணை வழியாக கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முறையை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். கப்பல்களுக்கான கட்டணத்திற்கு பதிலாக அமெரிக்காவில் வளைகுடா நாடுகள் முதலீட்டு ஒப்பந்தங்களை அமல்படுத்த முடிவு செய்துள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஹார்மோஸ் நீரிணையை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருப்பதாக ஏற்கனவே அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அதன் வழியாக கச்சா எண்ணெய் வர்த்தகம் தடையின்றி நடைபெறுவதாகவும் அனைத்து நாடுகளின் கப்பல்களுக்கும் நீரிணை திறக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பதிவில் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 3 பேரை பஞ்சாப் காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் 18 வயதிற்கு குறைவானவர் என்று பஞ்சாப் காவல்துறை தெரிவித்துள்ளது. அவர்களிடமிருந்து AK-47 ரக துப்பாக்கி உள்ளிட்ட அதிநவீன துப்பாக்கிகள் மற்றும் கையெறி குண்டுகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்திருப்பதாக அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு கௌரவ் யாதவ் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் அமிர்தசரஸ் அருகே உள்ள பாலகன் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெறுவதாகவும் அவர் கூறினார். அஸ்ஸாமில் ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளத்தால் 6 மாவட்டங்களில் அடங்கிய 37,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது அங்கு நீடித்து வரும் வெள்ள நிலவரம் காரணமாக 12 வருவாய் வட்டங்களில் அடங்கிய 92 கிராமங்களில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. சோனித்பூர் மாவட்டத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இதுவரை வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. வடக்கு லக்கிம்பூர் மாவட்டம் வெள்ளத்தால் மிக மோசமான பாதிப்பை அடைந்துள்ளதாகவும் சோனித்பூர், தேமாஜி, சிவசாகர், ஜார்ஹத், திப்ருகர் மாவட்டங்கள் தொடர்ந்து வெள்ளத்தில் தத்தளித்து வருவதாகவும் 1,00,000 ஹெக்டேர் பரப்பளவிலான பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதாகவும் அசாம் மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலத்தின் ஒரு சில இடங்களிலும் வடகிழக்கு மாநிலங்கள் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இடி மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் மேற்கு வங்கத்தின் கங்கை கரையோர பகுதிகள், ஆந்திர, கர்நாடக, கேரள மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர், லடாக் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கடலோர ஆந்திர பகுதிகளிலும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இன்றும் வெப்ப அலை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. டெக்சஸில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் பிரான்சை வென்றது. அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே இன்று நடைபெறும் 2 அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணியுடன் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் விளையாடும். இங்கிலாந்துக்கு எதிரான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இங்கிலாந்து அணி 47.5 ஓவரில் 258 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. 259 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 45.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 262 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கேப்டன் சுப்மன் கில் 80 ரன் எடுத்திருந்தபோது காயம் காரணமாக வெளியேறினார். வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்னும் அக்சர் பட்டேல் 57 ரன்னும் எடுத்து வெற்றிக்கு வழிவகுத்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. ஹார்மோஸ் நீரிணை வழியாக கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முறையை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நமது தீவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC. அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன், பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ். வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9750627773.
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு. ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரூமியான். ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: மண்டபம்
2: மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: எனது அன்பான உறவுகளுக்கு அழகான காலை வணக்கங்கள். மக்களுக்காக நம்ம இறங்கி உழைக்க நினைத்தால் பல சவால்களை சந்திச்சுத்தான் ஆக வேண்டும். அப்படி சந்தித்தவர்தான் கர்மவீரர் காமராஜ். அவங்க அவங்க வந்து 1903 பிறந்திருக்காங்க. அவங்க குமாரசாமி சிவகாமி இவங்களுக்கு மகனாக பிறந்து சிறு வயதிலேயே வந்து தந்தையை இழந்துட்டாங்க. அவங்க மாமாவுடைய ஒரு புத்தக செய்தித்தாள்லையும் வேலை பார்த்துருக்காங்க. சத்தியமூர்த்தி விடுதலை இயக்கத்துலேயும் சேர்ந்துருக்காங்க. சரி, நம்ம மக்களை வந்து எப்படினாலும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு 1953-64 வரையும் ஒரு முதலமைச்சராக 9 வருஷம் இருந்திருக்காங்க. இருந்த உடனே அவங்க முக்கிய பங்கு வந்து

0: கல்வியை வளர்க்கணும், கல்வியை வளர்க்கணும்னா அப்போ வந்து யாருமே பள்ளிக்கூடம் வரமாட்டாங்க. அப்போ குழந்தைகளை நம்ம எப்படி படிக்க வைக்கிறது அப்படின்னு டக்குன்னு என்ன செஞ்சாப்புல மதிய உணவு திட்டம், அப்புறம் பள்ளியில் சீருடைகள், அப்புறம் புத்தகத்துக்காக பணம், இப்படி நிறையா வந்து குழந்தைகளுக்காக வந்து மக்களை வந்து குழந்தைகளுக்காக வாழ்ந்தவர் நம்ம காமராஜ் ஐயா. அவங்க அவங்களுடைய ஒரு சிறப்பு என்னென்னா, இப்போ உள்ள கூட்டத்துக்கெல்லாம் பெரியவங்க நிறையா வருவாங்க, ஆனால் காமராஜ் ஐயா கூட்டத்துக்கு சின்ன குழந்தைகள் தான் அதிகமாக வருவாக. அதுவும் முன்வரிசையில் உட்காந்துருக்கும் போது கேட்பாப்பிலையாம், குழந்தைகளா நல்லா படிக்கிறீங்களா, ஸ்கூலுக்கு போகிறீங்களா, நம்மளுக்கு வந்து கல்வி ரொம்ப முக்கியம், நீங்கள் தான் எதிர்காலத்தை காப்பாற்றணும், போனோம் சார் அப்படிங்கிறோன்னே முதல்ல நல்லா படிங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். காமராஜ் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் நானும் இந்த இடத்துல அவருக்கு வார்த்தை சொல்கிறத வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். வணக்கம். சகோதரி வணக்கம். சகோதரி நல்லா இருக்க சகோதரி?
1: நல்லா
0: இருக்காங்க சகோதரி. உங்க பேரு யாரி? சொல்லுங்க யாசின் சகோதரி, யாருக்கு வாழ்த்து என்ன பாடல்?
1: இன்னைக்கு காமராஜர் ஐயாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். தமிழ் வளர்த்த வயசு இல்ல, அவங்க எளிமையானவங்க,
0: எனக்கு
1: ரொம்ப பிடிக்கும் எங்க வீட்டுல என் வாப்பாக்கு, எல்லாருக்குமே பிடிக்கும். அவங்க வந்து எளிமையும் நல்ல உள்ளமும் கொண்டவங்க, அத்தனை பேரும் வணங்குறவங்கல்ல. அப்ப எல்லாம் சாப்பாடுக்கெல்லாம் ரொம்ப சிரமமா
0: இருந்தாங்கல்ல.
1: அவங்களுக்கு வந்து வந்து இது உணவை நம்ம வேஸ்ட் பண்ண கூடாது.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ஒவ்வொரு ஒவ்வொரு நம்ம ஒவ்வொரு உணவும் வந்து அவங்க வந்து ரத்தத்தை சிந்தி நம்மளுக்கு வளர்ச்சி கொடுக்கறாங்க.
1: சம்பாதிக்கிறதுனால அதை நம்ம வேஸ்ட் பண்ண கூடாது. நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறத போக நம்ம மிஞ்சி கொடுக்கறத விட நம்மளுக்கு வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு கொடுத்து நம்ம சாப்பிடணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. என்ன பாடம் வேணும்?
1: அதை கத்துக்கிறது நம்ம. அப்ப எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம வீட்டுல குழம்புல ஆச்சுன்னா 8-7 வீட்டுக்கு மணக்கையில நம்ம அந்த வீட்டு வரைக்கும் கொடுக்கறோம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு இப்ப சம்பாத்தியம் இல்ல, கொடுத்து சாப்பிடுவான்.
0: நன்றி சகோதரி. என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து அன்பு என்பது உண்மையானது அந்த பாட்டு போடுங்க.
0: நன்றி கால் பண்ணதுக்கு.
1: நல்லது.
0: நன்றி. பாம்பன் முஸ்லிம் திருவிழிலிருந்து யாசின் அவங்க தான் பேசியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு காமராஜர் ஐயா பேச்சு போட்டி சில பள்ளிகளில் நிறையா பள்ளிகளில் நடக்கும். அதில் வந்து ஐயாவை பற்றி பேசி பரிசு வாங்க போகிற அத்தனை குழந்தை செல்வங்களுக்கும் கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் எல்லோருக்குமே பரிசு கிடச்சி ஐயா மாதிரியே எல்லாருமே வளரணும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வாய்ஸ் நோட்.
2: ஜூலை 15 கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் பிறந்த தினம் இன்று. எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை, வரலாறு ஆனவர்கள் யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை. எளிமையே என் ஆடை, உழைப்பே என் கவனம், மக்களே என் குடும்பம். நான் ஏழையாக பிறந்தது தவறல்ல, ஆனால் ஏழையாக இறந்து விடக்கூடாது என்பதே என் லட்சியம் என்றார் காமராஜர். கடல் ஓசை எப்பம் 90.4 சார்பாகவும் தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தங்க அண்ணனின் சார்பாகவும், அன்பு சகோதரியின் சார்பாகவும், எனது சார்பாகவும் கர்ம வீரர் காமராஜ் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வது ராமநாதபுரத்திலிருந்து டிரைவர் அன்பர். எங்க மாமா படத்திலிருந்து செல்ல கிளிகளாம் பள்ளியிலே, செவ்வந்தி பூக்களாம் தொட்டினிலே, அந்த பாட்டு போடுங்க. நன்றி வணக்கம்.
0: நன்றி அண்ணா. ரொம்ப அழகாக ஐயாவை பத்தி எடுத்து சொன்னீங்க. மக்கள் நாயகன் காமராஜ் ஐயாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு அழகான பாடலும் கேட்டிருக்கீங்க. பாடல்கள் வருது. இது மாதிரி நீங்களும் உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி விருப்ப பாடலை 7094439999 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க, இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: அடர்த்தியா முடி வேணும், நீளமா முடி வேணும், அதுவும் வெள்ள முடி வராம கருப்பாவே இருக்கணும் இப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு கண்டிப்பா இருக்கும். இப்படி முடிய பத்தி யோசிக்கிற நாம முடி ஏன் கருப்பா இருக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கமா? இல்ல இல்ல, அத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? நம்ம முடிக்கும் சரி, தோலுக்கும் சரி, அதுல இருக்கிற கலரை குடுக்கறது மெலனின் அப்படிங்கிற நிறமிதான். முடியோட கலருக்கு காரணம் இரண்டு வகையான நிறமி. ஒன்னு யூ மெலனின், இது முடி கருப்பு பழுப்பு நிறங்கள்ல இருக்க காரணமா இருக்குது. அடுத்ததா பியோமெலனின், இந்த நிறமை மூலமாதான் சிலருக்கு சிவப்பு நிறம் கொண்ட முடியெல்லாம் உருவாகுது. அதே எந்த நிறமும் இல்ல அப்படின்னா முடி வெள்ளையா மாறிடும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4

வந்து சார் வைரமுத்து அவங்களுக்கு யானப்பீட விருது கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, இந்தியாவில் வந்து தமிழ் பிரிவில் வந்து இந்த மூணு பேருக்கு இந்த விருது இதுவரையும் கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து 1975 அகிலன் அவங்க வாங்கியிருக்காங்க, அப்புறம் ஜெயகாந்தன் வாங்கியிருக்காங்க, இப்போ வைரமுத்து சார் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் அவங்க இன்னும் பல பல விருதுகளை வாங்கி சேர்க்கணும் அப்படின்னு வாழ்த்திட்டு, அடுத்து யாசின் அவங்க ஒரு பாடல் கேட்டிருக்காங்க, வருது. தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்திருங்கள். நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. கடலாடி வட்டம் சபரியார் பட்டணத்திலிருந்து ராபர்ட் அண்ணன் எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம வைரமுத்து சார் அவங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. கல்விக்கலை கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவங்களுக்கும் வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து வைரமுத்துக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு திருவாடானையிலிருந்து சலீம் அவங்க எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா, வெற்றி கொடி கட்டுன்னு கேட்டிருக்காங்க. நிறைய பேர் எஸ்எம்எஸ் அனுப்பி மெசேஜ் அனுப்பி கால் பண்ணி பாடல் கேட்டிருக்கீங்க. அது அடுத்த நிகழ்ச்சி நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் இருவரும் வருகிறார்கள். அழகான சிறப்பான தலைப்பில் தலைப்பை கேளுங்க, பதிலை சொல்லுங்கள், பாடலை அள்ளுங்க. மக்களே, உங்கள் அனைவரையும் திரும்ப வந்து சந்திக்கும் வரை நேர்களாகிய உங்களிலே இருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைந்திருங்க. கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: சாப்பாடா?
1: என்னம்மா சாப்பாடு?
2: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசியில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
2: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா, இந்த ஆமைய காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமைய பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
2: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999-க்கு அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. காலம் மாறலாம், ஆனால் இந்த குரலின் மாயம் என்றும் மாறாத எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள்.

0: எஸ் ஜானகி அம்மாவை என்றும் அன்புடன் நினைவு கூறுவோம். கடல் ஓசை எஃப்எம் 90.4 என்றும் இசையாய் எங்கள் மனதில்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 10:10 தாங்க நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட அடுத்த 2 மணி நேரம் தொடர்ந்து பேச போறது நான் நிவாஷ்னி, மற்றும் அதுக்கப்புறம் நம்ம கூட இன்னைக்கு வந்து அமலி ஜெனிஃபர் அக்காவுமே இணைஞ்சிருக்காங்க. ஸோ எங்களுடைய 2 பேர் மூலமா இன்னைக்கு நீங்களும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா July 15. நம்ம எல்லாருமே சாதாரணமா சொல்லிடுவோம், ஆனா இன்னைக்கு ஒரு சிறப்பான தினம் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்நேரம் பலருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, கர்ம வீரர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய காமராசர் ஐயாவுடைய பிறந்த நாள் தான். அதுவா, அதாவது கல்வி வளர்ச்சி தினம் அப்படின்னு கூட சொல்லலாம். காமராஜர் அப்படின்னு சொன்னாலே மதிய உணவு திட்டம், முதலமைச்சர் இப்படின்னு நமக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வந்தாலும் எல்லா பிள்ளைங்களுக்குமே கல்வி கிடைக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு மாபெரும் தலைவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்னைக்கான நிலையில கல்வியில மாற்றம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்குது. ஏன்னா புக்ஸ் மட்டும்தான் படிக்கிறதுக்கு இருந்துச்சு அப்படின்ற ஒரு நிலைமை போய் இப்போ வந்து இன்டர்நெட், ஸ்மார்ட் கிளாஸ், டிஜிட்டலா நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கிறதுக்காக மாறி இருக்குது. சாதாரண மார்க்ஸ்க்காக மட்டுமே நம்ம பின்னாடி கம்பு எடுத்துட்டு விரட்டின நம்மளுடைய டீச்சர்ஸ் எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படியாவது ஸ்கில்லையும் சேர்த்து வளர்த்துக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தமிழ் இங்கிலீஷ்னு மட்டும் கத்துட்டு இருந்தா நாம இன்னைக்கு நிறைய மொழிகளையும் சேர்த்து கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புமே கிடைச்சிருக்குது. இதெல்லாம் இன்னைக்கு வந்து பெரும்பாலான அரசு பள்ளிகள்லையும் கிடைக்கிறது தான் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ற ஒரு திறமை அப்படின்றது கல்வியோட ஒரு பகுதியாகவே மாறிடுச்சு. ஸோ இந்தந்த வகையிலலாம் மாற்றம் அடைஞ்சிருக்க கல்வியை கற்றுக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன மாதிரியான வழிகள் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே தொடர்ந்து இருக்க போகுது. உங்களுடைய கருத்துக்களையுமே நம்ம நிகழ்ச்சியில் பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. அடுத்ததான் நம்ம வந்து அமலி ஜெனிஃபர் அக்காட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: இப்போ நீங்கள் சொல்லுங்க, இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு தெரியுமா?
4: அது தெரியாம இருக்குமா? இன்னைக்கு July 15 கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்றதை விட நம்ம காமராஜர் ஐயாவோட பிறந்த நாள். முன்னாள் தமிழக முதல்வர் மாண்புமிகு காமராசர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டோட கல்வி வளர்ச்சிக்கு அவங்க செய்த அளப்பெரிய தொண்டை கௌரவப்படுத்துகிற வகையில் தான் அவரது பிறந்த நாளான July 15 கல்வி வளர்ச்சி நாளாக தமிழக அரசு 2006 அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இதோட முக்கியமான நோக்கமே ஏழை எளிய மக்களோட குழந்தைங்க இலவசமாக கல்வி கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இன்னைக்கு கல்வி இருக்கே அது அன்னைக்கு மாதிரி இல்லை, மொத்தமாக மாறிடுச்சு. ஸ்கூல் போனால் மட்டும்தான் கல்வி அப்படிங்கிற காலம் எல்லாம் போயே போச்சு. முன்னாடிலாம் புக் எடுத்து படித்து மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதுவோம், இப்போ அப்படி இல்லை. கையில் இருக்கிற மொபைல் போதும், யூடியூப்ல இருந்து ஆன்லைன் கோர்சஸ் வர எல்லாமே நம்ம கையில் இருக்கு. நீங்க ஏதாவது கோர்ஸ் கத்துக்கணுமா, இல்ல சமையல் வேணுமா, எது வேணாலும் வீட்டில் உட்காந்தே கத்துக்கலாம். கத்துக்கிற ஆசை இருந்தா போதும், கத்துக் கொடுக்க நாங்க ரெடி அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்கு.
3: ஸோ இந்த மாதிரி பல வழிகளில் மாற்றம் அடைஞ்சாலும் இன்னொரு ஒரு விஷயமே நிறைய பேர்ட்ட ஒரு மாற்றமா இருக்கு அப்படின்னா, படித்த படிப்புக்கு தான் வேலைக்கு போவேன் அப்படின்னு சுற்றிட்டு இருந்த பலரும் இப்போ எப்படி ஆகிட்டாங்கன்னா, நான் படித்த படிப்பு மூலமாக ஒரு வேலைக்கு போனால் போதும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நிறையா பேருமே வந்துட்டோம். ஸோ அப்படி கல்வி மூலமாக பெறக்கூடிய வேலை வாய்ப்பு இந்த ஒரு காலத்தில் எவ்வளோ முக்கியம் மக்களே அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களாக பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. அடுத்ததாக 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், High exchange value, easy finance, low interest rate, fastest delivery. Anamalai's Toyota, Valdur, Ramanathapuram. Call 80127-99000. ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: July 15 கல்வி வளர்ச்சி தினம். இந்த ஒரு தினத்துல கல்வி சார்ந்த பல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். அதே வரிசையில கல்வி அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் வாசிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ குழந்தைங்கள்ட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்குறதுக்காக கடல் ஓசை FM 90.4 பல்லாங்குழி அமைப்பும் சேர்ந்து நடத்துற ஒரு மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்டம் ஒன்று இருக்குதுங்க. அதாவது அந்த நிகழ்வுல என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களை கொஞ்சம் கவர்ற வகையில இந்த கோமாளி நாடகமா இருக்கட்டும், வானவில் பள்ளி குழந்தைகளுக்கான நாடகம், அதுக்கப்புறம் நிறைய எழுத்தாளர்கள் அவங்களுடைய கலந்துரையாடல்களுமே நடக்க இருக்குது. ஸோ இந்த விழால யார் யாரெல்லாம் பங்கேற்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் வகுப்புல இருந்து 9ஆம் வகுப்பு வரை படிக்கிற எல்லா குழந்தைகளுமே கண்டிப்பா கலந்துக்கலாம். கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே 5 புத்தகங்களோட சேர்த்து மதிய உணவுமே கொடுக்கப்படுது. கண்டிப்பா இந்த ஒரு சூப்பரான நிகழ்வுல பங்கேற்கணும் அப்படின்னா முன்பதிவு அப்படின்றது கண்டிப்பா செய்யணும். முன்பதிவுக்காக கால் பண்ணுங்க 709-443-9993. எப்ப நடக்க போகுது, எங்க நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, July 25 வினோ மஹால்ல காலை 9 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை நடக்க இருக்குது. உங்க வீட்லயுமே 6ஆம் வகுப்புல இருந்து 9ஆம் வகுப்பு வரை படிக்கிற குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா, இந்த ஒரு சூப்பரான கொண்டாட்டத்துல கலந்துகிட்டு அவங்களுடைய வாசிப்பு திறமையும் ஊக்குவிங்க அப்படின்றத சொல்லிட்டு ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டுல இருந்து லோகநாதன் பேசுறேன் சார்.
2: சொல்லுங்க, நான் எப்படி நான் இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறேன் சார். நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
2: சூப்பரா இருக்கேன். இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப நீங்க படிக்கும் போது இருந்த கல்விக்கும் இப்ப உள்ள கல்விக்கும் மாற்றம் எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கு?
3: நிறைய மாற்றம் நிறையவே ஏற்பட்டிருக்குதுங்கக்கா. அந்த மாற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப பாத்தோம்னா படிச்சுட்டு அந்த படிப்புக்கான வேலைக்காகவும் காத்திருக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. ரெண்டாவது, படிக்கிறதே ரொம்ப சிரமமா இருந்தது. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல படிக்க வைக்கிறதுக்கு வீட்டுல சூழ்நிலை இல்லைனாலும் அவங்களே பார்ட் டைம் ஜாப் பார்த்துக்கிட்டு படிக்க நானே என்னுடைய செலவை பாத்துக்கிறேங்கிற அந்த அளவுக்கு திறமை வளர்ந்துருக்குதுன்னு அந்த அளவுக்கு வளர்ச்சியா ஆயிருக்குது. படிப்பு செலவுன்னு நம்ம வீட்டுல இருந்து சிரமப்பட முடியாது, படக்கூடாதுங்கிற அந்த கண்ணோட்டத்துல இப்ப மாறிடுச்சுங்கக்கா. பெரும்பாலான பெண்கள் ஆண்கள் ஈவினிங் ஜாப் போயிட்டு படிச்சுக்கிறாங்க. இன்னொன்னு, அந்த படிப்புக்கேத்த வேலை அப்படிங்கறத அந்த காலத்துல அப்ப எல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி காத்திருக்கிற மாதிரி ஆட்சி இருக்கான். இப்ப பாத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, அவங்க என்ன வேலை கிடைக்குதோ அதை படிச்சுக்கிட்ட அவங்க படிப்புக்கேத்த வேலைக்கு ஒரு ஆன்லைன் கோர்ஸோ ஏதோ ஒண்ணு படிச்சுக்கிட்டு முயற்சி பண்றாங்க. அதனால அவங்க வாழ்வாதாரமும் பாதிக்கிறது இல்லைங்க.
2: சோ இந்த மாதிரி பல முறைகளும் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சோ அதை கத்துக்கிறதுக்கான வழிகள் எல்லாம் புதுசு புதுசா உருவாகி இருக்கு இப்போ. அதெல்லாம் என்ன அப்படின்னு தெரியுமாண்ணா?
3: வழிகள் அப்படின்னா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ், அதெல்லாமே

0: கூகுள்ல சர்ச் பண்ணோம்னா நம்ம எந்த சார்ந்த எந்த சார்ந்த படிப்பு படிக்கிறோம், இந்த இதெல்லாமே எல்லா வளர்ச்சியுமே வந்துருச்சுங்கக்கா. யூடியூப்ல எல்லாமே கிளாஸ் வந்துருக்கு. பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன்ல செல்போன் மூலியமாவே பெரும்பாலும் அதை தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன்க்கா.
1: ஓகே, இந்த மாதிரியான வழிகளுமே நம்மளுக்கு வந்து கைக்குள்ளே வந்துருச்சு படிக்க படிக்கிறதுக்கான.
0: கண்டிப்பா கைக்குள்ள வந்துருச்சுங்க. அதான் அதாவது பெண்கள் சமம், ஆண்களுக்கு பெண்கள் சமம் சமம்ங்கிறது எதுல ஆயிருக்குதோ இல்லையோ இந்த கல்வியை சொல்லலாம்க்கா. அவங்களே இன்னைக்கு கடந்த ஒரு 10 வருட காலமாக தேர்ச்சி சதவீதம் பாத்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமா இருக்குது.
1: கண்டிப்பான சூப்பரான ஒரு விஷயம் வந்து சொல்லிருக்கீங்க.
0: அது எதனால அப்படின்னு பார்க்கும்போது அந்த பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கல்வி அவங்களுடைய இதெல்லாமே அவங்களே தயார்படுத்திக்கிற சூழ்நிலை இப்ப வந்துருச்சுங்கக்கா. நம்ம அப்பா அம்மாவையே சார்ந்திருக்க தேவையில்ல. கல்விங்கிறது 12வது வரையும் இலவசமா அருமையான கல்வி கிடைக்குது. 12வதுக்கு மேல வந்து நம்ம பார்ட் டைம் ஜாப் போய்கிட்டு சனி ஞாயிறு ஃபுல் டே ஜாப் பண்ணிக்கிட்டு நம்ம படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதுனால பெண்கள் முழுக்க முழுக்க நம்ம கல்வி முழுசா கத்துக்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சுக்கா. 12வது வரையுமே நான் படிக்க வைக்க சிரமம், கல்லூரி படிப்பு என்னால படிக்க வைக்க முடியல அப்படிங்கறத சொல்லக்கூடாத சூழ்நிலைக்கு பெண்களே தயாராகிட்டாங்க.
1: ஓகே, நான் நல்ல ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துகிட்டீங்க. இன்னைக்கான காலத்துல கல்வி அது மூலமா பெறக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு அப்படின்றது எவ்வளவு முக்கியம்?
0: கல்வி அப்படிங்கிற வேலை வாய்ப்புன்னு பாத்துக்கிட்டோம்னாக்கா அவங்கவுங்களுக்குன்னு நிறைய திறமை இருக்குதுங்கக்கா. மார்க் மட்டும்தான் இன்னைக்கு நிரூபிக்கிறதுங்கிறத வந்து மாத்திட்டாங்க. என்னதான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு வேலைக்கு போறவங்களும் இருக்கிறாங்க, பேசிக் டிகிரி படிச்சுட்டவங்களும் படிச்சுட்டும் உயர்ந்த நிலையில இருக்கிறவங்களும் இருக்கிறாங்கக்கா. அதனால அவங்கவுங்களுக்கு உண்டான திறமைக்கு கண்டிப்பா இன்னைக்கு பலன் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும்.
1: கண்டிப்பான சூப்பரான ஒரு விஷயம்னா ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
0: சங்கமம் படத்துல இருந்து மார்கழி திங்கள் அல்லவா ஜானகி அம்மாள் வாய்ப்பு
1: கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி அண்ணா.
0: நன்றி.
1: என்னதான் மார்க்ஸ் வந்து நம்ம ஒரு காலத்துல நம்மளுடைய டீச்சர்ஸ் எல்லாம் மார்க் எடு படி, 10th மார்க் முக்கியம், 12th மார்க் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இன்னைக்கான காலத்திலயுமே மார்க் அப்படின்றதே நிறைய பேருக்கு முக்கியமான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆனா அது கூட சேர்த்து நம்மளுடைய திறமைகளை வளர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததான் நமக்காக இந்த கல்வி வளர்ச்சி தினத்துல பல சுவாரஸ்ய தகவலோட வந்திருக்காங்க அமலி ஜெனிஃபர். அவங்கள்ட்ட இருந்து நம்ம பல விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: இப்போ இருக்கிற கம்பெனிகள் எல்லாமே திறமைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு விஷயத்தில் உங்களுக்கு எல்லாமே அத்துப்படி அப்படின்னா வேலை உங்களை தேடி வரும். கல்வி அப்படிங்கிறது வெறும் வேலை வாங்கிறதுக்கான ஒரு கருவி மட்டும் கிடையாது. அதை நாம் வாழ்க்கையில் எப்படி சிந்திக்கிறோம், எப்படி முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கிற போட்டி உலகத்தில் ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு கல்வி ஒரு நல்ல அடித்தளமாக இருக்குது. அதே சமயம் நிறைய பேருக்கு டிகிரி முடித்த உடனே வேலை கிடைச்சிடாது. தியரியாக படித்ததை செய்முறையாக எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் வெற்றியே இருக்குது. கல்வி இப்போது ஒரு ஆப்ஷனல் கிடையாது. தொழில்நுட்பங்கள் வளர வளர நம்மளும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் புதுசு புதுசாக கற்றுக்கிற அந்த ஆர்வம் தான் நம்மளை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நம்ம படிக்கிற படிப்பு நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பயன் தரணும். அதுதான் உண்மையான கல்வி வளர்ச்சி, அதுதான் உண்மையான வெற்றியும் கூட.
1: கண்டிப்பா. அடுத்ததா 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 10:43 நேர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நிவாஷ்னி மற்றும்
4: அமளி ஜெனிஃபர்.
3: கல்வி அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு பல காலகட்டங்களை தாண்டி நிறைய மாற்றங்கள் அப்படின்றது அடைஞ்சிருக்குது. ஸோ அதுல

0: குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இப்ப எல்லா இடங்கள்லயும் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்க ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஏஐ தான். ஏன்னா மருத்துவத்துறையில இருந்து இன்னைக்கான விவசாயத்துறை வரைக்கும் பல இடங்கள்ல ஏஐ இல்லாம பல விஷயங்கள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஏஐ வந்து என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொடுத்துருக்குது அப்படிங்கிறத நம்ம அமலி ஜெனிஃபரை காட்டிருந்து நாமளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: முன்னாடிலாம் படிப்புலாம் ஸ்கூல் போகிறது, புக்கு வாசிக்கிறது அவ்வளவுதான். ஆனால் இப்போது படிப்பு ஒரு உலகமயமாக மாறிடுச்சு. இதை பற்றி பேசும்போது ஏஐ, ஜெமினாய், அப்புறம் ChatGPT தான் ஞாபகம் வருது. முதல்ல ஏஐனா சிம்பிளாக சொல்லணும்னா கம்ப்யூட்டருக்கு யோசிக்கவும் முடிவெடுக்கவும் ஒரு மனுஷன் மாதிரி பேசவும் கற்றுக் கொடுக்கறது தான் இந்த ஏஐயோட வேலை. ஒரு விஷயம் நமக்கு புரியலையா, கூகுளில் போட்டு தேடுற காலத்திலிருந்து அந்த விஷயத்தை நமக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளாக விளக்கி சொல்ல ஏஐ இருக்கு. நமக்கு ஒரு டவுட்னா ஏஐ கிட்ட கேட்டா நம்ம லெவலுக்கு இறங்கி வந்து சொல்லி கொடுக்கும். கத்துக்கிறதுக்கு இப்போ ரொம்பவே ஈஸி ஆயிடுச்சு. ஆனா நம்ம தான் அந்த ஆர்வத்தை விடாம வச்சுக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை எப்படி தொடங்குறது அப்படின்னு யோசிக்கிறப்போ இப்படி தொடங்கலாமே அப்படின்னு ஐடியா கொடுக்கறவங்க தான் இந்த ஏஐ. இப்போ வேலைன்னு வந்துட்டா சர்டிபிகேட்டை தாண்டி திறமை தான் ராஜா. நீங்க எந்த காலேஜ் படிச்சீங்க அப்படிங்கிறத விட உங்களுக்கு என்ன பண்ண தெரியும், ஏஐயை எப்படி யூஸ் பண்ண தெரியும், டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, க்ரியேட்டிவாக எப்படி யோசிப்பீங்க, இதுதான் இப்போ கம்பெனிகள் எதிர்பார்க்குற விஷயம். டிகிரி முடித்த கையோட படிப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஏன்னா டெக்னாலஜி வேகமாக வளர்ந்துக்கிட்டே வருது. இன்னைக்கு நம்ம கற்றுக்கிற விஷயம் நாளைக்கு மாறலாம். ஸோ வாழ்க்கை முழுசும் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மனநிலை தான் நமக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு கொடுக்கும்.
0: கண்டிப்பாக டெக்னாலஜி அப்படின்றது பல கட்டங்களில் உதவியாக இருந்தாலும் அதுலேயுமே நிறைய சாதக பாதகம்லாம் இருக்குது. அதை நம்ம பார்த்து சூதானமாக தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட களத்திலிருந்து நேயர் இஸ்மாயில் கான் அண்ணா வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம் அண்ணா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்கண்ணா.
3: என் பேர் இஸ்மாயில் கான், ஜே கே ஆட்டோஸ் கொடுத்துருக்கேன்.
2: ஆனா இப்ப கல்வி அப்படின்றது இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கு, நீங்க படிக்கும் போது இருந்த கல்விக்கும் இப்ப உள்ள கல்வி வளர்ச்சிக்கும் எப்படி பாக்குறீங்க?
3: இந்த காலகட்டத்தில் கல்வி ரொம்ப முக்கியம். கல்வி இல்லாதது ரொம்ப சிரமம். அடுத்த வர காலகட்டங்களில் ரொம்ப சிரமமாக கல்வி ரொம்ப அவசியமானது.
2: இப்போ கல்வியை கற்றுக்கிற என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் வந்து இருக்கு, எப்படி எப்படிலாம் நம்ம கல்வியை வந்து கற்றுக்கலாம்? நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படி எப்படி வந்து ஸ்கூல் படிப்பு மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல் வேறு என்னென்ன மாதிரியான முறைகளை கல்வியை கற்றுக்கலாம்?
3: தனியார் கோச்சிங் சென்டர் மாதிரி, அதாவது எக்ஸ்ட்ரா உள்ள ஆக்டிவிட்டிலாம் இருக்குது, நிறையா இருக்குது. ஆனால் நம்ம பகுதியில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அந்த மாதிரி இதில் வந்து பிள்ளைகளோட பெற்றோரோட ஆர்வம் இதில் ரொம்ப முக்கியம். பெற்றோர்கள் வந்து ஏன்னா பிள்ளைகளுக்கு படிப்புன்னு சொல்லும்போது அது கொஞ்சம் பாவக்கா மாதிரி தான், கசக்கதை செய்யும். என்ன நம்ம சொல்லியிலே அவங்களை வந்து சேர்த்து அனுப்புறது தான் நம்மளோட பெற்றோரோட கடமை தான் அது.
2: இப்போ ஒரு கல்வி படிச்சுட்டு கல்வி சார்ந்த வேலைகளுக்கு வந்து போகிறது, அதை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமானதாக இருக்குது?
3: இல்லை அது ரொம்ப முக்கியம். நம்ம படித்த கல்வியில் அதே துறையில் போகிறது வந்து ரொம்ப முக்கியமானது. அதில் இருந்து சாதனைகள் பண்ணலாம். சுயதொழிலுங்கிறம்போது அது நம்ம படிப்பு சார்ந்த சுயதொழிலில் ஈடுபட்டு அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு ரொம்ப முக்கியம், ஒரு என்கரேஜாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னாக்க ஊரோட அமைப்பு உள்ள எப்படி இருந்தால் என்ன தான் படித்தாலும் நம்ம அந்த கடல் சார்ந்த தொழில் தான், இல்லை வந்து சுற்றுலா சார்ந்த தொழில், ஏன்னா இப்போ சுற்றுலா வந்து நம்ம ஏரியா பக்கம் இதாகல சுற்றுலா சார்ந்த தொழில் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மையாச்சு. கல்வி வசதி என்னதான் படித்தாலும் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்க ஐஸ் எல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா டிகிரி முடிச்ச ஆளாக தான் இருக்காங்க. இவன் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் இல்லைனா டிகிரி முடிச்சாங்க. ஏன்னா அந்த ஊரோட இது வருமானம் வருது அப்படிங்கிற போது என்னதான் படித்தாலும் அப்போ அவங்களோட பிள்ளைகள் அவங்க பின்னாடி உள்ள அடுத்த ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்க படிப்பு வந்து தேவையில்லை. அவ்வளோ இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களே பார்த்தீங்கன்னாக்க திடீர்னு இருக்காங்க, கடலுக்கு போகிறாங்க, காசு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு 10 நாள் 15 நாள் ஆளுங்க இங்கே ஸ்கூல் போகிறேன் கேட்டால் நின்றுட்டேன் கடலுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிற போது அந்த ஒரு தாழ்வு மனப்பாடமும் நம்ம மக்கள்கிட்ட இருக்கு. என்ன தான் படித்தாலும் நமக்கு வந்து படிப்பு சார்ந்த வேலைக்கு போக முடியாது, நம்ம தொழில் வந்து இந்த மாதிரி நம்ம ஏரியா என்ன தொழில் இருக்கோ அந்த தொழிலுக்கு தான் போகிறோம், எதுக்கு நம்ம படிக்க. அதேமாதிரி பேரண்ட்ஸுக்கும் எப்படி ஆயிடுச்சுன்னா பிள்ளைய ஒரு செலவு பண்ணி படிக்க வச்சு என்ன போகுது, அவன் தான் அந்த சம்பாரிச்சுட்டானே முதல் ஒரு 300 வீட்டுக்கு அவன் கொண்டு சேர்க்கும் போது பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கும்போது அது 200ங்கிறது பெரிய காசாக இருக்குது. அடுத்து அவன் கொஞ்சம் இன்னொரு வருஷம் போகும்போது 200 வந்து 500 ஆகுது, அப்புறம் 1000 ஆகுது, 2000 ஆகும்போது பேரண்ட்ஸுக்கும் அதை பற்றி அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ எப்படி இருக்குன்னா அந்த தலைமுறையை பார்த்தீங்கன்னா அந்த கூலி தொழிலே தான் இருப்பாங்க. அந்த தலைமுறை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து கூலியில் இருப்பாங்க. ஏன்னா படிப்பு இல்லாதனால அந்த ஜென்ரேஷன் வந்து அதே லெவலில் தான் இருப்பாங்க. ஒரு அடுத்த மூணு ஒரு தொழில் தொழில் வைப்போம், நம்ம ஒரு ரெண்டு பேருக்கு வேலை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு அவங்க மூவ் பண்றதே கிடையாது. தாத்தா அப்பா இல்ல அவனுக்கு பின்னாடி படிப்பு இல்லாதனால அந்த மாதிரி ஜென்ரேஷன் ஆகும். இதுக்கு வந்து நம்ம கல்வி கட்டாயம் வந்து ஒரு 10-12 முடிக்க கண்டிப்பா முடிச்சு ஆகணும். டிஸ்கண்டினியூ பண்றாங்க ஏன் பண்ணணும்னு கவர்மெண்டே வந்து ஒரு சர்வே எடுத்து டிஸ்கண்டினியூ ஆகிறாங்கன்னா நம்ம போய் வீட்டில் பிரயாணம் பண்ணி பெற்றோர்கிட்ட பேசி பிள்ளைகளை படிக்க வச்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்.
2: ரொம்ப ஒரு அருமையான ஒரு விளக்கமும் நம்ம கொடுத்துருக்கீங்கன்னா நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஏன் படிக்கணும், எப்படி அவங்க வந்து படிப்பு வந்து தொடராமல் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி.
3: ரொம்ப நன்றி.
0: நம்ம படிக்கிறதுக்கு முதல்ல சூழல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தோட ஒரு படிப்பு ஒரு தலைமுறைக்கு எந்தெந்த வகையிலலாம் உதவி பண்ணுது, படிப்பு இல்லாட்டி அந்த தலைமுறை எந்தெந்த வகையில் பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த அருமையாகவே சொல்லியிருக்காங்க நம்ம இஸ்மாயில் கான் அண்ணா. ஸோ அவங்களுக்குமே ஒரு நன்றிகளை சொல்லிட்டு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஒன்று பகிர்ந்துக்கணும். என்ன அப்படின்னா ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து அவைலபிளாக இருக்குது. இருந்தாலுமே நிறைய கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அதுக்கான காசு கட்டி சேர வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரியான பல சிக்கல்கள் நம்ம வந்து சந்திச்சிருப்போம். ஆனா ஏஐ கத்துக்கிற வந்து நீங்க ஆர்வமுள்ள நபரா இருந்தீங்க அப்படின்னா நான் அடுத்து சொல்ல போற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அதுவும் யார் அதை செயல்படுத்துறா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய மத்திய அரசு இலவசமா ஏஐ பயிற்சியை நமக்காக கொடுக்கறாங்க. அந்த பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. ஏன்னா அடுத்ததா பாடல்கள் வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: ஜானகி அம்மாவை என்றும் அன்புடன் நினைவு கூறுவோம். கடல் ஓசை எஃப்எம் 90.4 என்றும் இசையாய் எங்கள் மனதில்.
1: சம்மர்ல குளுகுளுன இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு. ஆனமலை டொயோட்டாவில் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், High exchange value, easy finance, low interest rate, fastest delivery. Anamalai's Toyota, Valdur, Ramanathapuram. Call 80127-9900.
3: ராமேஸ்வரம்
2: மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: ஏஐ கத்துக்கிற ஆர்வமுள்ள நவராணிங்கள் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தாங்க. அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சி அடுத்ததா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. நேரம் சரியாக 11:17 இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி மற்றும்
7: அமலி ஜெனிஃபர்.
6: என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை, இந்திய படைப்பாற்றல் தொழில்நுட்ப நிறுவனம், கூகுள் மற்றும் யூடியூப் இவங்க எல்லாரும் சேர்ந்து வழங்குற தேசிய அளவிலான இலவச ஏஐ திறன் மேம்பாட்டு திட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்காக வந்து மத்திய அரசு சார்பில் இருந்து கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தில் என்ன ஒரு பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் வந்து இதில் ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது. முதல் கட்டமாக ஒரு விஷயம், கிட்டத்தட்ட ஒரு 33 நடக்கிற ஆன்லைன் பயிற்சி, ஒரு வீடியோக்களாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு பயிற்சியில் என்னென்ன விஷயங்கள் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏஐயோட பேசிக்கான விஷயங்கள். இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இந்த ப்ராம்ப்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தானே. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அது வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து அதை ஃபோட்டோவோ இல்லை நமக்கு தேவையான விஷயங்களாக கொடுக்கும். அதுதான் ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், ஜெனரேட்டிவ் ஏஐ, கூகுள் கிளவுட் ஏஐ, இது எல்லாமே அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கும். ஸோ செகண்ட் ஸ்டேஜில் வந்து அதுலேருந்து நம்ம வந்து பாஸ் ஆகி வெளியே வர்றோம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் ஜெமினாய், கூகுள் ஏஐ ஸ்டூடியோ, வாட்டெக்ஸ் ஏஐ, வியோ மூலம் ஏஐயை வந்து உருவாக்குறது, யூடியூப் கிரியேட்டரோட திறன்கள், ஏஐ ஸ்டோரி டெல்லிங், இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து அந்த ஒரு இது மேம்பாட்டு திட்டம் மூலமாக நமக்கு கொடுக்குறாங்க. இந்த ஒரு பயிற்சியில் யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் தாராளமாக கலந்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, பட்டதாரிகள், யூடியூபர்கள், கண்டென்ட் கிரியேட்டர், டிஜிட்டல் ஊடகத்துறையினர், ஆண்டர்பிரனராக இருக்கீங்க, இல்லை ஏஐ கற்க ரொம்ப ஆர்வமுள்ள நபர்கள் வந்து யார் வேணாலும் இந்த ஒரு பயிற்சியில் கலந்துக்கலாம். ஸோ அதுக்காக வந்து நம்ம ஒரு வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த ஒரு வெப்சைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, aiskillhouse.iict.org அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் தான் நாம போய் ரிஜிஸ்டரும் பண்ணிக்கிறணும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த ஒரு ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அது சார்ந்து நமக்கு சர்டிஃபிகேட்டுமே கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்னால என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல உலக தரம் வாய்ந்த அந்த கம்பெனிகள்லாம் வர்றாங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் இந்த மாதிரி நான் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக முன்னுரிமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு, அடுத்ததாக களத்திலிருந்து நேயர் ஜான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
8: வணக்கம் ஐயா, உங்கள் பேர் அப்புறம் உங்களை பற்றி சொல்லுங்க ஐயா.
9: வணக்கம், கடலோசை எஃப்எம்க்கு வாழ்த்துக்கள். என் பேர் ஜான் முக்லேவின். இன்னைக்கு காமராஜர் ஐயா பிறந்த நாளுக்கு வாழ்த்து
8: ஐயா. இன்னைக்கு காமராஜர் ஐயா பிறந்த நாள், அதனால கல்வி வளர்ச்சி தினம் வந்து கொண்டாடப்படுது. நம்மளோட பகுதியில் இந்த கல்வி வளர்ந்துருக்கா, கல்வி சார்ந்த வேலைகளுக்கு போகிறதுங்கிறது வந்து அதிகரிச்சிருக்கா, உங்களோட கருத்து என்ன ஐயா?
9: வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, கல்வி வந்து எல்லா பேருக்கும் மக்களுக்கு சென்றடைஞ்சிருக்கு. ஆனால் மக்கள் இப்போ இப்படினாலும் எவ்வளோ படித்தாலும் நம்ம அப்பா அம்மா படித்த இந்த தொழிலே பார்ப்போம்னு சொல்லி தான் போகிறாங்க. ஏன்னா நூறு பேர் வேலைக்கு 10,000 பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுலயும் பரிந்துரை மூலியமா தான் அந்த வேலை கிடைக்குது, படிப்பு மூலியமா கிடைக்கும். என்ன செய்ய, மக்கள் வந்து உறுதியோடு இருந்து காமராஜர் ஐயா மக்களுக்கு நல்லது செஞ்ச மாதிரி உறுதியாக இருந்து இந்த படிப்பையும் நினைச்சு நல்லபடியாக அவங்களுக்கு இந்த வேலையும் கிடைக்கணும். அப்போ தான் அந்த படிப்பும் மக்களுக்கு நாலு நாள் படிப்பும் எல்லாம் அந்த கல்வி வந்து எல்லா மக்களுக்கும் கிடைக்கும்.
8: இப்போ நீங்கள் உங்களோட குழந்தைகளுக்கு அவங்களுக்கு போதுமான அளவுக்கு அந்த கல்வியை கொடுக்குறீங்களா?
9: நீங்கள் கட்டாயம் படிப்பு தானே முக்கியம். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு படிக்க வைக்கிறேன். பணம் இருந்தால் திருடிட்டு போயிடுவாங்க, பொருள் இருந்தால் திருடிட்டு போயிடுவாங்க. ஆனால் கல்வி வந்து நம்மளை விட்டு போகாது. இன்னைக்கும் படித்தா அது இன்னைக்கெல்லாம் நம்மளுக்கு உதவி செய்யும்.
8: ரொம்ப அருமையாக உங்களோட கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்கய்யா, ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்கய்யா?
9: நான் துப்பாக்கி படத்துலேருந்து தளபதி விஜய் நடித்த குட்டி புள்ளி கூட்டம்.
8: நன்றிங்கய்யா.
6: நம்ம ஜான் அண்ணா வந்து சொன்னதுலேருந்து ஒரு விஷயம் எனக்குமே தெரிய வருது. அதாவது 100 தான் அந்த ஒரு இடத்துல வந்து வேலை பார்க்கறதுக்கான இடங்களாக ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் அந்த ஒரு இடத்துக்கு 10,000 பேர் வந்து போட்டி போடுற ஒரு காலகட்டத்தில் தான் நாமளும் இருக்கோம். அப்படின்னா நம்மளுடைய திறமைகளும் அந்த அளவுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்படி சொன்னோட தான் ஒரு விஷயமும் ஞாபகம் வருது. கடந்த ஒரு சில தினங்களாக சோசியல் மீடியாவில் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம். அதில் வந்து எல்லாரையுமே பரபரப்புக்குள்ளாக்குன ஒரு விஷயம்தான் இந்த லைலா காலேஜில் வந்து ஒரு இன்டர்வியூமே நடந்திருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய திருவிழா கூட்டம் மாதிரி இருக்குது. அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு அவ்வளோ ஒரு கூட்டம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களுமே ஷாக் ஆவீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான கூட்டம். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் நம்ம எல்லாருமே போயிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த ஒரு நிலைமைக்கு என்கிட்ட ஜாப் இருக்கிறதே ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ படிச்ச படிப்புக்கு வேலை பார்க்கணும் அப்படின்றத விட நம்ம இந்த ஒரு காலகட்டத்தில் படிச்ச படிப்பு மூலமா என்ன வேலை பார்க்குறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தோட அடுத்ததான் நம்ம சில தகவல்களோட வந்திருக்காங்க அமலி ஜெனிஃபர்.
3: முன்னாடிலாம் ஸ்கூல் காலேஜ்னு 4 சுவருக்குள்ள உட்காந்து படிச்சாதான் கல்விங்கிற நிலைமை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. உலகம் முழுக்கவே கத்துக்கிற கதவுகள் திறந்து கிடக்கு. உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களை படிக்கணும்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் இருந்தே சர்டிபிகேட் கோர்சஸ்களை பண்ண முடியும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதை கத்துக்கிற அளவுக்கு நிறைய ஆசிரியர்கள் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள்ல இருக்காங்க. ஒரு மேக்ஸ் புரியல அப்படின்னா கூட சோசியல் மீடியால கத்துக்கலாம். இது ஒரு பெரிய பல்கலைக்கழகம் மாதிரி இயங்கிட்டு வருது. படிச்சாதான் வேலை கிடைக்குங்கிற காலம் போய் படிச்சதை வச்சு வேலை செய்ய முடியுமாங்கிற காலம் வந்துருச்சு. டிகிரிங்கிறது ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி தான். ஆனா இந்த வேலையை தக்க வச்சுக்க நம்ம கத்துக்கிட்ட கல்வியை எப்படி வேலையில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு பல கம்பெனிகள் டிகிரி மார்க்கை விட நம்ம கற்றுக்கிட்ட திறமையை தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ இருக்கிற காலத்தில் டிகிரி இல்லாமலே திறமை இருந்தால் ஜெயிக்க முடியும். அதே நேரத்தில் முறையான கல்வி நம்மளோட புரிதலை அதிகப்படுத்தி நம்மளை ஒரு தெளிவான சிந்தனையாளராக மாற்றுது. முறையாக படித்த கல்விக்கு எப்பயுமே ஒரு தனி மரியாதை தாங்க. கல்விங்கிறது வெறும் வேலைக்காக மட்டுமில்லை, ஒரு வாழ்க்கையை எப்படி மேம்பட்டதா அறிவார்ந்ததா வாழலாம் அப்படிங்கிற கருவி. இன்னைக்கு நாம் கற்றுக்கிற வழிமுறைகள் சுலபமாக இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது தான் நம்ம வெற்றியாளராகவே மாற்றும்.
6: கண்டிப்பா இந்த கல்வி வளர்ச்சி தினத்துல பல விஷயங்களை நீங்களுமே கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அதே சமயத்துல பொதுவாக கல்வி அப்படின்றது இந்த ஒரு காலத்தில் பல மாறுதல்களை சந்திச்சிருக்குது. ஸோ அப்படி மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்தில் எந்தெந்த வழிகள்லாம் நம்மளால் இன்னைக்கு ஈஸியாக வந்து ஒரு படிப்பை கற்றுக்க முடியுது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களாக நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் தாராளமாக பகிர்ந்துக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததாக 2 பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: பொண்ணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
5: நேரம் சரியாக 11:31. இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்வி வளர்ச்சி தினத்தில் கல்வி எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் மாறுபாடு வந்து ஏற்படுத்தியிருக்குது, இல்லை அன்னைக்கான கல்வி கற்ற ஒரு முறை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்றதோட சேர்த்து நம்மளுடைய குழந்தைங்க பல வழிகளில் வந்து இன்னைக்கான கல்வி வந்து கற்றுக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லணும் அப்படின்னா, ஸ்கூலில் வந்து நேரடி வகுப்புகள் மூலமாக போய் கல்வியும் கற்றுக்கிறாங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜூம், கூகுள் மீட்டிங் இந்த மாதிரியான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமாக அவங்களுக்கான கல்விகளை வந்து கற்றுட்ருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இன்னொரு பெரிய லிஸ்ட்லேயே போயிட்டுருக்குது. ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம். வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
5: வணக்கம் அண்ணா. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இன்னைக்கு வந்து கல்வி வளர்ச்சி தினம்.
6: வகுப்பறை அப்படிங்கறதுல பிரதானமா படிச்சோம். இப்ப வந்து ஆன்லைன் கிளாஸஸ்ல நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதுல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அப்படிங்கறது இருந்தது. ட்ரெடிஷ்னலா புக்கை திறந்து கைடு மாதிரி எல்லாம் வச்சு படிப்போம். இப்ப PPT மாதிரி, பிரசன்டேஷன் மாதிரி அந்த விதத்துல நம்ம படிச்சுட்டு இருக்கோம். எனவே கல்வியில அந்த டிஜிட்டலைசேஷன் அப்படிங்கறது அன்றைய காலகட்டத்துல கம்மியா இருந்தது, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அதிகம்.
5: ஓகே. நான் இப்ப வந்து சமீபமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 26 ஒரு இடம் தான் இருக்குது அப்படின்னா, அதுக்கு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பேர் வந்து போட்டி போட்டு போயிட்டுருக்கோம் வேலைக்கு. ஸோ கல்வி அது மூலமாக பெறக்கூடிய வேலை அப்படின்றது எவ்வளோ முக்கியம்?
6: ஆமாம், நிச்சயமாக கல்வியினால் பெறக்கூடியது அப்படிங்கிற வேலை அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொல்லுவேன்ப்பா. உதாரணத்துக்கு நம்ம நல்ல டபுள் டிகிரி வாங்கியிருக்கோம்னா அதற்கு ஏற்றா போல ஒரு வேலை அப்படிங்கிறது கொடுப்பாங்க, அதற்கு ஏற்றா போல அந்த ஒரு பொசிஷன் அப்படிங்கிறது நமக்கு கொடுப்பாங்க. அன்றைய காலகட்டத்திலாம் படித்தவர்களுக்கு ஏதோ ஒரு வேலை நான் போய்க்கிறேன் அப்படின்ட்டு போவாங்க ஒரு டிகிரி வச்சுட்டு. ஆனா இன்னைக்கு வந்து டிகிரிலேயே ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது இருக்கு. இந்த டிகிரி படித்தவர்களுக்கு இந்த வேலையை கொடுப்பாங்க. அண்ட் டபுள் டிகிரி படித்தவர்கள், அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்துல படிக்கிறவங்களுக்குலாம் அந்த டிகிரிக்கு அந்த குவாலிபிகேஷனுக்கு ஏற்ற போல அவங்களுக்கு அந்த மதிப்பெண் அப்படிங்கறதுல அடிப்படையில அவங்களுக்கு பேக்கேஜ் அப்படிங்கிறது கூட நிறைய டாப் MNC கம்பெனிஸ்ல அதிகமாக்க கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது நிச்சயமாக அந்த படிப்பு அப்படிங்கறத அதிகமா படிச்சவங்களுக்கு கூடுதல் சம்பளம் கருதுதான் இன்றைய நிலைமையா இருக்கு.
5: ஓகே. நான் ஒரு விஷயமும் சொல்லியிருக்கீங்க, இது மட்டும் கிடையாம இப்ப சின்ன பிள்ளைங்க வந்து கல்வி கத்துக்கிறதுக்கான வழிகள் அப்படின்றது நிறையவே இருக்குது. சொல்ல போனா மொபைல் தான் இப்ப நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது பெற்றோர்கள் என்ற விஷயத்துல கவனமா இருக்கணும், அவங்கள வந்து கவனிச்சுக்கணும்.
6: ஆமா, மொபைல் போனை பசங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் அவங்க பாக்குறாங்க அப்படிங்கறத கண்காணிக்கணும். அதே மாதிரி நேரத்தை ரொம்ப விரயம் பண்றாங்க, அவங்க படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படின்னா படிப்பு ரொம்ப முக்கியம், இந்த சமயத்துல நீ படிக்கல அப்படின்னா பிற்காலத்துல கஷ்டப்படுவ, படிப்பினுடைய சிறப்பம்சங்கள் என்ன, அவங்க நல்லா படிக்கிறதுனால என்ன நன்மை வரும் அப்படிங்கறத எடுத்து சொல்லணும். எல்லாத்தோட பெற்றோர்களும் பசங்களுக்கு படிப்பை சொல்லி கொடுக்கறதுக்கு உட்காரணும். நீ படி நீ படி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா குழந்தைகள் பக்கத்துல உட்கார்ந்து அவங்கள கைட் பண்ணி, அந்த குழந்தைகளுக்கும் அந்த கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்த டவுட்ஸ் வந்ததுன்னா கிளியர் பண்ணி அவங்களுக்கு கத்து கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயம் குழந்தைகள் பெற்றோர்களுக்காக படிக்காம அவங்களுக்காகவே படிக்கிறதுக்கு ஆரம்பம் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. அண்ட் சில பேர் பனிஷ்மெண்ட் அடிக்கிறது அப்படின்னா பண்ணுவாங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பசங்களுக்கு அடியெல்லாம் கொடுத்தாங்களா படிக்க மாட்டாங்க. உணர்வு பூர்வமா அவங்க கல்விங்கிறத முக்கியங்கிறத உணர்ந்தால் மாத்திரம், ஃப்ரெண்ட்லி நேச்சர்ல பேரண்ட்ஸ்
5: என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
6: எனக்கு வந்து செல்லமே இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து கும்மியடி பெண்ணை கும்மியடி அந்த பாடல் ஒளிபரப்புறீங்களா?
5: ரொம்ப நன்றி அண்ணா உங்களுடைய கருத்துக்களுக்கு.
6: பாய் பா.
5: நம்ம சந்திரசேகர் அண்ணாவுமே ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு காலத்தில் நம்ம வந்து ஒரு நேரடி வகுப்புக்கு தான் போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் கிடையாது. அந்த ஜூம் மீட்டாக இருக்கட்டும் இல்லை கூகுள் மீட்டு, இதுக்கப்புறம் நிறையா சொல்லணும் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு தனித்தனியான இந்த எஜுகேஷன் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களும் வந்துருச்சு. சொல்ல போனோம் அப்படின்னா யூடியூப் தான் இப்போ பெரும்பாலானவரோட கையில் ஒரு மினி கிளாஸாகவே இருக்குது. ஏன்னா காலேஜ்லாம் படிக்கும்போது நம்ம வந்து கடைசி நேரத்தில் உட்காந்து அந்த புக்கெல்லாம் புரட்டிகிட்டு இருப்போம். அப்போ வந்து நிறையா பேருக்கு கை கொடுக்குற யூடியூபா தான் இருக்கும். இதை தவிர ஏஐ டூல்ஸா இருக்கட்டும், ஆன்லைன் கோர்ஸ், டிஜிட்டல் புக்ஸ், கோச்சிங் சென்டர், இன்டர்ன்ஷிப், ஒர்க் ஷாப்னு நமக்கு நிறைய விஷயங்கள் இப்போ வந்து டிஜிட்டலைஸாக தான் வந்துட்டு இருக்குது. அதை வந்து நம்ம வீட்டு பிள்ளைங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை கவனமாக கவனிக்க வேண்டியது பெற்றோர்கள் நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா அதுக்கான ஒரு சிறந்த உதாரணம் கூட சொல்லலாம். இப்போ நம்ம கடல் ஓசைஎஃப்எம் 90.4 இருக்காங்க இல்லையா, 90.4 இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பல இந்த பொருளாதார சம்மந்தமாக நிறைய உதவிகளும் நிறைய குழந்தைகளுக்கு நாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி ஒரு பட்சத்தில் ஒரு குழந்தையுமே படிக்க வச்சுருக்கோம். ஸோ அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்லா தான் படிச்சுட்டு இருக்காங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு வர்றதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நாங்களுமே கேள்விப்படுறோம். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை வந்து ஏன் ஸ்கூலுக்கு போகலை அப்படின்ற போது தான் விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது அவங்க வந்து இந்த ஊர்லேயே இல்லை, அந்த பிள்ளை வந்து இங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஃபோனெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அவங்க வந்து நிறையா இந்த மாதிரி போதைப் பொருட்களாக இருக்கட்டும் இல்லை வந்து கூலிப் இந்த மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு காரணமாக செல்ஃபோனுமே நம்ம கையில் இருக்கிறது இன்றைக்கான ஒரு விஷயமா மாறிட்டு வருது. ஸோ பெற்றோர்கள் வந்து குழந்தைங்க வந்து ஃபோனில் என்னென்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கவனிக்க வேண்டியது இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்ற ஒரு விஷயத்தோட அடுத்ததாக பாடல் ஒன்று வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 11:44. இந்த கல்வி வளர்ச்சி தினத்துல முன்னாடி காலகட்டத்தில் ஒரு கல்வி எப்படி இருந்திருக்குது, இப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் கல்வி வந்து எந்த அளவுக்கு மாறுபாடு அடைஞ்சிருக்குது அப்படின்றத ஒரு சின்ன தகவலாக நமக்காக சொல்கிறதுக்கு வர்றாங்க அமலி ஜெனிஃபர்.
5: இன்னைக்கு மாதிரி கூகுளில் போய் தேடலாங்கிற வசதி அப்போ கிடையாது. ஒரு விஷயம் தெரியலைன்னா ஒன்று டீச்சர்கிட்ட போய் கேட்போம், இல்லைன்னா வீட்டில் படித்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்போம். எதுவும் தெரியலையா, லைப்ரரி போய் மணிக்கணக்கில் போய் உட்காந்து தேடி குறிப்பெடுப்போம். அந்த தேடலில் கிடைக்கிற அறிவுக்கு ஒரு தனி சுவை இருக்கு. அப்போலாம் புக்கை அப்படியே புரிஞ்சு படிக்கிறோமோ இல்லையோ மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதுறது தான் பெரிய விஷயமா இருக்கும். முக்கியமான வரியில் அண்டர்லைன் பண்ணி படித்த காலம் அது. டீச்சர்கிட்ட இருந்து நேரடியாக பாடம் கற்றுக்கிறது தான்

0: அப்போ இருந்தது. ஒருத்தர் முன்னாடி நின்று போர்டில் எழுதி போடும்போது அந்த சாக்பி சத்தமும் அவங்க சொல்லி கொடுக்குற வேகமும் தான் ஒரு மாணவனோட ஞாபகத்தில் நிற்கும். இப்போ மாதிரி வீடியோக்களை பார்த்துட்டு தள்ளிவிட முடியாது. டீச்சர் நடத்துகிறத கவனிச்சே ஆகணும். கவனிச்சிதறல் அப்போது ரொம்ப ரொம்ப கம்மி. பரிச்சை டைமில் குரூப் ஸ்டடி பண்ணுறது தான் பெரிய கலாச்சாரம். அப்போல்லாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒருத்தருக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்து டவுட்டுகளை ஷேர் பண்ணிக்கிட்டு டவுட்டுகளையும் கிளியர் பண்ணிக்கிட்டு அந்த அனுபவம் வேறு லெவல் தாங்க. இப்போது வாட்ஸ்அப்பில் PDF ஷேர் பண்ணுறதுக்கு பதிலாக அப்போது நோட்டு புத்தகங்களை கைமாற்றி விட்டுட்டுருந்தோம். இப்போது இருக்கிறதுக்கும் அப்போது இருக்கிறதுக்கும் வித்தியாசம் என்னென்னா, அப்போது பொறுமை ரொம்ப அதிகம். ஒரு விஷயத்தை தேடி படிக்கிறப்போ நிறைய விஷயங்கள் கற்றுப்போம், அது அறிவை ஆழமாக்குச்சு. இப்போது வேகம் ரொம்ப அதிகம், எல்லா தகவலும் விரல் நுனியில் இருக்குது. ஆனால் அந்த தகவலை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்.
1: கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொல்லும் போதே நிறைய பேர் அவங்களுடைய அந்த படிப்புக்கான காலகட்டத்துக்குவே போயிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் அந்த குரூப் ஸ்டடியாக இருக்கட்டும், இல்லை நம்ம நோட்டில் அண்டர்லைன் போட்டு படித்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், இப்போ நிறையவே மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இன்னுமே ஒரு சில இடங்களில் இதெல்லாம் பார்க்க முடியுது. இருந்தாலும் நம்ம டெக்னாலஜி வழியாக நிறையவே முன்னேறிட்டுருக்குறோம். ஆனால் அதுலேயுமே குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு சில சவால்கள் இருக்க தான் செய்யுது. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி களத்திலிருந்து நேயர் சின்னத்தம்பி இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: கல்விக்கான வளர்ச்சி தினம் அப்படின்ற தினத்தில் நம்ம மக்கள்கிட்ட போய் கல்வி எந்த அளவுக்கு முக்கியம், கல்வியை சிறப்பாக கற்றுக்கிறதோட நோக்கம் என்ன அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தான் கேட்டுருக்கோம். இப்போ நம்ம கூட இன்னொரு ஐயா இணைஞ்சிருக்காங்க, ஐயா கூட பேசலாம். வணக்கம் ஐயா, உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் சொல்லுங்கள் ஐயா.
3: வணக்கம். நான் சின்னத்தம்பி, தலைவர் தேசிய பாரம்பரிய மீனவர் கூட்டணிக்கு. தமிழ்நாட்டை காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு கல்வி தினம் கொண்டாடப்படுது, அதனை வரவேற்கிறோம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடலோட பகுதிகளில் உள்ள கல்வி சமூகங்களோட கல்வி வளர்ச்சியும் சமவெளி சமூகங்களோட கல்வி வளர்ச்சியும் பார்க்கும்போது நமக்கு வந்து பெரிய லெவலில் வித்தியாசங்கள் காணப்படும். ஏன்னா கடலோடி சமூகங்கள் வந்து கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து 10 கிளாஸ் தாண்டதே ஒரு பெரிய விஷயமாக இருந்துச்சு. அடுத்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த எல்லாருமே சராசரியாக கல்லூரி வேலை படிக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சராசரி பள்ளி இடைநிறுத்தம்ன்றது தேசிய லெவலில் 11.5. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பார்க்கும்போது 8.5 இருக்குது. ஆனால் கடற்கரை மாவட்டங்கள் மீனவ சமுதாயம் சார்ந்து பள்ளி இடைநிறுத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-15% இருக்குது. அப்போ இந்த ஒரு பக்கம் படித்து வந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாத சூழ்நிலையால் இப்போ கடற்சால் சமூகங்களுக்கு கடலும் கடலை சார்ந்த தொழிலும் நிரந்தரமாக அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்படின்றப்ப கல்வின்றது தேவையில்லாத சூழ்நிலைன்னு ஒன்று இருந்துச்சு. ஆனால் இப்போ கல்வி படித்தோம்னா பல்வேறு வேலைகளுக்கு போகலாம். அப்புறம் ஒரு ஆசையில் என்ன எல்லா குழந்தைகளையும் படிக்க வைக்கிறோம். ஆனால் இந்த படிக்க வைக்கிற குழந்தைகளுக்கு கடல்சார் படிப்புகளில் இடஒதுக்கீடு கொடுக்கறதில்ல, அதேமாதிரி கடல்சார் வேலை வாய்ப்புகளை அரசாங்கம் இடஒதுக்கீடு கொடுக்கறதில்ல. அப்படி இருக்கிறதுனால அந்த படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்றது மிகவும் கம்மியாக இருக்குது. இந்த சமவெளி சமூகங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த கடலோடி சமூகங்களுடைய வேலை வாய்ப்புன்றது மிக மிக கம்மி. சுயதொழில் தொடங்கலாம் அப்படின்னா அவங்க வந்து இங்கே வந்து கடல்சார் தொழிலை தான் படிச்சுட்டு எல்லாருமே இன்னைக்கு கடல்சார் தொழிலை தான் நம்பித்தான் இன்னைக்கு முக்காவாசி படித்தவங்களும் முக்காவாசி இங்கே கடல்சார் தொழிலில் தான் நிற்கிறாங்க. 10% பேர் மட்டும்தான் வந்து தங்கள் படித்த படிப்புக்கேற்ப வேலைகளை தேடி சமவெளியை நோக்கி நகர்ந்துருக்காங்க. 10% தான். அப்படின்ற இதை கனெக்ட் பண்ணோம்னா 10% மட்டும் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 75% வந்து மீண்டுமே முன் கடல்சார் தொழிலுக்குள்ள வந்துட்டாங்க. இன்னொரு 15% பேர் வந்து இடைநிறுத்தத்தில் அவங்க நேரடியாக தொழிலுக்குள்ள போயிட்டாங்க. இதுதான் இன்றைக்கி உள்ள ரேஷியோவாக இருக்குது. தமிழக அரசு மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி இந்த கடல்சார் மக்களுக்கு கல்வி மேம்பாட்டுக்கு என்ன செய்யுது, அவங்க கல்விக்கு என்ன படித்தார் வேலை வாய்ப்புக்காக படிக்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. அப்போ அவங்களுக்கான கல்வி படிப்பில் முன்னுரிமை கொடுக்கணும், அந்த வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கணுன்ற ஒரு பாலிசியை உருவாக்கும் பட்சத்தில் இந்த மீனவ சமுதாயத்திற்கு இன்னும் அது அதிக வந்து முன்னேற்றத்தை கல்வி சார்ந்து ஏற்படும், வேலை வாய்ப்பு சேர்ந்து ஏற்படும். அதே சமயத்தில் இந்திய நாட்டினோட பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரம் சார்ந்தும் மீனவர்களோட கல்வி வந்து மேம்படும் பட்சத்தில் மிகப்பெரிய எக்கனாமிக் சைடில் வந்து இந்த நாட்டிற்கு மீனவர்கள் வந்து கல்வி தரத்தில் உயர்ந்தாங்கன்னா பெரும் பயனுள்ளதாக இருக்கும்.
4: நம்ம மீனவ கிராமங்களில் கல்வி அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு நிறைய ஒரு விளக்கங்களை வந்து கொடுத்துட்டீங்க.
2: இப்போ நம்ம மக்களோட மனநிலை அப்படிங்கிறது வந்து மாறி இருக்கா? தன்னோட குழந்தைகள் வந்து தொழிலுக்கு வர வேணாம், அவங்களும் வந்து படிக்கட்டும், நம்ம தொழில் நம்ம பார்ப்போம், அவங்க தொழில் கற்றுக்கிட்டாலும் அவங்களுக்கு படிப்புங்கிறது முக்கியம் அப்படிங்கிற அளவுக்கு மாறி இருக்கா பார்க்குறீங்களா? அவங்க
3: கண்டிப்பாக வந்து எங்கள் குழந்தைகளை வந்து எல்லாருமே படிக்க வச்சு சமவெளி சமூகங்கள் போன்று நம்ம பிள்ளைகளை வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதில் தவறு இல்லை, அந்த முயற்சியும் பாராட்டத்தக்கது. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷரிஸ் இண்டஸ்ட்ரின்னு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மூன்றாவது பெரிய இண்டஸ்ட்ரி இந்த ஃபிஷரிஸ் இண்டஸ்ட்ரி. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கோடிக்கு மேலாக வந்து டேர்னோவர் ஆகிற இண்டஸ்ட்ரி, கிட்டத்தட்ட போல 1 லட்சம் கோடியில் எக்ஸ்போர்ட் ஆகிற இண்டஸ்ட்ரி. கிட்டத்தட்ட இந்தியாவோட ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 8% பொருளாதார வளர்ச்சி கொடுக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரி. எல்லாருமே வந்து கல்வி அறிவை படிக்கணும், படிச்சுட்டு அதே சமயத்தில் அந்த படிப்பை கடல்சார் தொழில்களில் கொண்டு வந்து நாம் நம்ம தொழில்நுட்பத்தை பூத்துங்க, இந்த கல்வி நீங்கள் படித்த கல்வியை பயன்படுத்தி இந்த தொழில் முறையை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும். இந்த தொழிலை ஒரு மீன்பிடி தொழிலையோ மீன்பிடிப்பு சார்பு தொழிலையோ அது மாதிரி மீன் விற்பனைகளையோ இல்லை மதிப்பு கூட்டு ஒரு பொருட்களை விற்பனை செய்யறதுலையோ இல்லை ஏற்றுமதியை அதிகப்படுத்துறதுலையோ இது போன்ற விஷயங்களை இது பயன்படுத்தும் பட்சத்தில் அரசாங்கத்தை எதிர்பார்த்து ஒரு அந்நிய கம்பெனியோ அரசாங்கத்தையோ வேலைவாய்ப்புக்காக எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து இந்த மீனவ சமுதாயம் தற்சார்பு பொருளாதாரத்தோடு தான் இருந்துச்சு. எந்த யாரும் எதிர்பார்க்காம தான் உழைப்பில் அதுலேயே வந்து தன் பொருளாதாரத்தை உருவாக்கி தற்சார்பு பொருளாதாரம் இருக்கு. இன்னைக்கு கூடுமான அளவில் இந்த ஒரு படைகளை உருவாக்குறதா இருக்கட்டும் மற்ற விஷயங்களும் ஓரளவுக்கு தற்சார்பு பொருளாதாரத்தோடு இருக்கு. ஆனால் இதே இது மார்க்கெட்டிங்குள்ளேயும் நாம் வந்து நம்ம சமூகத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம்னா முழுமையாக 100% தற்சார்பு பொருளாதாரம் ஒட்டியடைந்த சமூகமாக இருக்கும். நம்ம மீனவர்களோட பொருளாதாரமும் அதிகமாகும், பொருளாதார ரீதியாக மீனவர்கள் வெட்டியடைவாங்க. அதேமாதிரி படித்த இளைஞர்களும் தங்களுக்கு அடுத்த யாரை எதிர்பார்க்காம முழு வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்.
2: உங்களுடைய நேரத்தொகுதிக்கு நம்ம மக்களுக்காக நிறைய தகவல் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க ஐயா. ஒரு மீனவ குழந்தைக்கு படிப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், அது எவ்வளோ முக்கியம், அதனால நம்ம மீனவ சமுதாயம் எப்படி வந்து வளர்ச்சி பெறும் அப்படிங்கிறத நிறைய தகவல் வந்து கொடுத்தீங்க. நிறைய பேருக்கு ஒரு நல்ல ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்த உதவியாக இருக்கும் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா.
3: வணக்கம்.
1: களத்திலிருந்து நமக்காக இவ்வளோ நேரம் நம்மளுடைய அந்த மீனவ சமுதாய மக்கள், அதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளோ கல்வியில் கொஞ்சம் பின்தங்கியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்காக நேரம் ஒதுக்கி சொன்ன சின்னத்தம்பி ஐயாக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிதான் ஆகணும். ஏன் வந்து ஒரு மீனவ சமுதாயத்திலேருந்து இன்னும் வர ஒரு மிகப்பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸரோ இல்லை ஐபிஎஸ்ஸோ ஐஎஃப்எஸ்ஸோ இருக்காங்களோ அப்படின்னு தேடி பார்த்தாலுமே ரொம்ப ரொம்ப கம்மி தான். ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறத விட நம்ம பகுதிகளிலேருந்து இன்னும் அந்த அளவுக்கு ஒரு நபர் கூட உருவாகவே இல்லை. கண்டிப்பாக நம்மளும் அப்படி ஆனாதான் கல்வி அப்படின்றது எல்லாருக்குமே சூப்பரான ஒரு விஷயமா அமையும். நாமளும் பல பேருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மிகப்பெரிய பதவிக்கு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் நம்மளுடைய மக்களுக்கான குறைகளை நாமளே நம்மளால் கேட்டு தீர்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட கல்வியில் இன்றைக்கான ஒரு காலகட்டத்தில் டெக்னாலஜி அப்படின்றது வளர்ந்துக்கிட்டே வருது. இருந்தாலும் அதில் ஒரு சில சவால்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா போட்டி அதிகமாக இருக்கிறது, இந்த மாணவர்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய சின்ன சின்ன மன அழுத்தங்களாக இருக்கட்டும், ஸ்க்ரீனிங் டைம் அப்படின்றது அதிகமாக இருக்கிறதுனால உடல் சார்ந்த பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், இல்லை அதுக்கே வந்து அடிக்ட் ஆகுது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ சவால்கள் இருந்தாலுமே கல்வி அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் எல்லாருமே ஈக்குவல் அப்படின்ற ஒரு நிலைமைக்கும் நாமளுமே தொடர்ந்து வந்துட்டே இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தோட இன்றைக்கான நேசகரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்றைக்கான நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை நாமளும் பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஒரு கல்வி வளர்ச்சி தினத்தில் இன்றைக்கி வந்து நிறையா ஸ்கூலில் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, இந்த மாதிரியான பல போட்டிகள் நடக்கும். ஸோ அதில் கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே ஒரு சின்ன வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு அடுத்ததாக பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. காலம் மாறலாம், ஆனால் இந்த குரலின் மாயம் என்றும் மாறாத எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள்.

0: எஸ் ஜானகி அம்மாவை என்றும் அன்புடன் நினைவு கூறுவோம். கடல் ஓசை எஃப்எம் 90.4 என்றும் இசையாய் எங்கள் மனதில்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

இப்பெல்லாம் நிறைய பெண்கள் வந்து சமூக ஊடகங்களில் நிறைய வீடியோக்கள்லாம் போடுறாங்க. ஸோ அதாவது டான்ஸ் ஆடுறது, சமைக்கிறது, வரைகிறது, கவிதைகள் சொல்கிறதுன்னு அவங்கள்கிட்ட என்ன திறமைகள் இருக்கோ அதை வெளிப்படுத்துகிற மாதிரியான வீடியோக்கள்லாம் போடுறாங்க. அப்படி பண்ணுறவங்க கிட்ட போய் நம்ம எதுக்காக இப்படி சும்மா வீடியோ போடுறீங்க, உங்களோட நேரம் தானே வீணாக போகுது, இல்லை உங்களை தானே எல்லாரும் ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அவங்க சொல்கிற பதில் என்னவா இருக்குன்னா, நாங்கள் இங்கே சும்மா பண்ணுறோம், அதுக்கு தான் பணம் வருதுன்னு சொல்லுவாங்க. நானுமே ஆரம்பத்தில் இதை நம்பலைங்க. அதுக்கப்புறமா என்னோட நண்பர் ஒருத்தங்களும் இதே மாதிரி வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் அமௌண்ட் வந்திருக்குன்னு சொல்லவும் தான் நானுமே நம்பினேன். எதுக்காக இப்போ இதை சொல்கிறேன்னா, இன்னைக்கான நெய்தல் பெண்ணுமே தாங்கிட்ட இருக்கிற திறமையை சரியாக கண்டுபிடிச்சி அவங்களும் இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு அவங்க சமூக ஊடகங்களில் போட்ட ஒரு சில வீடியோக்களும் தான் காரணம். அப்படி அவங்க என்ன வீடியோக்கள் போட்டு முன்னுக்கு வந்தாங்கன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. அதை சொல்லத்தானே நான் வந்திருக்கேன். நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்ப நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. தேனி மாவட்டத்தில் பிறந்த ஷர்மிளா சின்ன வயசுல தன்னோட பெற்றோரை இழந்ததால நல்ல படிக்கிற பெண்ணா இருந்துமே குடும்ப வறுமை காரணமா 10ஆம் வகுப்பு மேல தொடர்ந்து படிக்க முடியாம பள்ளி படிப்பை நிறுத்திட்டு தன்னோட அத்தை பையனை திருமணம் செஞ்சிருக்காங்க. அவங்களோட கணவருமே அப்போ டெம்போ வாகனம் தான் ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. ஒரு சிலரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது அவங்களோட கஷ்டத்தை போக்குற மாதிரி கடவுளா பார்த்து ஒருத்தங்களை அனுப்பி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதாங்க இவங்களோட வாழ்க்கையிலயும் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதாவது இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி தான், அக்கா உங்களோட சமையல் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க சமூக ஊடகத்துல உங்களுக்குன்னு ஒரு சேனல் தொடங்கி உங்களோட சமையல் வீடியோ எல்லாம் போடலாம்ல அப்படின்னு ஆலோசனை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம எப்படி பேசணும், எப்படி எடிட் பண்ணி பதிவேற்றம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கொண்டு விடுறது, குழந்தைங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு வர்றது, சமைக்கிறது, வீட்டை பார்த்துக்கிறதுன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தம்பி சொல்லி கொடுத்த மாதிரி டெய்லியும் ஒரு 5 சமையல் வீடியோவை தன்னோட மொபைல் ஃபோன்ல எடுத்து பதிவிட்டிருக்காங்க. 3 மாசத்துலேயே அந்த சேனல்ல இருந்து இவங்களுக்கு 42,000 ரூபாய் கிடைச்சிருக்குங்க. அதை வச்சு ஒரு கம்ப்யூட்டரும் வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டு இப்போ வரைக்கும் 2,200 வீடியோ பதிவிட்டிருக்காங்க. சமையல் கலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும்ல, அப்படி இவங்களோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே எவ்வளவு எளிமையாகவும் சுவையாகவும் மனமாகவும் சமைக்கலான்னு சொல்றதுதாங்க. 2017 தொடங்கின இவங்களோட சேனலுக்கு இப்போ வரைக்கும் 30 லட்சம் பார்வையாளர்கள் இருக்காங்க. இவங்களோட சமையல் குறிப்புகள் எவ்வளோத்துக்கு ஸ்பெஷலாக இருந்தால் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. இப்போ வீடியோ போடுறது மூலமாக கிடைச்ச வருமானம் அப்புறம் வங்கி கடனும் வாங்கி பிறந்ததுல இருந்தே வாடகை வீட்டில் வாழ்ந்த இவங்க 1 கோடி ரூபாய் மதிப்புல சொந்த வீடு கட்டியிருக்காங்க. இப்போ தனக்குன்னு ஒரு 4 சேனல் ஆரம்பிச்சு அதை நடத்திட்டும் வராங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்களோட திறமை தாங்க. திறமை மட்டும்னு நான் சொன்னா சரியா இருக்காதுல்ல, சோ இவங்களோட முயற்சி தாங்க. நிறைய பெண்கள் சமூக ஊடகங்கள்ல நிறைய வீடியோக்கள் போடுறாங்க, ஆனா எல்லாருமே வெற்றி அடைறது இல்ல. தன்னோட திறமை முயற்சியால வெற்றி அடைஞ்ச திருமதி ஷர்மிளாவுக்கு கடலூசி எஃப்எம் 90.4 சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். எல்லாருமே பிறக்கும் போது ஏதோ ஒரு திறமையோட தாங்க பிறப்பாங்க. சோ அதுல நம்ம கிட்ட இயல்பா என்ன திறமை இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சு அதுல நம்ம சரியா கவனம் செலுத்தணும்னா கட்டாயமா நம்மளோட வாழ்க்கையில நம்ம வெற்றி அடையலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

நான் கிழங்குன்னு சொன்னதும் உங்கள பலருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வரும்? ஒரு சிலருக்கு உருளைக்கிழங்கு வரும், அப்புறமா சர்க்கரை வள்ளி கிழங்கு, அப்புறம் சேனக்கிழங்கு, பனங்கிழங்கு, கர்ணக்கிழங்கு, இப்படி ஒவ்வொருத்தங்க மைண்ட்லயும் ஒன்னு ஒன்னா வந்து போகும். ஆனா என்னோட மைண்ட்ல என்ன வரும்னு கேட்டீங்கன்னா மரவள்ளி கிழங்குங்க. ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போது இருந்து அதிகமா சாப்பிட்டு வந்தது வந்து இந்த மரவள்ளி கிழங்கு தாங்க. ஏன்னா ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா வந்து ஸ்நாக்ஸுக்கு எங்களுக்கு மரவள்ளி கிழங்கு வச்சு புட்டு மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி மரவள்ளி கிழங்கையும் அவிச்சு அது கூட மீனையும் வச்சு தருவாங்க. அதுவுமே சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்புறமா கிழங்குலையே தேங்காய் மசாலா அரைச்சி அது கூட மீன் முருங்கைக்கீரை போட்டு அது சோறு கூட ஒரு கிரேவி மாதிரி வச்சு தருவாங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இதே இது கன்சீவா இருக்கும் போதுமே பச்சை கிழங்காவும் வேக வச்சுமே நாங்க சாப்பிட்டுருக்கோம். ஸோ இது எல்லாமே நான் சாப்பிட்டதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துலங்க. ஸோ நம்ம பகுதிகளில் அதிகமாக இதை சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி உணவுப் பொருட்கள் சாப்பிட்றது மாறும்ல, ஒருவேளை அப்படி இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நான் உங்களை அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லலைங்க. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா உணவுப் பொருட்களும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஆனால் நம்மள பலருக்குமே பிடிச்ச ஒரு உணவுப் பொருள் இருக்குங்க, அதை செஞ்சு நம்ம சாப்பிடவும் செய்யலாம், விற்பனையும் பண்ணலாம். அது என்னன்னா முக்குழி பணியாரம் தாங்க. ஸோ இதை பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பணியாரத்திலேயே நம்ம மரவள்ளி கிழங்கு சேர்த்து செஞ்சு விற்பனையும் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு தான் இன்னைக்கான நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கலாமா? மரவள்ளிக்கிழங்கு பணியாரம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னலான்னா மரவள்ளிக்கிழங்கு துருவல் ஒரு 3 கப் எடுத்துக்கணுங்க, அப்புறம் தோசை மாவு 1 கப், தேங்காய் துருவல் 1 கப், அப்புறம் காஞ்ச மிளகாய் 1-8, அப்புறம் சோம்பு 1 டீஸ்பூன், எண்ணெய் உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். முதல்ல தேங்காய் துருவல் கூட காஞ்ச மிளகாய் சோம்பு சேர்த்து தண்ணி ஊற்றாம கொஞ்சம் சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இது கூட மரவள்ளிக்கிழங்கு துருவல் வச்சுருக்கோம்ல 3 கப், அது உப்பும் சேர்த்து மறுபடியும் மிக்சி ஜாரில் போட்டு 2 சுற்றி எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதை நம்ம தோசை மாவில் சேர்த்து நல்லா கலக்கிட்டு புளிப்பணியாரக் கல்ல சூடாக்கி அதில் எண்ணெய் தடவி சட்டி காஞ்சதும் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பணியாரத்தை சுடணுங்க.

அடுப்புல சிம்ல வச்சுட்டு பணியாரத்தை திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கணும். நம்ம ரெடி பண்ண நினைச்ச மரவள்ளி கிழங்கு பணியாரம் ரெடி ஆச்சு. இந்த மரவள்ளி கிழங்குல கார்போஹைட்ரேட், புரதம், நார்ச்சத்து, விட்டமின் சி, இரும்பு சத்து, விட்டமின் B6, பொட்டாசியம், மெக்னீஷியம்னு நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அதனால நமக்குமே நிறைய பயன்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம பகுதிகளில் நடக்கிற வார சந்தையில கூட 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை பண்றாங்க. மரவள்ளி கிழங்கு பணியாரம் பண்றதுக்கு தேவையான பொருட்களும் கம்மியான விலையில கிடைக்கிறதால ஆர்வம் இருக்க பெண்கள் இதையும் ஒரு தொழிலா செஞ்சு நம்ம லாபம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 நாம சாலைகள்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இடைவெளிகளை விட்டு மைல்கற்கள் இருக்கும். அந்த மைல்கற்கள் நிறைய கலர்ல இருக்குமே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சாலை தேசிய நெடுஞ்சாலையா, மாநில நெடுஞ்சாலையா, இல்ல மாவட்ட சாலையா அப்படிங்கறத ஈஸியா தெரிஞ்சுக்கிற வகையில மைல்கற்கள் கலர் பண்ணிருப்பாங்க. ஒரு மைல்கல் மஞ்சளும் வெள்ள கலர்லயும் இருந்தா அது தேசிய நெடுஞ்சாலை, அதே பச்சையும் வெள்ள கலர்லயும் இருந்தா அது மாநில நெடுஞ்சாலை, ஒருவேளை நீலமும் வெள்ள கலர்லயும் இருந்தா அது மாவட்ட சாலை, அதே இளஞ்சிவப்பு இல்ல அப்படின்னா கருப்பு கலரோட வெள்ள கலர் இருந்தா அது ஊரக சாலை. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

வெயில் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த பருவமழை பெய்ய ஆரம்பிச்சிருங்க. ஸோ வெயில் காலத்தில் மட்டும் இல்லாமல் மழை காலத்திலையுமே நம்ம நம்மளோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அப்படிதானே. அதாவது நம்மளோட சருமத்தை பராமரிக்கிறது, சரியான ஆடைகளை தேர்ந்தெடுக்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணும். குறிப்பாக மழைக்காலத்தில், அதாவது மழைக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம காலணிகளை போடுறதுல ரொம்பவே கவனம் செலுத்தணுங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து மழைக்காலத்தில் போடுற காலணிகளுக்கு கவனம் கொடுக்காமல் இருக்கிறதால தான் சேற்று புண்கள்லாம் வரும். இப்படி சேற்று புண்கள்லாம் வராமல் இருக்க என்ன பண்ணலான் தான் இன்னைக்கான நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நேதல் பெண் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. முதல்ல பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களை நம்மளோட காலணிகளை நம்ம உலர்வாக வச்சுக்கணும். அதாவது நம்ம காலணி ஈரமாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே நம்ம போடாமல் நம்ம மழையில் வெளியே எங்கேயா போயிட்டு திரும்ப வர்றோம்னா வந்ததுக்கப்புறம் காலணிகளில் இருக்கிற தண்ணீரை நல்லா வடிய வச்சுட்டு அதை காஞ்சதும் நம்ம மறுபடியும் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை காய வைக்க முடியலை அப்படின்னா நிறைய வீடுகளில் இந்த ஹேர் ட்ரையர்லாம் வச்சுருப்பாங்களா முடிய காய வைக்கிறதுக்கு, அந்த பொருளை பயன்படுத்தி கூட நம்ம வந்து காலணிகளை காய வச்சுக்கலாம். ஒருவேளை நம்ம காய வைக்காமல் போடும்போது என்ன நடக்கும்னா ஆல்ரெடியே காலணி வந்து ரொம்ப ஈரமாக இருக்கிறதால அது வந்து நம்ம விரல்களோட இடுக்கில் பூஞ்சை தொற்றையும் அப்புறம் சேற்று புண்ணையும் உண்டாக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதனால காலணிகளை நல்லா காய வச்சதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஈரமான காலணிகள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான துர்நாற்றம் வீசும். ஸோ இந்த துர்நாற்றம் வராமல் இருக்க என்ன பண்ணலான்னா சிலிக்கான் ஜெல், அப்புறம் கற்பூரம், நாத்தலி உருண்டை. நாத்தலி உருண்டைனா தெரியும், இந்த பாச்சா உருண்டைன்னு சொல்லுவாங்களே. ஸோ இதை கூட நம்ம அந்த சப்பலில் போட்டு வைக்கலாம். இது என்ன பண்ணுன்னா அந்த ஈரப்பதத்தெல்லாம் உறிஞ்சிறது மட்டும் இல்லாமல் அந்த காலணிகளில் இருக்கிற துர்நாற்றத்தையுமே நீக்கும். அதே மாதிரி மழைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கால் சைஸுக்கு கரெக்டாக இருக்கிற காலணிகளை தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம போகிற பாதையில் வந்து சாக்கடை நீர் இருக்கும், இல்லைன்னா மழை நீர் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளோட பாதத்தில் படிஞ்சு நம்மளுக்கு கிருமி தொற்றை உண்டாக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும்னா நம்ம வந்து தண்ணீர் புகாத மாதிரியான, அதாவது வாட்டர் ப்ரூஃப் சப்பல்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி காலணிகளை கூட நம்ம தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காகனா இப்படி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நோய் தொற்று வராது, அப்புறம் இந்த கால்களில் வெடிப்பு வராமல் கூட நம்ம தடுக்கலாம். அதே மாதிரி மழைக்காலத்தில் அதிகமாக அந்த ஹீல்ஸ் போடுறத நம்ம தவிர்க்கணுங்க. ஏன்னா எதிர்பாராத விதமாக மழை நீரில் ஹீல்ஸ் மாட்டிக்கிச்சுன்னா நடக்கும்போது நமக்கு தான் ரொம்பவே சிரமம். இதே இது நம்ம ஷூ யூஸ் பண்றோம்னா மழைநீர் புகாத ஷூக்களை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கணுங்க. இல்லைன்னா ஷூக்குள்ள தண்ணி போகாத மாதிரி பிளாஸ்டிக் கவர்களை வாங்கி நம்ம போட்டுக்கலாம். அப்புறமா ரப்பர் இல்லைன்னா பிளாஸ்டிக்கால செய்யப்பட்ட ஃபிளிப் ஃப்ளாப் வகை சப்பல்கள் சொல்லுவாங்க. ஸோ இந்த காலணிகளை போடுறது கூட ரொம்பவே நல்லதுங்க. இது வந்து நம்ம நார்மல் சப்பல் தான், நம்ம அப்பா அம்மாரெலாம் போட்டிருப்பாங்களே அதே மாதிரி நார்மலான சப்பல் தான். இது வந்து தண்ணியை உறிஞ்சாமல் நம்ம

நம்ம அணிகிற காலணிகள். அப்போ அதை நம்ம சரியான முறையில் செலக்ட் பண்ணணும்ல. ஸோ இன்னைக்கான நிகழ்ச்சி கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?

0: இனி நீங்க கேட்கலாம் இருபட பாடல்கள். திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம் ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

நூறுல 90% பேருக்கு பிடிச்ச மதிய உணவுல ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா பிரியாணி. இந்த பிரியாணிலேயே இப்ப நிறைய வகையான பிரியாணிலாம் அந்தந்த பகுதிகளில் பிரபலமாக இருக்குன்னே சொல்லலாங்க. அதாவது ஹைதராபாத் பிரியாணி, டெல்லி தம் பிரியாணி, மெட்ராஸ் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி, தலசேரி பிரியாணி, காஷ்மீரி பிரியாணின்னு இந்தியாவோட ஒவ்வொரு பகுதிகளிலையுமே ஒவ்வொன்று பிரபலம். இன்னுமே நிறைய பேருக்கு வந்து இந்த பிரியாணி மேலே இருக்கிற ஆர்வமும் காதலும் குறையாம தாங்க இருந்துகிட்டே இருக்கு. இப்படி பிரியாணி சாப்பிடுவாங்கல்ல, அவங்க கிட்ட போய் நீங்க விரும்பி சாப்பிடுற இந்த பிரியாணி எப்படி உருவாச்சு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோம்னா 90ல 50 பேர் சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? ஒருவேளை ஒரு 10 பேருக்கு தெரிஞ்சிருந்தாலுமே அந்த 10 பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஒருவேளை உங்களுக்கு தெரியலாட்டியும் பரவாயில்லங்க, இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில அதைத்தான் சொல்ல போறேன். சோ நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பிரியாணி சாப்பிடுறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அதை சமைக்கிற ஒவ்வொரு பெண்களும் அதை தெரிஞ்சுக்கணும்ல, தெரிஞ்சுக்கலாமா? நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. பிரியாணிக்கு நிறைய வரலாறு இருக்குங்க. அதாவது பாரசீக நாட்டினர் வந்து இந்தியா மீது படையெடுக்க வரும்போது அவங்க மூலமா அது அறிமுகமானதாகவும், அதுக்கப்புறமா நம்ம வந்து அதுல நிறைய மசாலாலாம் சேர்த்து அதை இன்னும் கொஞ்சம் டேஸ்டியா ஆக்கணும் அப்படிங்கன்னு ஒரு வரலாறு இருக்கு. இது எப்படின்னா, முகலாயர்கள் வந்து இந்தியா மீது படையெடுத்துட்டு வந்தாங்கல்ல, அப்போ வந்து தொடர்ந்து அவங்க பயணம் செஞ்சதால அவங்க வீரர்கள் எல்லாருமே ரொம்ப டயர்ட் ஆகியிருக்காங்க. அந்த சமயத்துல அங்கங்க கிடைச்ச இறைச்சி அது கூட அரிசியும் போட்டு அவங்க சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க. இப்படிதான் இந்தியாவில் பிரியாணி பிரபலம் அடைஞ்சதாகவும் சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்தியாவில புலாவுங்கிற பேர்ல ஒரு உணவு பழக்கத்துல இருந்திருக்கு. அதாவது அதுல காய்கறிகளை மட்டும் போச்சு சமைச்சிருக்காங்க. ஒருவேளை அதுதான் வெஜிடபிள் பிரியாணி இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம், ஆனா அது இல்லைங்க. அதுக்கப்புறமா முகலாயர்கள் வந்ததுக்கு அப்புறமா இந்த இறைச்சி வச்சு செய்யறதால புலாவ் அப்படிங்கிற பேரு மாறி பிரியாணியா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் தான் விலையுயர்ந்த மசாலா பொடிகள், அப்புறம் முந்திரி, பாதாம், குங்குமப்பூ மாதிரி பல விதமான பொருட்களையும் சேர்த்து அரசர்கள் மட்டுமே சாப்பிட்டு வர இந்த பிரியாணி, அதாவது அக்பர் காலத்துல மிகவும் பிரபலமா இருந்த பிரியாணி, அப்புறமா காலப்போக்குல ஒவ்வொரு இடத்துக்கும் ஏத்த மாதிரி எளிமையா அவரவர் சுவைக்கு ஏத்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டதாகவும் வரலாறு இருக்கு. ஸோ எத்தனை வரலாறு இருந்தாலுமே, இத்தனை வருஷம் கழிச்சுமே, காலங்கள் எல்லாம் தாண்டியும் இந்த பிரியாணி இப்போ சுலபமாக எல்லா வீடுகளையும் செய்கிற ஒரு உணவாக தாங்க இருக்குது. ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிட்றதால தான் நிறைய வீடுகளில் வந்து ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா ஆளுக்கு ஒரு சமையல்னு பண்ணி நேரத்தை வீணாக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஒரே உணவாக இந்த பிரியாணியை சமைப்பாங்க. ஸோ அரிசி, இறைச்சி, காய்கறி எல்லாமே சேர்த்து செய்கிறதால இந்த ஒரு உணவே அந்த விருந்துக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ இப்போ பிரியாணி எப்படி வந்துச்சு, எதனால நம்மளும் அதிக அளவில் செஞ்சு சாப்பிட்றோன்னு நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி யாராச்சும் உங்ககிட்ட வந்து பிரியாணி எப்படி வந்துச்சு, ஏன் நம்ம அதை பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் நீங்களும் சொல்லலாம்ல. மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாம் மதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேதல் பெண்ணை நிகழ்ச்சி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. கோடான கோடி இதயங்களை வருடிய அந்த மெல்லிய குரலுக்கு எங்கள் இசை வணக்கம். எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள் இதோ.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று ஆவாரம்பூ மற்றும் சேரன் பாண்டியன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
2: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்த

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரம் தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்று ஆவாரம்பூ மற்றும் சேரன் பாண்டியன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் அடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலான்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்கு தான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று ஆவாரம்பூ மற்றும் சேரன் பாண்டியன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. கோடான கோடி இதயங்களை வருடிய அந்த மெல்லிய குரலுக்கு எங்கள் இசை வணக்கம். எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள் இதோ.

0: என்னராணி, உங்க வீட்டுல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க. அனுஷ் டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட் ரெஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சிருக்கு. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ் னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே ஒண்ணுக்கு ஒண்ணு ரெண்டுக்கு ரெண்டு சைஸ்லயும் கிடைக்குது.
1: அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
4: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது ரிலாக்ஸ் அவர் செல்ஃப் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: யாரையும் பார்த்து பயப்படாத மரியாதை செய். நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? மரியாதை இல்லாம நடக்கிறது தான் பயம் இல்லாம இருக்கிறது நினைக்கிறோம். ரெண்டும் வேற வேற. கோபப்படுறதான் வீரம் நினைக்கிறோம். கோபப்படுபவன் வீரன் இல்லை. யார் ஒருவன் கோபத்தை அடக்கிக் கொள்கிறானோ அவன் தான் வீரன். கோபத்தை அடக்க கற்றுக்கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு இந்த விஷயங்களை சொல்லணும்ல. நாம இந்த மதுரை இருக்குல்ல, எத்தனை பேர் மதுரைக்கு போயிருக்கீங்க? இப்போ பக்கமோ இங்கிருந்து நான் மதுரைக்கு போனேன். ரொம்ப முக்கியமான விஷயம் பாரு, கூர்ந்து கவனிக்கிறியா? ரொம்ப கூர்ந்து கவனி. எனக்கு தெரியல, நான் சொல்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உன் தாய் தந்தையர் உன் மீது வைத்திருக்கக்கூடிய பெரும் கனவை நீ எடுத்துக்கொண்டு அந்த தீபத்தை எடுத்துக்கொண்டு சொல்றதற்கு நான் சொல்ற இந்த சின்ன விஷயம் காரணமா இருந்துடலாம். நான் அப்படிதான் எடுத்துட்டு போறேன். பாரு, மதுரைக்கு போயிருக்கேன். எல்லா தோழிகளும் கோயிலுக்கு போனாங்க. என்னன்னு தெரியல, எனக்கு அன்னைக்கு கோயிலுக்கு போக சூழல் இல்லை. நான் வாசலில் உட்காந்துருக்கேன், எல்லாரும் உள்ள போனாங்க. வெளியில போட் போட்டிருந்தது, நான் வெளியில வாசலில் காத்திருக்கிறேன். இவங்க எல்லாம் கோயிலில் போய் ரொம்ப நுட்பமாக கவனிச்சுக்கோ. கோயிலுக்கு போயிட்டு இவங்க திரும்பி வராங்க. திரும்பி வரதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அவ்வளோ நேரம் ஆகுது போல. என்ன உள்ள போய் திரும்பி ஃபுல்லாக சுற்றி வரும். 2 hours ஆச்சு. நான் 4:00 கடை திறப்பிலேருந்து உட்காந்துருக்கிறேன். கோயில் கடை நட திறந்தாங்க. நட திறந்து ஒரு 6:30 ஆயிடுச்சு. 7:00 அப்படிதான் உள்ள அவங்க வராங்க. அதுக்குள்ள எனக்கு நடந்து முடிந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். நான் வாசல்ல உட்காந்துருக்கேன். இப்ப கோயில் யானை, எனக்கு என்னன்னு தெரியல, யானை ரொம்ப பிடிக்கும். அது கண்ணு மட்டும் நம்ம கண்ட்ரோலுக்கு வராது, அது உடம்பெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். ஆறா ரொம்ப பெருசு இருக்கு. நீ எந்த யானை மேல உட்காந்தாலும் அது இடிக்காம கூட்டிட்டு போவோம். உன்ன நாம சும்மா இங்க தலை இது தலைவாசல் இருந்தாலே நம்ம இப்படி குனிஞ்சிட்டு போவோம், நம்ம முட்டிக்குவோமோன்ட்டு. யானை முட்டுறதே இல்லைங்க. ஏன் யானை வந்து கஜ மிருகமா இருக்கு? ஏன் யானைக்கு வந்து அவ்வளவு பவர் அப்படிங்கறத நம்ம சாதாரணமா நம்ம வந்து பார்த்தாலும் நமக்கு புரியாது. எனக்கு யானை ரொம்ப பிடிக்கும். யானை பார்த்துருக்கேன், இப்படி அசைஞ்சு நின்றுட்டே இருந்துச்சா. எனக்கு திடீர்னு ஒரு ஆசை, போய் தான் ஆசீர்வாதம் வாங்குவோமே. நேரம் எழுந்துருச்சேனா, பரிசை திறந்து பார்த்தா 40 ரூபாய் இருந்துச்சு. நேராக 20 ரூபாய்க்கு ஒரு பழம் இருக்குல்ல, பழ சீப்பு, அது கிடைச்சது. 20 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். 6 பழம் ஏதோ இருந்துச்சு. வாங்கிக்கிட்டு யானை கிட்ட போய் கொடுத்தேன். யானை அப்படியே வாங்கி உள்ள போட்டுச்சு வயல. இப்படி நிக்கிற அந்த ஆசீர்வாதம் பண்ணல. ஒரு பொடிய இந்த மாதிரி வந்தான், 1 ரூபா கொடுத்தாங்க. டொம்முனது ஆசீர்வாதம் பண்ணிச்சிங்க. அதுக்கு நான் பார்த்தேன், யானையே யானை உனக்கு நான், நீ என்கிட்ட இப்படி கை நீட்டிலாம் காசு போடுற அளவுக்கு நீ பிச்சைக்காரனும் இல்லை, நான் அவ்வளோ பணக்காரியும் இல்லை. யானைக்கு யாருங்க பிச்சை போடுறேன்? போட மாட்டேன். சாப்பாடு கொடுக்குற ஆசீர்வாதம் பண்ணு. அது காசு வாங்கினா தான் ஆசீர்வாதம் பண்ணு. அதுவும் வாழைப்பழத்தை வாயில போட்டுக்குது, காசு வாங்கி பாகன் கையில் கொடுக்குது. டொங்குன்னு ஆசீர்வம். எனக்கு மறுபடியும் கோவம், 20 ரூபாய்க்கு மறுபடியும் வாழைப்பழம் வாங்கிட்டு போய் இந்த பாரு இப்போ தரேன், மரியாதையாக ஆசீர்வாதம் பண்ணு. அது மறுபடியும் வாயில போட்டுக்குச்சு. இப்படிங்குது பாகன் சொன்னா, 1 ரூபா போடுங்க மேடம், அப்பதான் அது பண்ணோன்னு. மாசிராதன் ஒன்னும் வேணாம் போ, பிச்சை எடுக்கிற யானை இல்ல நீ, இவ்வளவு பெரிய ஆளு நீ, கை நீட்டலாமா? நீ யார் கையிலயும் இப்படி நீட்டலாமா? நீ நீட்ட அதுக்கிட்ட நான் மனசால பேசிட்டு போய் உட்காந்துட்டு கோவம் எனக்கு இப்படி பொங்குது. எனக்கு கோவம் உட்காந்துட்டேன். என்ன என்ன மனசு இது? உட்காந்துக்கிட்டே பாக்குற முக்குருணி விநாயகரா, சித்தி விநாயகர் உள்ள இருக்கிறார். சித்தி விநாயகர் மதுரை கிழக்கு வாசலுக்குள்ள இருக்கிறார். நான் உட்காந்துட்டு கிழக்கு வாசல் பக்கம் தான் நான் பாக்குறேன். இந்த பெரிய விநாயகர் யானை, இந்த பெரிய தொப்பை. ஆண்களுக்கு சொல்கிறேன், விநாயகனுக்கு மட்டும்தான் தொப்பை அழகு. அதுல ஒரு பெல்ட், பாம்பு பெல்ட், அழகா முடிச்சு போட்டு முன்னால ஒரு மூஞ்சூறு, நிறைய சாப்பாடு அப்படி இருக்கிறார். இருக்குது தும்பிக்கை வச்சு இப்படி இருக்காரு. ஒரு தந்தம் இப்படி இருக்கு, ஒரு தந்தம் உடஞ்சிருக்கு. என்னடான்னு பாக்குறேன் அந்த சிலைய, தூரத்துல இருந்து பாக்குறேன். அந்த சிலையில தந்த உடஞ்சிருக்குது. ஏன்னா மகாபாரதம் எழுதுகின்ற பொழுது வியாசர் சொல்ல, விநாயகன் தான் மகாபாரதத்தை எழுதுகிறார். அப்படி எழுதுகின்ற பொழுது அவர் இடத்தில் எழுத்தாணி இல்லை. காலம் வியாசர் மூலமாக மகாபாரதத்தை சொல்ல தொடங்கியவுடன் எழுத்தாணிக்கு பதிலாக தன்னுடைய தந்தத்தை உடைத்து எழுத்தாணியாக மாற்றிக்கொண்டாராம். தன் அழகை உடைத்து எழுத்தாணியாக மாற்றிக்கொண்டவர் தமிழர் இனத்திலே மூலக்கடவுளாக பார்க்கப்படுகிறார்.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

உங்க கண்ணாடி மாளிகையை யார் படைச்சா? கட்டாந்தரையிலே கல்லை உடைச்சு உங்க கண்ணாடி மாளிகையை யார் படைச்சா? ஆக செல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா, கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா? செல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா, கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா?

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நல்ல தம்பி, வெள்ளக்கட்டி, சிட்டி பையா.

0: வரிசையா இல்லாம அங்க இங்கே இருக்குன்னு அத பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த காலத்துல எல்லாம் டைப்ரைட்டர்ல டைப் பண்ணி தான் பிரிண்ட் பண்ண முடியும். அதனால எல்லா கீஸ்மே வரிசையா தான் இருந்திருக்கு. ஆனா காலப்போக்குல அது மக்களுக்கு பழகி டைப்ரைட்டர்ல அடிக்கிற ஸ்பீட விட அதிவேகத்துல டைப் அடிக்க ஆரம்பிச்சதுல டைப்ரைட்டர்ல எல்லா கீஸ்மே ஜாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி டைப்ரைட்டர்ல ஜாம் ஆகாம இருக்க தான் குவர்டி மாடல் கீபோர்ட அறிமுகப்படுத்தினாங்க. இந்த குவர்டி மாடல் கீபோர்ட்ல எழுத்துக்கள் எல்லாமே வேற வேற இடத்துல இருந்ததுனால இந்த ஜாம் ஆகுற பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. அதுவே காலப்போக்குல நிறைய பேருக்கு பழகுனதுனால நாமளுமே இந்த குவர்டி மாடல் கீபோர்ட தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது ரிலாக்ஸ் அவர் செல்ஃப் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: பாரு, அவர் முன்னால எல்லாரும் இப்படி கண்ணத்துல இப்படி போடுறாங்க, இங்க போடுறாங்க, காதை இப்படி பிடிச்சிக்கிறாங்க, தூப்புக்கரணம் போட்டுட்டு. நாயக பெருமானே, மனசுல பளிச்சுன ஒரு கேள்விங்க. வெளியில இருக்கிறத யானை, உள்ள இருக்கிறத யானை. ஒரு யானை நம்ம கிட்ட பிச்சை கேக்குது, ஒரு யானை நமக்கெல்லாம் பிச்சை போடுது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? எங்க ஐயா என்னுடைய ஆன்மீக குரு கிட்ட போய் கேட்டேன், ஐயா என்னையா இதுவும் யானை அதுவும் யானை, அது வந்து நமக்கு பிச்சை போடுது, இது நம்ம கிட்ட பிச்சை கேக்குது, எப்படியா இது என்னையா தத்துவம்? உடனே அவர் ஒரு தத்துவத்தை சொன்னாரு, நான் அதை ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டு போறேன். அவர் சொன்னார், யானை நான் மதம் பிடிக்கும் சுல்தானா, மதம் அப்படிங்கறது வந்து யானையினுடைய பலவீனம், மத்தகம் எல்லாம் வீங்கிரும், கண்ணில இருந்து வாயில இருந்து கருப்பு நீர் வடியும், யாரை பார்த்தாலும் மிதிக்கும், யாரை பார்த்தாலும் அழிக்கும், அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. இந்த மதம் எல்லாருக்கும் பிடிக்கும், சரி கோயில் யானைக்கும் பிடிக்கும். அது என்ன பண்ணுது, தன்னுடைய பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதம் வந்து அங்குசம். அங்குசம்னு ஒண்ணு இருக்குது, கும்கி படம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கையில வந்து ஒருத்தர் அங்குசத்தை வச்சுட்டே சுத்தர். படம் சொன்னதா பிள்ளைங்க புரியுது என்ன பண்றோம். அந்த அங்குசத்தை, தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதமான அங்குசத்தை அது பாகன் கையில் கொடுத்திருக்கிறது, அவன் தான் இதை அடக்கணும். அதனால இது பிச்சை கேட்கும். உள்ள போய் விநாயகரை பார், உங்க வீட்டுல விநாயகர் சிலை இருந்தால் பார், அவர் கையில் வைத்திருப்பதே ஃபர்ஸ்ட் கையில் அவர் வச்சிருக்கிறது அங்குசம் தான். எவன் ஒருவன் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை தன் கையிலே வைத்திருப்பானோ அவன் அடுத்தவர்களுக்கு பிச்சை போடுவான். எவன் ஒருவன் அதை அடுத்தவர்கள் கையில் கொடுத்திருக்கிறானோ அவன் பிச்சை எடுப்பான். குழந்தைகளே, உங்கள் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை நீங்கள் யாரிடத்திலும் கொடுக்காதீர்கள். உங்க கையில வச்சிருங்க, உங்களை நீங்களே அடக்கிக்கோங்க, உங்களுக்கு நீங்களே தடை போடுங்க. ரியாக்டிவா இருக்காதீங்க, ப்ரோஆக்டிவா இருங்க. இது என் வாழ்க்கை, நான் 16 வயது கடந்திருக்கிறேன், இன்னும் 5 ஆண்டுகள் என்னிடத்தில் உண்டு. நான் யார் என்று இந்த உலகம் என்னை பார்த்து கேட்கும். பள்ளிக்கூடம் படிக்கிற வரைக்கும் உன்னை எதுவுமே கேட்காது பிள்ளை. படிச்சிட்டு இருக்கிறியாப்பா, நல்லா படி, இப்படிதான் சொல்லும். காலேஜ்க்கு போகிற வரைக்கும் கூட கேட்காது. காலேஜ் முடி, அடுத்த நாள்ல இருந்து கேட்கும், என்ன பண்ண போற, என்ன பண்ண போற, இப்படி சொல்றேன் புரியுதான் பார். நீ துறைமுகத்தில் இருக்கும் கப்பல், துறைமுகத்தில் இருக்கும் கப்பல். இந்த துறைமுகத்தை கடந்து அது நடுக்கடலை சந்திக்கின்ற பொழுது, நடுக்கடலில் இருக்கக்கூடிய அத்தனை சூறாவளிகளையும் அது சந்திக்க வேண்டும் என்றால், துறைமுகத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கப்பல் எப்படி கட்டப்படுகிறதோ அந்த உறுதிப்பாடுதான் உனக்கு நடுக்கடலில் பயன்படுமே தவிர, நடுக்கடலில் உனக்கு யாரும் வந்து உதவி செய்ய மாட்டார்கள்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
5: தொட்டுக்கொள்ளவா, நெஞ்சில் தொடுத்துக்கொள்ளவா,
6: பட்டுக்கொள்ளவா.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்தில்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது ரிலாக்ஸ் அவர் செல்ஃப் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: Load yourself here itself. இங்க ஆசிரியர்கள் கொடுக்கக்கூடிய, இந்த சமூகம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எனக்கு நிறைய ஆசை உண்டு குழந்தைங்க. எத்தனை பேருக்கு கார் டிரைவ் பண்ணணும்னு ஆசை? இதுல என்ன தெரியுமா பிரச்சனை? நான் இப்ப சொல்றேன் பாரு, ஒரு காட்சி சொல்றேன். இருக்கிறதுலயே ஆக உயர்ந்த ஆடி கார், சரியா? ஆடி கார், அந்த காரினுடைய விலை ஒரு 2 கோடி 2.5 கோடினு வச்சுக்கோ. ஏன் பெரிய கார்? லிம்போகினின்னு வச்சுக்கோ, பெரிய கார், ஓகேவா? அந்த காரை சென்னையில இருந்து பாண்டிச்சேரி வரைக்கும், என் ஊர் பத்தி சொல்றேன், ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல ஒரு 100-120 ஸ்பீட்ல, எனக்கு பிடித்தமான கலரான அந்த காரை, நல்ல சத்தமா மியூசிக்

0: கொடுத்து வாங்கிய காரா இருக்கணும். இல்ல நான் போன் பண்ணி சென்னையில இருக்க என்னுடைய கார் பாண்டிச்சேரிக்கு எடுத்துட்டு வந்துரு, தனியா தான் வரப்போற, ஜாகிரதன்னு முதலாளி போன் வச்சுட்டாருனா நீ கனவு கண்டது நினைவேறி விடும். ஆனால் நீ அங்க டிரைவராகத்தான் இருப்பாய். வாழ்க்கையில் நான் என்ன ஆக்க வேண்டும் என்று நான் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆழமாக பெரிய விஷயங்களை நினை என் குழந்தைகளை. ஆழமா நான் பொய் சொல்லல குழந்தைகளை, ஆசிரியை நான் பொய் சொல்வதில்லை, சத்தியத்திற்கு சாட்சியமாக சொல்லுகிறேன். உன் வயதிலே நான் கண்ட கனவுகளை 20 ஆண்டுகள் கால எல்லைக்குள் இயற்கை எனக்கு தந்திருக்கிறது. ஆனால் அந்த எல்லைகளுக்கு உட்பட்ட அந்த கனவை நான் கண்டதற்குல்ல, அது ரொம்ப முக்கியம். உங்களில் ஆசைதான் இருக்கிறதே தவிர பல பேருக்கு கனவு இல்லை. கனவு காணுங்க. எனக்கு நயாகரவை தொடணும்னு ஆசை, நயாகரவை தொடணும்னு ஆசை, பார்க்கணும்னு இல்ல, நயாகரவை தொடணும்னு ஆசைப்பட்டனா, மக்காவை தொடணும்னு ஆசைப்பட்டனா, தொடணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இயற்கை அந்த வாய்ப்பை தருகிறது. ஆசைப்படணுமே. பல நேரங்களில் ஆசைகளை கனவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். பெரிய கனவை சின்ன கிரைம், சின்ன கனவு சின்ன கிரைம், ஸ்மால் எய்ம் இஸ் எ கிரைம் என்று சொல்கிறார் அப்துல் கலாம். ஹேவ் எ ஃபேண்டாஸ்டிக் ட்ரீம், மிகப்பெரிய ட்ரீமாக கொண்டு வா. வாழ்க்கையில் நீ கொண்டு வருவதற்கு உனக்கு அது தடையாகத்தான் இருக்கும், பல விஷயங்கள் தடையாக இருக்கும். ஆனால் நினைச்சிட்டேன்னு வச்சுக்கோயே, அதை நீ நிறைவேற்றி விடலாம். எங்க நிமிந்து உட்கார், சொன்ன உடனே நிமிந்து உட்கார்ந்து இருக்கிற உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு வினோதம் நடந்திருக்கு, உட்கார்ந்த இடத்துல இருந்து 2 இன்ச் உயர்ந்திருக்க.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

பாடாத பாடாத நீ பாட்டு, உன் பாட்டுக்கு பாட போறேன் எது பாட்டு, உன் பாட்டுக்கு பாட போறேன் எது பாட்டு, படார் படார் படார் படார் படார் படார்.

சொன்னால் எட்டு கைதனோடு இணை கேட்கலாம். என்னும் வளைந்து இளம் சென்றலில் பத்தின்தா தகதின்தா ஜின்தா மிதந்து வரும் கைகளில் பத்தின்தா தகதின்தா ஜின்தா.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போடவேனா, இங்க வா.
0: ஏய் சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோனே வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதை யூஸ் பண்ணு. இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய் இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
7: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது ரிலாக்ஸ் அவர் செல்ஃப் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: வாழ்க்கையில் நாம் யார் பேச்சை கேட்பது? இளமையிலேயே சில பேச்சுகளை கேட்டுக்கொள்ளுங்கள். அடிப்படையில் சில உண்மைகள் நமக்கு வந்து சேர்கின்ற பொழுது அந்த உண்மைகளை உண்மையான முகத்தோடு வாங்கிக்கிறது இருக்குல்ல. இந்த டீச்சர்ஸ்க்கு சொல்றேன், ஒரு திருச்சியில தாங்க நடந்தது. ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான், செய்யக்கூடாத தப்பு பண்ணிட்டான். என்ன தப்பு பண்ணான் தெரியுமா? நான் அந்த தப்பு பண்றதுக்கு முன்னால ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு மீட்டிங்ல நான் பேசிட்டு இருந்தேன், கோயம்புத்தூர்ல பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், ரெண்டு பேர்கிட்ட மட்டும் ஜாகிரதையா இரு. அவங்க கிட்ட சொன்னேன்ல, பக்கத்துல பேசுவான், கவனத்தை செதறடிப்பான், கொஞ்சம் ஜாகிரதையா இரு. உடனே கடைசியா கேள்வி கேட்ட ஒரு பையன் சொன்னான், நீங்க எப்படி அப்படி சொல்ல முடியும்? என் பக்கத்துல இருக்கிறவன் எப்படி எனக்கு எடுக்க முடியும்? அது நீங்க சொன்னதை நான் வந்து ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்பதான் எனக்கு புரிஞ்சு போச்சு, அவன் பேச்ச கேட்கறவன் இல்ல, அவன் பேசுறவன் பேசுறவன் தான் எதிர்ப்பான். பேசுறவனை கவனம் வச்சுக்கோ. யார் பேசுகிறார்களோ அவர்கள் பேச்சு நம்முடைய காதில் விழுகின்ற பொழுது பாருங்க, காதுக்கும் கண்ணுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? கண் சென்று பற்றும், காதில் வந்து விழும். காது போய் எதையும் வாங்கிக்காது, கண்ணு போய் பிடிக்கும், கண்ணு மேயும், காது மேயாது. காதுல எது விழணும் எது விழக்கூடாது நீ தான் முடிவு பண்ணணும். உன்னுக்கு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது உங்ககிட்ட யாராவது பேசுறாங்கன்னா அவர்களை பேசாதே என்று சொல்லி முக்கியமான விஷயத்தை கவனிப்பதற்கான பேராக்கள் உனக்குத்தான் இருக்க வேண்டும். அடுத்தவர்களை பற்றி சொல்வதல்ல. நான் பல நேரங்களில் இதை பார்த்திருக்கிறேன், உன்னை மற்றவர்கள் பயன்படுத்துவதிலிருந்து நீ உன்னை பாதுகாத்துக் கொள். நாம் அதை செய்வதே இல்லை, அடுத்தவர்களுக்கு பலியாகி போகிறோம். என்னுடைய பயணங்கள், என்னுடைய படிப்பு, என்னுடைய மற்ற முயற்சிகள் பல்வேறு விதமான ஏற்றங்களை எனக்கு தந்திருக்கு. எனக்கெல்லாம் இந்த ஏற்றங்கள் கிடைப்பதற்கு என் வீட்டு சூழல் அனுமதிக்கவே அனுமதிக்காது. வறுமையின் உச்சம், உண்பதற்கு உணவு கிடையாது. ஆனால் இன்றைக்கு 31 நாடுகளுக்கு மேல் நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன், உலகமெல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறேன். உன்னிடத்தில் நான் பேச வருவதற்கு பின்னால் எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் வேறு எதுவும் இல்லை, என்னை ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா நீ எங்கேயாவது சந்திக்கும் பொழுது, மேடம் இன்னைக்கு நான் இங்கே கனடாவில் இருக்க டொரண்டோவில் தான் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிக்கு சிஇஓவாக இருக்கேன், என்கிட்ட 600 பேர் வேலை செய்கிறாங்க, அதை 100 பேர் தமிழர்கள், உங்களுக்கு எப்போ மேடம் ஃப்ளைட்? அந்த 100 தமிழர்கள் கிட்ட ஒரு டாக் கொடுத்துட முடியுமா? நீங்கள் என்ன ரெமியூனரேஷன் கேட்குறீங்களோ நான் அதை கொடுத்துறேன். கேட்டுற மாட்டியா? உன்னை நான் அங்கே சந்தித்து விட மாட்டேனா? ஏதோ ஒரு பெரும் பிரச்சனையோடு நான் வருகிறேன், அந்த நேரத்தில் என் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய அதிகாரத்தில் நீ இருந்து விட மாட்டாயா? அப்படித்தான் நான் இங்கே உன்னை சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன். பெரிய விஷயங்களை கனவு கொண்டு, சாதாரண விஷயங்களை பற்றி யோசிக்கவே யோசிக்காதே, பெரிய விஷயங்களை பற்றி நினைக்கின்ற பொழுது அந்த பெரிய விஷயங்கள் உன்னை வந்து சேரும். பல நேரங்களில் இந்த புத்தி இருக்கல, அது சின்னதா யோசிக்கும். சின்னதா யோசிக்கிறவங்களுக்கு விடிவே கிடையாது.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. காலம் மாறலாம், ஆனால் இந்த குரலின் மாயம் என்றும் மாறாத எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள்.

எஸ் ஜானகி அம்மாவை என்றும் அன்புடன் நினைவு கூறுவோம். கடல் ஓசை FM 90.4 என்றும் இசையாய் எங்கள் மனதில்.

0: மற்றும் தெங்காசி
1: பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு
2: ஐப் கான்டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
1: ஐப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது ரிலாக்ஸ் அவர் செல்ஃப் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: ஒரு பிச்சைக்காரன் கையில ஒரு ராஜா ஒரு செப்பு காசு போட்டார். பிச்சைக்காரன் பிடிச்சா பாருங்க, கேட்ச் விட்டுட்டான், சாக்கடையில விழுந்துருச்சு. ஐயோ அப்படின்னு பதறி சாக்கடையில கை போட பண்ணோட ராஜாவுக்கு கில்ட்டி ஆயிடுச்சு. ராஜா கீழே இறங்கி வந்தார். சாரி, நான் தான் அப்படி தூக்கி போட்டுக்க கூடாது, இந்த வெள்ளிக்காசு வச்சுக்கோங்க. ஹாய், வெள்ளிக்காசு வாங்கிட்டு மறுபடியும் சாக்கடையில கை போடும். ஏய், நான் தான் வெள்ளிக்காசு கொடுத்துட்டல, ஏன் சாக்கடையில இப்போ கை போடுற? விட்டுடு. சரி இரு, ஒரு தங்க காசு கொடுத்தார், இப்ப போட மாட்டேல்ல, இந்த தங்க முடிப்பு வச்சுக்கோ, வாங்கிட்டு மறுபடியும் போடுறான். ராஜா சொன்னார், என்னடா வேணும் உனக்கு, இந்த சாக்கடையில கை போட்டு காசு எடுக்கிறத போட விடுவேன், உன் கையில வெள்ளி வந்துருச்சு, தங்கம் வந்துருச்சு, தங்கத்துக்கு முடிப்பு வந்துருச்சு, சரிடா, நாளையில இருந்து என் ராஜ்யத்தில் நான் பாதி தரேன், சாக்கடையில கை போடுறது விட்டுருவியா அப்படின்னு கேட்ட உடனே அவன் கேட்டானா, அந்த ராஜ்யத்தை பிரிக்கும் போது இந்த சாக்கடை வருமா சாருன்னு. என்ன பண்ணுவேன் நீ, எவ்வளவு தூக்கிட்டு போய் உயர்த்தினாலும் அங்கே கீழே விழுவேன்னா? வாழ்க்கை குழந்தைகளை வாய்ப்பை தரும், மறுபடியும் வாய்ப்பை எடுத்துக்கொண்டு மறுபடியும் உன் இடத்திற்கு நீ வராது, முன்னேறி போயிட்டே இரு, அடுத்த கட்டத்திற்கு போயிட்டே இரு. ஆனால் இவர்களை போல் திரும்பி பார்த்து நீ வந்த வழியில் இருக்கக்கூடியவர்களை மறுபடியும் தூக்கி நிறுத்திவிட்டு போ. இந்த விஷயத்தில் நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். ஒரு குருநாதர் ஒரு இடத்துல இருந்து வெளியில போனார். 3 மாசம் 12 சீடர்கள் இருந்தாங்க. அந்த சீடர்களில் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ, நீ அதில் இருக்கிறாய். 12 சீடர்கள் கிட்ட சொன்னார், கொஞ்சம் விதைகளை கொடுத்து சொன்னார், இதெல்லாம் பூ விதைகள், இந்த ஒவ்வொரு பானை, எல்லாருமே 3 மாசத்துல இதை விதைச்சிட்டு தண்ணி ஊற்றி வைக்கணும், இதான் நிலம், கொடுத்துட்டார். அப்புறமா என்ன பண்ணார், போகும்போது அவர் ஒரு வேலை பண்ணிட்டு போயிட்டார். எனக்கு பிறகு இந்த ஆசிரமத்தை நடத்தக்கூடிய பொறுப்பை நான் உனக்கு தருகிறேன். எல்லாரும் சொன்னாங்க அவனுடைய தோட்டத்தில் பூவே இல்ல, அவனுக்கு போய் நீங்க பதவி கொடுக்கறீங்க. அவர் சொன்னார், குளத்துக்கும் தோட்டத்துக்கும் நடுவுல நான் நிறைய விதைகளை தூவிட்டு போயிருந்தேன், உங்க எல்லாருக்கும் பானை கொடுத்தல, இவனுக்கு மட்டும் ஓட்டப்பானையை கொடுத்தேன். இவன் தன் பானை ஓட்டையாக இருக்கிறது என்பதற்காக தண்ணீர் ஊற்றாமல் இல்லாமல் பாதையெல்லாம் தண்ணீர் ஊற்றி கொண்டு வந்தாலும் இருந்த அந்த அவர் சொல்லிட்டு போறார், ஒரு வாட்டி தான் எடுக்கணும் தண்ணி, இதே பானையில தான் எடுக்கணும், எல்லாத்தையும் குறிப்பு எழுதி கொடுக்கிறார். அவன் எடுத்து போட்டதனால நீங்கள் எல்லோரும் நான் சொன்ன இடத்திலே எனக்கு மலரை மலர்த்தி தந்தீர்கள், அவன் மட்டும் என் பாதையெல்லாம் பூக்களை மலர்த்தி தந்தான். என்ன அர்த்தம் தெரியுமா இந்த கதைக்கு, இந்த கதை புரியாது, என்ன அர்த்தம் தெரியுமா, டீச்சர்ஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா அது ஓட்டப்பானையா இருந்தாலும் கேட்டுக்கோ, யாரெல்லாம் நல்ல மதிப்பெண்கள் வாங்குகிறார்களோ அவர்களெல்லாம் பாத்திகளில் பூக்களை வளர்ப்பார்கள், நீ மட்டும்தான் பாதையெல்லாம் பூக்களை வளர்த்தி வைத்திருப்பாய், பாதையெல்லாம் பூக்களை வளர்த்தி கொண்டு போ. கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கின்ற பொழுது அந்த சூழ்நிலையை தவற விடாமல் அடுத்த கட்டத்திற்கு நீ போக வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன்.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது ரிலாக்ஸ் அவர் செல்ஃப் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: இன்னைக்கு எங்க வீட்டுல எனக்கு போன் பண்ணி ஒரு வார்த்தை கேட்டாரு, அம்மா நீ சைன் பண்ணுவியா அந்த கிரீன் பென் எங்கம்மான்னு கேட்டாரு. கேட்கும் போதே அவருக்கு அவ்வளவு பெருமை, போன்ல நீ சைன் பண்ற கிரீன் பென் எங்கம்மா வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டாரு. ஏன்பா அப்படின்னு, இல்ல அது பத்திரமா எடுத்து வைக்கணும்ல, வீடு வந்து கிளீன் ஆயிட்டு இருக்கு, எடுத்து வைக்கிறதுக்காக கேக்குற அந்த கிரீன் பென் எங்கே? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பென்சில் இருந்து ஆரம்பிச்ச என்னுடைய வாழ்க்கை பயணம் இன்னைக்கு கிரீன் பென்ல இருக்கு. இந்த கிரீன் பென் என்னுடைய அதிகாரம் இன்னும் சில நாட்களில், இன்னும் சில வருடங்களில் கூடும். நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். என் ஆசை என்ன தெரியுமா? எங்கேயோ ஒரு ஃபைல் இருக்கு, எங்கேயோ ஒரு கிரீன் பென் இருக்கு. உன் கையில எது வரப்போகுது? ஃபைல் எடுத்துட்டு கிரீன் பென் கிட்ட போறியா? கிரீன் பென் வச்சு உட்கார்ந்து இருக்கும் போது ஃபைல் உங்ககிட்ட வரப்போதா? கிரீன் பென் வச்சுட்டு உட்கார், ஃபைல் உங்ககிட்ட வரட்டும். பை வரணும், நீ கிரீன் பென்ல கையெழுத்து போடணும்னா அவ்வளவு சாதாரணமானது அல்ல அந்த பயணம். இந்த மாணவ பருவத்தை நீ பயன்படுத்திக் கொள். திருச்சியில சார், நான் மறுபடியும் திருச்சி கதையை தான் சொல்றேன். திருச்சியில ஒரு பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான், போலீஸ் வந்துருச்சு சார் உள்ள. என்ன தப்புனா, எங்கேயோ அவன் ஏதோ காசு ஏதோ இது பிஸ்கெட் ஏதோ திருடிட்டான். பிஸ்கெட் திருடினதுக்கு எதுக்கு போலீஸ் வருது? நான் அப்படி பாக்குறேன் அவனை, படிக்கட்டு அங்க ஹாஸ்டல். உங்களுக்கும் சொல்றேன், மனசுல வாங்கி வச்சுக்கோ, தப்பே பண்ணாதவங்க இந்த உலகத்துல யாரும் இல்ல. நீயும் தப்பு பண்ணிட்டு இருக்கலாம். நான் ஒரு செய்தி சொல்றேன், அந்த பையன் பிஸ்கெட் திருடினவன், அந்த பிஸ்கெட் வைக்கிற அந்த டீ கடைக்காரர் பெரிய பாட்டில் வச்சுட்டாரு, அதுக்குள்ள கை போட்டு இவனால திருட முடியல, பாட்டில திருடிட்டான். அது வந்து புதைச்சி வச்சுட்டாங்க மேடம், நடந்தது மேடம், புதைச்சி வச்சுட்டாங்க. நான் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போறேன், போலீஸ் வந்துச்சு. நான் சொன்ன ஹெட் மாஸ்டர் கிட்ட, சார் விட்டுருங்க சார், எஸ் மேடம் திருடு விட முடியாது மேடம். சரி சார், அதுக்கு என்ன பெனால்ட்டியோ நாங்கள் கொடுத்துறோம், பையனை கொஞ்சம் சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், ஏதாவது பண்ணிக்கலாமே தவிர, பட் ரெக்கார்டில் வராம பையன் சார் எப்படி சொல்றது? எனக்கு எனக்கு குழந்தைகள் தோற்கக்கூடாது, தவறுகள் இருந்தால் திருத்திக் கொள்ளுங்கள் குழந்தைகள், அதை குற்றமாக மாற விடாதீர்கள். மேலே அந்த இறங்கி வரான், எனக்கு பரவசப்படுறேன் நான். அவன் எப்படி தெரியுமா இருந்தான், ஒரு இந்த இப்போ பழைய பிரசிடென்ட் ஒபாமா இருக்கார் இல்லையா, அவர் சின்ன வயசுல இருந்தா எப்படி இருப்பார், குறுப்பா அந்த முடி நாசி அப்படி வச்சுக்கிட்டு ஒரு ஜாகுவார் மாதிரி இறங்கி வராங்க. அவன் இவனா திருடுனா வந்து நிக்கிறான், போலீஸ் கேக்குது, எங்கடா வச்சிருக்கேன், இந்த அங்க வச்சிருக்கேன், தோன்றான் அங்கிருந்து டப்பா வருது. அது எப்படி எப்படி இவன் போலீஸ் வந்துச்சு? நான் கூட இருந்தவர்கள் மூணு பேரும் சேர்ந்து தான் அதை செஞ்சிருக்கானுங்க. ஒருத்தன் நாலு பிஸ்கெட் கேட்டிருக்கான், அவர் தரமாட்டேன்னு சொல்லிட்டான் போல இருக்கான், அதான் போலீஸ் வந்திருக்குள்ள. கூட்டாளிங்க சண்டை, போலீஸ் வந்து அந்த பிடி மாஸ்டர், இப்போ எனக்கும் கலக்கம் தான் பிடி மாஸ்டர்னா, அந்த அந்த பேகம் எடுத்த உடனே பிடி மாஸ்டர் இருக்கார்ல, அது வரைக்கும் சும்மா இருந்தவர் கையில் அந்த கொட்டாய் திருநீடான்னு அங்கேருந்து ஓடி வர்றாரு. இவன் போலீஸை பார்த்து கூட பயப்பில்லைங்க, பிடி மாஸ்டரை பார்த்து பயந்து போய் ஓடுனாங்க. ஏங்க நான் அந்த வயசுல, அந்த சின்ன பிள்ளைங்க வயசுல ஐ மன் அத்லெட்டிக்ங்க, நல்லா ஓடுவேன், ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் கபடி ஓட்டம் இதுதான் என்னுடைய ஸ்போர்ட்ஸ். அவன் ஓடுறான், அங்க 11 அடி 12 அடி இருக்கும் அந்த சுவர், சான்ஸே கிடையாது, தாண்ட முடியாது, ஓடி போய் குப்பு நான் பாருங்க தாண்டி அந்த பக்கம் குச்சிட்டான். அவன் ஓடினது அப்படி ஓடினாங்க, அவன் நான் அவனை பார்க்க, அவன் காலை பாக்குறான், அவன் பாக்குறேன், ஓடி போய் வந்துட்டு போலீஸ் பிடிச்சிட்டு வந்துருச்சு. அந்த ஹெட் மாஸ்டர் கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள் என்றால் அவர்கள் எனர்ஜியை வந்து வேற நிலையில் அவங்க செலுத்த முடியாமல் எங்கோ அவர்கள் உளவியல் ரீதியாக சிக்கி தவிக்கிறார்கள். சேனல் பண்ணுங்க அவனை, அவனை பிராக்டிஸ் பண்ணுங்க, அவனுக்கு மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் சவால் விட்டு சொல்றேன், அவன் நேஷனலுக்கு போவான், அவன் நேஷனல் ஹை ஜம்ப் ஆடுவான், அந்த அளவுக்கு அவனுக்கு டேலண்ட் இருக்குன்னு சொன்ன 5 வருஷம் கழித்து தெரிந்து கொண்டேன். அவன் லாயலா காலேஜ்ல பிகாம் முடிச்சுட்டு நேஷனலுக்கு அவன் ஹை ஜம்ப்க்கு போனான். இப்போ அவன் வந்து ஸ்போர்ட்ஸ் கன்சல்டன்டா இருக்கிறான். சின்ன சின்ன தவறுகள் செய்யக்கூடியவர்களை தண்டித்து விடாதீர்கள், குழந்தைகளை அரவணைத்துக் கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஆசிரியர்களை வல்ல இறைவன் உங்களுக்கு தரட்டும்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

தொட்டு காட்டவா, மேலை நாட்டு சங்கீதத்தை தொட்டு காட்டவா, வட்டம் போடவா, வாலிபத்தின் வேகத்தோடு

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
7: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது ரிலாக்ஸ் அவர் செல்ஃப் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: நான் வந்து ஹாங்காங்க்கு பேசுறதுக்கு போயிருந்தேன். அதுக்கு பக்கத்துல தான் இருக்கு மக்காவ் அப்படின்னு ஒரு சீன கிராமம். அது ஒரு கிராமம் அல்ல, அது ஒரு பெரிய நகரம். உள்ளுக்குள்ள கிராமங்கள் நிறைய இருக்கு. எனக்கு ஷெங்கான் விசா இருந்ததுனால நான் ஹாங்காங்ல பேச்சு முடிச்சுட்டு நான் சீன எல்லைக்குள்ள போறேன், மக்காவுக்குள்ள போறேன். நான் சும்மா சுத்தி பாக்கிறதுக்கு போறேன். இட்ஸ் எ பியூட்டிஃபுல் பிளேஸ். அதுல இருக்க கிராமங்களுக்குள்ள நடந்து போறேன். அப்படி நடந்து போகும்பொழுது நான் கண்டெடுத்த ஒரு மிகப்பெரிய விஷயம்னா, நம்ம வீடுகள் இருக்கிற பிள்ளைங்களா, வீடுகளுக்கு வெளியில நம்ம தீபம் ஏத்தி வைப்போம்ல, அந்த மாதிரி அந்த சீன கிராமத்துல வெளியில ஆமை இருக்குல்ல, ஆமைகளை வச்சிருக்காங்க. அது இப்படி கழுத்தை எடுத்து வீட்டை பாத்துக்கிற மாதிரி, வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி, கால் எடுத்து வைக்கிற மாதிரி பொம்மைகளை, சிலைகளை வச்சிருக்காங்க. நமக்கு என்ன சொல்லி வளர்த்துருக்காங்க? ஆமை பூந்த வீடு உருப்படாது, அப்புறம் இன்னொரு வீடும் உருப்படாது கூடவே சொல்லுவாங்க. எனக்கு பல நாட்கள் ஒரு சந்தேகம், என்னடா இது நம்ம வீட்டுக்குள்ள பேர் இருக்குது, அது எந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சது, அது பூந்த வீடு உருப்படாதுங்கிறாங்களேன்னு பார்த்தா, அது கோர்ட்ல இருந்து வீடை காலி பண்றதுக்கு வரக்கூடியவங்க பேரு அமீனாவா. ஆமை பூந்த வீடும் ஒரு நாட்டில் ஆமை உள்ள புகவே கூடாதுன்ட்டு கெட்ட வார்த்தையில ஆமையை திடீர்ருக்கோம். ஒரு ஊரில் உள்ளவா உள்ளவான்ட்டு அதை கூப்பிட்டு இருக்கிறானுங்க. இது ரெண்டுமே ஆமைக்கு தெரியாது. நான் வீட்டுக்கு போய் கூகுள் பண்ணி பார்த்தேன் குழந்தைகளை, இந்த ஆமைங்கிறது என்னதுதான், இது உண்மையா ஆமைங்கிறது யாரு, என்ன என்ன என்ன தத்துவம் இதற்கு பின்னால். அதே மாதிரி பாம்பு தத்துவத்தை நான் அப்படியே பார்க்குறேன். பாம்பு தத்துவத்தை நான் பார்க்கும் பொழுது இது மாதிரிலாம் நான் யோசிச்சிட்டே இருப்பேன். அதனால தான் வேறு சிந்தனைகள் எனக்கு இருக்காது. பாம்பு இஸ் தி ஃபாஸ்டஸ்ட் அனிமல்ங்க. அது இப்படி தலை எடுத்து அப்படி ஒரு கொத்து கொத்துறதுக்கான ஃபிராக்ஷன் செகண்ட்ஸ் இருக்குல்ல, அது வேற எந்த மிருகத்தாலையும் அந்த ஃப்ரீக்வன்சில வரவே முடியாது, அந்த ஃபாஸ்டா வரவே முடியாது. ஒரு பாம்பு 120 வருஷம் வாழும். ஒரு நாளைக்கு 4 முறை தான் மூச்சு விடும், 8 முறை மூச்சு எடுக்கும். மூச்சை பிடிச்சி வச்சிருக்கிற ஆற்றல் பாம்பு குண்டு. அதனால தான் பதஞ்சலி போன்ற முனிவர்கள் பாம்பை குண்டலினிக்கு வந்து சிம்பிளா வச்சாங்க. யோக சிம்பிள் வந்து பாம்பு. பெரிய விஷயங்க பாம்பு பற்றிய விஷயங்கள் படிச்சுக்கிட்டே போகும்பொழுது நம் முன்னோர்கள் எப்படியெல்லாம் யோசித்திருக்கிறார்கள், என்ன மாதிரி எல்லாம் வராங்கன்றது யோசிக்கிறேன். ஆமையை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, 4 விஷயம் குழந்தைகளே. நம்பர் 1, ஆமைதான் கடல் வாழ் உயிரினங்களில் அல்லது பூமி வாழ் உயிரினங்களில் அதிக வருடங்கள் வாழும் ஒரே மிருகம். அதாவதுங்க 300-600 வருஷங்க, 600 இயர்ஸ் வாழுதுங்க ஆமை. அதை என் வீட்டுக்குள்ள புகக்கூடாதுன்னு நீ சொல்லியிருக்கிற. இன்னொரு விஷயம் சொன்னீங்கன்னா நில நகர்ந்துரும் உங்களுக்கு. கடல் வாழ் உயிரினங்களிலேயே அதிக கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய ஒரே பிராணி ஆமை.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசோ எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது ரிலாக்ஸ் அவர் செல்ஃப் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: எப்படிப்பா திமிங்கலம் கூட அவ்வளவு போகாதாம்பா? அந்த கால எல்லைக்குள்ள 50 வருஷம் திமிங்கலம் வாழுது, 50 வருஷம் ஆமா வாழுதுன்னா திமிங்கலத்தை விட ஆமதான் நிறைய பயணம் பண்ணுமா. அப்புறமா தான் தமிழ் மரபு சார்ந்த நூல்களை எடுத்து பார்க்கும் பொழுது கடல் வழி பயணம் செய்த தமிழ் மாலுமிகள் ஆமையினுடைய பாதையை தன்னுடைய சுக்கானை திருப்பி ஆமை பாதையோடு பயணித்தார்கள் என்ற குறிப்பு எனக்கு வருது. ஆமைகள் அப்படி எப்படி ஃபாஸ்டஸ்டா போகுது? இன்னொரு ஒரு செய்தி பாரு, சிட்னில இருக்கோம், 45 நாள் தான் முட்டை போடுறதுக்கு, 45 நாள் தான் இருக்குன்னா சிட்னில இருக்கிற ஆமை வாழ்க்கையில எங்க முட்டை போடுதோ அந்த இடத்துக்கு வந்துடும். இப்ப கன்னியாகுமரியில முட்டை போடுதுன்னு வச்சுக்கோ, சிட்னில இருந்ததுன்னா கன்னியாகுமரிக்கு வந்துடும், 45 நாள்ல வரும். அது எப்படி இருந்து ஸ்விம் பண்ணுது? 45 நாள்ல எல்லாம் ஸ்விம் பண்ணி வரவே முடியாது. உள்ள எடுத்து பாக்குறேன் குழந்தைகளை, இங்க பாரு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ஒரு டெக்னிக் இருக்கு. ஜெயிக்கிறவங்களுடைய டெக்னிக்கை புரிஞ்சுக்கோ, பயப்படாத, ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாத, ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட்ல போடு, ஸ்மார்ட் ஒர்க்ல ஹார்ட் ஒர்க் பண்ணு. பெரியாரா நீ வருவ, என் குழந்தை வராம வேற யார் வரப்போறா? நீ வருவ, ஆனா என்ன அடிப்படையில இங்க நம்பிக்கை இருக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கணும். என்ன செய்யுமா? ஆமா வந்து வயித்துல முட்டை வந்துருச்சு, 45 நாள்ல டெலிவரி, என்ன பண்றது? அது பிளான் பண்ணுமாங்க. உள்நீரோட்டங்கள் வேகமாக ஓடுமா, கடலுக்குள்ளாக நீரோட்டங்கள் வேகமா போகும், அந்த நீரோட்டங்களில் அது தன்னை இணைத்துக் கொள்ளும். அந்த நீரோட்டம் போற, நீங்க ஒண்ணும் இல்ல, ஃபைண்டிங் நீமோ படம் பாத்தீங்கன்னா இது தெரியும், ஃபைண்டிங் நீமோ படத்துல இந்த காட்சி வருது. அது வந்து அந்த நீரோட்டத்தோட சேர்ந்தா அது பாட்டுக்கு கூட்டி போகும், ஃபாஸ்டா 80 கிலோமீட்டருக்கு வேகமா போகும். போயிட்டு நான் எங்க ஆமைய பாராட்டுறேன்னா, அது தெற்கு பக்கம் போகணும், இந்த நீரோட்டம் வடக்கு பக்கம் போகுதுன்னா தெற்கு பக்கம் போகிற அந்த எல்லா வரைக்கும் அதை டிராவல் பண்ணி அந்த நீரோட்டத்துல இருந்து தனியா வந்துட்டு வேறு நீரோட்டத்துக்காக காத்திருக்கும். தெற்கு பக்கம் போகிற நீரோட்டத்துல சேர்ந்துரும். ஒன்னும் இல்ல, நான் பேசுறேன் ஒரு மணி நேரம் பேசல, ஒரு 10 நிமிஷம் பேசாத நீ கேட்டனா, உன்னை நீயே ஆமை போல் ஒரு நீரோட்டத்திற்குள் சேர்த்து கொண்டாய்ன்னு அர்த்தம். அது உன்னை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும். வாய்ப்புகளை இப்படி பயன்படுத்திக்கொள், உள்நீரோட்டங்களில் உன்னை நீயே உள்ள செலுத்திக்கொள், வகுப்பறைகளை உள்நீரோட்டங்களாக பயன்படுத்த. பெரிய ஆச்சரியமான செய்திகளை கேள்விப்படுகிறேன் நான். உங்களைப் போல சிறப்பான பிள்ளைகள் எல்லா வீடுகளிலும் இருக்கட்டும். குழந்தைகளே, சிறகை விரி, எழு, பர. ஏன் தெரியுமா? நான் சிட்டுக்குருவின்னு என்ன நானே நினைச்சுக்கிட்டேன் உங்க வயசுல. இல்ல, சிறகை விரித்து பறக்க தொடங்கிய போதுதான் தெரிந்து கொண்டேன் நான் ராஜாளின். நீயும் ராஜாளிதான், சிறகை விரி, எழு, பர, வானவெளி காத்திருக்கிறது. எந்த காலம் கூடுமோ அந்த காலத்தில் அந்த வானவெளியில் விரிந்த சிறகுகளுடன் நீண்ட பறத்தலில் மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லிக் கொண்டு அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இன்றைய அறிவும் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி. கோடான கோடி இதயங்களை வருடிய அந்த மெல்லிய குரலுக்கு எங்கள் இசை வணக்கம். எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள் இதோ.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல, பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
3: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
4: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தெங்காசி.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 இயற்கையாவே வெளிச்சத்தை குடுக்கற பொருள்னு கேட்டா நிறைய பேரு பகல்ல சூரியன், நைட்ல நிலா இதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஒரு உயிரினம் வெளிச்சத்தை கொடுக்கும்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது மின்மினி பூச்சி தான். சரி, அது உடம்புல வெளிச்சம் எங்கிருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படி மின்மினி பூச்சி உடம்புல லைட் வர காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட உடம்புல சில என்சைம்ஸ் எல்லாம் சுரக்கும். அந்த ஒரு நிகழ்வுக்கு பேர் தான் பயோலூமிசன்ஸ். சரி, ஏன் இந்த லைட்டை உருவாக்குது, அது மட்டும் இல்லாம விட்டு விட்டு அடிக்குதே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட இணைய கவரை தான் அது லைட்டை உருவாக்குது. அதே சமயம் விட்டு விட்டு அடிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட உடம்புல நடக்கக்கூடிய நரம்பு தூண்டல்களாலதான் லைட்டு விட்டு விட்டு அடிக்குது. இனிமே எங்கேயாவது மின்மினி பூச்சி மின்னிட்டு போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் பயோலூமிசன்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே நான் ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்கள், டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லலாம் இல்லை.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலையும் இல்லை. நம்ம ஃபோட்டோவை நெட்டில் போடுறது, மற்றவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம ஃபோட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பாக எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது?
0: நீ சொல்கிறது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியாவில் வந்த ஒரு ஆடை பார்த்து தான் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியாவில் நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளோ பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனால் இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4. கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். அடுத்த 2 மணி நேரம், அதாவது கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட ஜாயின் பண்ணி பேச போறது நான் தியஸ்ரீ மற்றும்
2: ஜான் ஹோரேப்.
1: ஓகே, நம்ம ஜான் ஹோரேப்பும் ரெடியா இருக்காங்க. இன்னைக்கு என்ன தகவல் அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன தினம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடலாம். அது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து காமராஜர், அதாவது கர்ம வீரர் காமராஜர் அவங்களோட பிறந்த நாள் தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது ஸ்கூல்லையும் நடந்திருக்கு. ஆனா அந்த டே அவங்களோட பிறந்த நாள் மட்டும் கிடையாது, இன்னைக்கு கல்வி வளர்ச்சி நாளாகவுமே வந்து கொண்டாடப்படுது அப்படிங்கறத சொல்லிட்டு, சரி உங்களோட ஸ்கூல்ல இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு காமராஜர் ஐயா அவங்களோட பர்த்டே அன்னைக்கு?
3: எங்களுடைய ஸ்கூல்ல வந்துட்டு அந்த வரையறு போட்டி, அதுக்கப்புறம் கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, அதுக்கப்புறம் பாடல் போட்டி கூட நடந்துச்சு.
1: சரி, நீங்க அதுல எதுல பார்ட்டிசிபேட் பண்ணீங்க?
3: நான் எதுவுமே பார்ட்டிசிபேட் பண்ணலையே.
1: அழகா பேச்சு போட்டியில ஜாயின் பண்ணி பேசிருக்கலாமே.
3: போன வருஷம் பேச்சு போட்டியில பேசினேன், இந்த தடவை நான் வந்துட்டேன்.
1: சரி, ஓகே, கண்டிப்பாக இனிமேல் வரக்கூடிய சான்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கணும் ஜான் ஹோரேப். அது மட்டும் இல்லை, நிறைய குழந்தைங்க இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கல்வி வளர்ச்சி நாள் வந்து எப்போலேருந்து செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 2006 தான் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து இதை செலிப்ரேட் பண்ணாங்களாம். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காமராஜர் ஐயா அவங்களோட பர்த்டே தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நிறைய பள்ளிக்கூடங்கள் வந்து திறந்திருக்காங்க, அது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது அவங்களுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் வந்து நிறைய பள்ளிக்கூடங்கள் வந்து மூடப்பட்டுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 6000 பள்ளிக்கூடங்கள் வந்து மூடினாங்க. அதுக்கப்புறம் பொறுப்பேற்ற காமராஜர் ஐயா தான் வந்து அந்த 6000 பள்ளிகளையும் திரும்ப தொடங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 12,000 மேல நிறைய வந்து பள்ளிக்கூடங்களை திறந்த ஒரு பெருமை அப்படின்னா காமராஜர் ஐயாவுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேரை சொன்னாலே சிலருக்கு ஞாபகம் வருது இந்த மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறதா. ஏன்னா வந்து அவங்க தான் அந்த ஒரு திட்டத்தையுமே வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இந்த ஒரு நாளை வந்து நம்ம ஸ்பெஷலாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து கல்வி வளர்ச்சி நாளாகவுமே மாற்றி எல்லாருமே வந்து இந்த நாள் அன்னைக்கு காமராஜர் ஐயாவோட புகழ்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த ஓவிய போட்டி, கட்டுரை போட்டி, அப்புறம் பாட்டு போட்டி அப்படின்னு ஸ்பெஷலாக வந்து வெளிப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட உருவப்படத்துக்குமே வந்து ஸ்பெஷலாக ஒரு மரியாதை அப்படிங்கிறதும் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, அடுத்ததாக இன்னைக்கான விளையாட்டு தகவல் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நடக்க போகிற ஒரு ஃபுட்பால் மேட்ச் தான் ஆல்ரெடி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த வேர்ல்டு கப்புக்கான ஃபைனல் அப்படிங்கிறது நம்மளை நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட இன்னும் 4 நாளில் ஃபைனல் போட்டின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 19 தேதி அதுக்கான ஃபைனல் வந்து நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நேற்று ஒரு மேட்ச் ஒன்று நடந்துச்சு, அதாவது கிரிக்கெட் சம்மந்தமாக. அது என்ன ஆச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஃபுட்பால்ல என்ன ரிசல்ட் அப்படிங்கறத நானுமே சொல்றேன். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, கிரிக்கெட்ல என்ன ஆச்சு, கலவரம் வந்து நடந்துச்சா, இல்ல வந்து இந்தியா டீம் வின் பண்ணிட்டாங்களா, என்ன?
3: ஓகே கா, இப்போ சொல்றேன். இங்கிலாந்து விசஸ் இந்தியா, T20 தான் இந்தியா தோத்துட்டாங்க, பார்த்துக்கலாம். ஆனால் இது வந்துட்டு ஓடி சீரீஸை தான், ஃபஸ்ட் ஓடி இருக்குல்ல, அது நடந்துருச்சு. அதாவது முதல்ல இங்கிலாந்து வந்துட்டு அவங்க பேட்டிங் ஆடினாங்க. பேட்டிங் ஆடினி நான் மொத்தம் 50 ஓவர் தானே, ஓடினாலே 50 ஓவர் தான். இதில் 47.5 பாலுக்கு அவங்க எல்லாரும் ஆல் அவுட் ஆயிடுறாங்க, 11 பிளேயர்ஸுமே ஆல் அவுட் ஆயிடுறாங்க. அதோட முதல் யார் இறங்கினா அப்படின்னா டக்கட் இருக்காங்கல்ல, அவங்க முதல்ல இறங்கினாங்க. அவங்க முதல்லயே ஹாஃப் செஞ்சுரி போடுற மாதிரி ரொம்ப ஸ்பீடாக அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதாவது 2 6 6 4 அடிச்சுட்டே இருக்கும்போது கடைசியாக குர்னூர் பிரா இருக்காங்கல்ல, அவங்க போட்ட பாலில் கடைசியாக அவுட் ஆயிடுறாங்க. பூம்ரா கேட்ச் பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நல்லா விளையாண்டது அப்படின்னா ரூட், தெரியுமா? அதாவது அவங்களுடைய முழு பேர் அப்படின்னா ஜோய் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களும் வந்துட்டு 76 பாலுக்கு 76 ரன் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டேவிட்சன் அப்படின்னு ஒருத்தவங்க விளாண்டுருக்காங்க, அவங்களும் நல்ல ஒரு பிளேயராக அதாவது ஆஃப் செஞ்சுரியெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்காங்கள, அவங்க தான் நிறைய விக்கெட் எடுத்ததாக சொல்கிறாங்கக்கா.
1: சரி, அப்போ இந்தியா டீம்லாம் அடித்தது யார்?
3: ரோஹித் சர்மா 11 அவுட்டு.
1: சரி,
3: சுப்மன் கில்க்கு வந்துட்டு முதல்ல விளாட மாதிரி நினைச்சேன், ஏன்னா அவ்வளோவா விளாடல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போக போக 6-4 அடிச்சுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 80 ரன்ல அவங்களுக்கு கொஞ்சம் வலி, அதாவது இந்த ஹர்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதனால வந்துட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் விராட் கோலி ரன் மிஷின் இருக்காங்கல்ல, அவங்க வந்தாங்க. ஆஃப் செஞ்சுரி ஆஃப் செஞ்சுரி நினைச்சேன், ஆனால் விழலை. அதுக்கப்புறம் ஸ்ரேயா ஷேன் 35, வாஷிங்டன் சுந்தரம் பற்றி நான் சொல்லவே இல்லை, அதாவது 52. அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் 57.
1: சரி, இந்த ஒரு மேட்ச்சில் வந்து இந்தியா டீம் திரும்பவும் வந்து ஒரு வின்னை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. ஆல்ரெடி T20 5 தோல்விகள், அதில் வந்து ஒரு போட்டியில் இவங்க மட்டும்தான் அழிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தோல்விகளை ஃபுல்லாக வந்து சந்திச்சாங்க இங்கிலாந்து அணியோட. ஆனால் இந்த ஒரு ஓடிஐ மேட்ச்லேயுமே வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஃபுட்பால் மேட்சோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அதாவது செமிஃபைனல்ஸ் வந்து நடந்து முடிஞ்சுது. ஃப்ரான்ஸுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையில அதில் வந்து ஸ்பெயின் டீம் வந்து வின் பண்ணாங்க 2-0 அப்படிங்கிற ஒரு கோல் கணக்கில். அதுக்கப்புறம் இன்னைக்கான ஒரு போட்டியுமே இருக்கு, யாருக்கும் யாருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே இங்கிலாந்து டீம் அர்ஜென்டினா டீமுக்கும் இடையில தான் வந்து இன்னைக்கான செகண்ட் செமிஃபைனல் அப்படிங்கிறது நடக்க போகுது. அது நடந்து முடிகிற பட்சத்தில் ஃபைனலில் யார் யார் இருப்பாங்க அப்படிங்கிறது தெரிய வந்துடும். முதல் டீமாக இப்போதைக்கு ஸ்பெயின் வந்து என்ட்ரு ஆகிட்டாங்க. இன்னொரு டீம் யார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இன்னைக்கு என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு படம் பேர்களை சேர்த்து நம்ம வந்து புதுசாக ஒரு படம் பேர், அதாவது அது படம் பேராக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, காமெடியாக ஒரு பேராக இருந்தால் கூட போதும், இந்த ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். தொடர்ந்து இந்த ஒரு கேமில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுற நேயர்கள் 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். இந்த கேம் எப்படி விளையாடுறது அப்படின்னா, இப்போ ரெண்டு படம் பெயர்களை நம்ம எடுத்துக்கணும். ஜான் ஹோரேப், நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ரெண்டு படம் பெயர்களை ஜாயின் பண்ணி ஒரு பேர் வந்து சொல்லுங்க.
3: அது ரெண்டு வேர்டா இருக்கணுமா? என்ன சொல்றது?
1: சரி, அப்போ நானே சொல்லிடட்டுமா. இப்போ வந்து மாமன் அப்படின்னா அது ஒரு படம், அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் இருக்கா, ரெண்டு படத்தையும் ஜாயின் பண்ணி மாமன் ஃபேமிலி அப்படின்னு ஒரு புதுசாக நம்மளாக வந்து ஒரு பேரை வந்து உருவாக்கணும். இப்படி தான் கேம் இருக்க போகுது. இதையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு நிறைய நேயர்கள் வந்து கால் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே சொல்லிக்கிறோம். மெசேஜ் மூலமாகவும் உங்களோட பதில்களை அனுப்பலாம். அடுத்தடுத்து பாடல்கள் வந்துட்டுருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: நமது தீவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752267773.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரூமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: மண்டபம்
1: மற்றும் தங்கச்சி மடம். காலம் மாறலாம், ஆனால் இந்த குரலின் மாயம் என்றும் மாறாது. எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள்.

0: எஸ் ஜானகி அம்மாவை என்றும் அன்புடன் நினைவு கூறுவோம். கடல் ஓசை எஃப்எம் 90.4 என்றும் இசையாய் எங்கள் மனதில்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

உங்களோட விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:22 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: கார்த்திகா.
0: ஓகே, இன்னைக்கு கார்த்திகா நம்மளுக்காக என்ன ஒரு தகவல் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கேம் ஒன்று அறிமுகம் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதாவது ரெண்டு படங்களோட பேரை சேர்த்து வந்து புதுசாக ஒரு பேரை வந்து நம்மளா உருவாக்கணும் அப்படின்னு. அதுக்கு நேயர் ஒருத்தவங்க மெசேஜ் மூலமாக பதில் அனுப்பியிருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதிக்கண்ணாதான் தூத்துக்குடியில இருந்து மெசேஜ் மூலமா வந்து காதலுக்கு மரியாதை பிளஸ் வல்லவனுக்கு வல்லவன், அப்ப வந்து ரெண்டத்தையும் ஜாயின் பண்ணா வல்லவனுக்கு மரியாதை அப்படின்னு முதல் பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா குஷி பிளஸ் மாப்பிள்ளை குஷி மாப்பிள்ளை அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச நகைச்சுவையான ஒரு ரெண்டு படங்கள் வந்து அனுப்பியிருக்காங்க. நேயர்களும் இந்த மாதிரி வந்து உங்களோட பதில்களை அனுப்பலாம். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம நேயர் கருப்பு படத்துல இருந்து கருப்பு கூடவா அப்படிங்கிற ஒரு பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. அந்த பாடல் அடுத்ததா வரும் அப்படிங்கறத சொல்லிட்டு கார்த்திகா அவங்க வந்து இன்னைக்கு என்ன ஒரு தகவலோட வந்திருக்காங்க அப்படிங்கறதை கேட்டலாம்.
1: இன்றைக்கி உலகம் ஃபுல்லாகவே இருக்கிற பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டு ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ்னு எல்லாருமே சேர்ந்து சூப்பர் ஃபுட் அப்படின்னு ஒரு விஷயத்தை பயங்கரமாக கொண்டாடுறாங்க. வெளிநாட்டிலலாம் இதை மொரிங்கா அப்படின்னு ஸ்டெயிலாக சொல்லி கேப்சூலாகவும் பவுடராகவும் நிறைய காசுக்கு விற்கிறாங்க. ஆனால் உலகமே சூப்பர் ஃபுட்னு கொண்டாடுற அந்த மொரிங்கா வேறு எதுவும் இல்லைங்க. நம்ம வீட்டு பின்னாடியோ இல்லை நம்ம பக்கத்து வீட்லேயோ ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய முருங்கை மரம் தாங்க. இதை வந்துட்டு சித்த மருத்துவத்தில் இதுக்கு 300 நோய்களை தீர்க்கும் மரம்னே ஒரு பேர் இருக்குது. சில பேர் முருங்கைக்காய் சாப்பிட்டா நல்லதுன்னு நினைப்போம், ஆனால் அதை விட பவர்ஃபுல்லானது அதோட இலை தாங்க. அந்த இலையில் அந்த முருங்கை இலையில் வந்துட்டு பாலோட 4 மடங்கு கால்சியமும் கேரட்டோட 4 மடங்கு வைட்டமின் ஏவும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்மள பல பேருக்கு இப்போ இருக்கிற பெரிய தலைவலியே அனிமியா தான், அதாவது இரத்த சோகை. வாரத்தில் 2 நாள் இந்த முருங்கைக்கீரையை வந்துட்டு வதக்கி சாப்பிட்டாலோ இல்லைனா சூப் மாதிரி செஞ்சு குடித்தாலோ நம்ம உடம்பில் இருக்கிற ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ராக்கெட் வேகத்தில் ஏறுங்க. அப்புறம் டயர்ட்னஸ் சோம்பேடித்தனம் இதெல்லாம் நம்ம கிட்டையே வராது. ஆனால் நமக்கு கீரையை உருவுறதுக்கே டைம் இருக்காது. இதில் எங்கே வதக்கி சாப்பிட சூப் வைக்க வேலைக்கு கிளம்புறதுக்கே டைம் ஆயிரும்னு நிறைய பேர் இருப்போம். அதுக்காண்டி தாங்க இன்னைக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸோட வந்திருக்கேன். வார கடைசியில் அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்மளாம் மோஸ்ட்லி ஃப்ரீயாக தானே இருப்போம். அன்னைக்கு வந்துட்டு முருங்கை இலையை நல்லா நிழலில் காய வச்சு அதை பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு அதை டெய்லியும் காலையில் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக காப்பி குடிக்கிறதுக்கு பதிலாக சுடுதண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டு அந்த பொடியை கலக்கி குடித்தோம்னா அன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருப்போங்க. வெளிநாட்டில் காசு கொடுத்து மொரிங்கான்னு சொல்லி வாங்குற அந்த முருங்கை நம்ம வீட்டிலேயே எளிமையாக கிடைக்குதுங்க. அதனால் வாரத்தில் 2 நாளாவது இதை வச்சு சாப்பிடுவோம். அப்படி நம்மளால் செஞ்சு சாப்பிட முடியலனா கூட ஒரு பவுடர் பண்ணியாவது டெய்லியும் காலையில் குடிப்போம்.
0: சரி, ஓகே, இந்த ஒரு பவுடரோட டிப்ஸை கேட்டுட்டு நேயர்கள் எல்லாருமே வந்து புதுசாக ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் உங்களோட உடல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம ஜான் ஃபோரேப் தம்பியும் வந்து நம்ம கூட தான் இருக்காங்க. இன்றைக்கி என்ன தகவல் அப்படிங்கிறத அவங்க மூலமாக நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன தகவலோடு வந்திருக்கீங்க ஜான் ஃபோரேப்?
2: இன்னைக்கு கல்வி வளர்ச்சி நாள் தானே?
0: ஆமாம்.
2: அதனால் நம்ம அதாவது என்னைய மாதிரி இருக்கிற குழந்தைகள் எல்லாருக்கும் ஏன் அந்த கல்வி முக்கியம், அதுக்கப்புறம் அதோடைய பலன்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு காமராஜரோட பர்த்டே அப்படின்னு
0: சொன்னீங்கல்ல,
2: அதனால் இன்னைக்கு அவரை பற்றியே கொஞ்சம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது காமராஜர் வந்துட்டு கைவிட்டு வாங்கியிருந்தான்னு சொன்னால் நம்புவீங்களா?
0: அதே எப்படி, அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஒரு தலைவர், அவங்க வந்து கைவிட்டு வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டோம்.
2: ஓகே, இப்போ நீங்களும் நம்ப மாட்டீங்க, நான் சொன்னாதான் நீங்க நம்புவீங்க.
0: ஆமா,
2: இதான் நான் அப்புறமா கண்டிப்பா சொல்றேன். இப்போ வந்துட்டு அதோடைய பலன்கள், அதாவது கல்வியோட பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கல்வியை நம்ம தினம் தினம் கத்துக்கும் போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாதனா நம்மளுக்கு தெரியும். அதாவது இப்படிதான் இது நடக்குது போல, அதாவது மழை இப்படி வந்துதான் தரையில விழுது அப்படின்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கல்வி நம்ம கத்துக்கிறனால நம்மளுக்கு அந்த கெட்ட பழக்கங்கள்லாம் விட்டுருவோம். அதாவது கெட்ட வார்த்தை பேசுறதா இருக்கட்டும், மற்றவங்கள அதாவது சண்டை பவுடுறதா இருக்கட்டும், எதுனாலும் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னம்பிக்கை வரும், அதாவது என்னால் இதை முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒன்று ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று நம்மள்கிட்ட வரும். அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான்க்கா இருக்குது. பையாண்டா படிக்க சொல்கிறீங்க, நான் வாட்டில் சும்மா இருக்கேன்டா அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் உன்னோடைய எதிர்காலத்தை நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஆனால் அது எனக்கு புரியலை. ஆனால் இப்போ தான் புரியுது. ஏன்னா இப்போ நல்லா படித்தாதான் வருங்காலத்தில் எப்படியாவது அதாவது ஷிப் கேப்டனாவோ ஒரு ஏரோப்ளேன் ஓட்டுறவங்களாலோ மாற முடியும்.
0: சரி ஓகே, கண்டிப்பாக ஒரு பெரிய பொசிஷனில் போய் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எஜுகேஷன் தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் காமராஜர் ஏன் கையூட்டு வாங்கினாங்க அப்படிங்கிறதையுமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஜான்குரை தம்பி சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நேயர் கேட்ட பாடலுமே வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4. இப்போ நேரம் சரியாக 5:35 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
2: கார்த்திகா.
1: ஓகே கார்த்திகா, அவங்க வந்து இன்னும் தொடர்ந்து நம்ம கூட தான் வந்து தொடர்ந்து பேச போறாங்க. நம்ம ஜான் ஹோரைப் தம்பியும் ஒரு ட்விஸ்டோட வச்சிருக்காங்க இல்லையா, அதாவது காமராஜர் அவங்க வந்து கையூட்டு வாங்கினாங்க அப்படின்னு. அதுவுமே வந்து இந்த ஒரு பகுதியில ரிவீல் ஆயிரும், அதனால தொடர்ந்து கேளுங்க. இப்போ நம்ம கார்த்திகா என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறதையுமே தெரிஞ்சுக்கலாம்.
2: குழந்தைங்க தான் நம்ம உலகத்தோட எதிர்காலமே. அவங்கள வளர்க்குறது மட்டும் இல்லை, அவங்களோட பாதுகாப்புமே நமக்கு ரொம்ப முக்கியமானதுதான். இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்திலலாம் குழந்தைங்களோட கையில் புக்ஸை விட மொபைல் தான் அதிக நேரம் இருக்குது. தொழில்நுட்பம் முக்கியம்தான், ஆனால் அதை விட அதை பாதுகாப்பாக யூஸ் பண்ணுறது தான் இன்னுமே முக்கியம். குழந்தைங்க இணையத்தில் படிக்கிறதுக்கும் விளையாடுறதுக்கும் வீடியோ பார்க்குறதுக்கும் நிறைய நேரம் செலவு பண்ணுறாங்க. ஆனால் இணையத்தில் நல்ல விஷயங்கள் இருக்கிற மாதிரி ஆபத்தான விஷயங்களுமே இருக்கும். அதனால் குழந்தைங்க எந்த இணையதளங்களை பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். குழந்தைங்களை யாராவது சங்கடப்படுத்தினாலோ இல்லைன்னா பயமுறுத்தினாலோ தவறாக நடந்துக்கிட்டாலோ உடனே அந்த இடத்த விட்டு விலகி நம்பிக்கையான ஒரு பெரியவங்கள்ட்ட சொல்லணும்னு சொல்லி கொடுக்கணும். சொன்னா திட்டுவாங்கன்னு குழந்தைங்க பயப்படாத மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைங்களை பாதுகாக்கிறதுனா அவங்கள வீட்டுக்குள்ளேயே அடைச்சு பூட்டி வைக்கிறது இல்லை, சரியானதை உணர்ந்து தைரியமா முடிவெடுக்கிற திறமையை வளர்க்கறது தான் உண்மையான பாதுகாப்பு. நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குற அந்த காஸ்ட்லியான பொருட்கள் வந்துட்டு ஒரு நாள் பழசாகிடும், ஆனா நம்ம கொத்து கொடுக்குற நல்ல விஷயங்கள் அவங்க லைஃப் லாங் கூட இருக்கும். அதனால குழந்தைங்களோட நம்ம டெய்லி கொஞ்ச நேரமாவது மனசு விட்டு பேசுவோம். இந்த மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது அவங்களுக்கு இன்னுமே ரிலாக்ஸ் ஆகும், அதே மாதிரி அவங்களுக்கு இன்னும் நம்ம ஊக்கப்படுத்துகிற மாதிரியும் இருக்கும்.
1: சரி ஓகே, கண்டிப்பாக எல்லாருமே அவங்கவுங்களோட குழந்தைங்களோட அழகாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே அவங்களோட சேஃப்டியில் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக குறைக்க முடியும் அப்படிங்கிறத வந்து கார்த்திகா அவங்களுமே நம்ம கூட வந்து பகிர்ந்திருக்காங்க. இதை அடுத்தபடியாக வந்து இன்றைக்கான கேம் என்ன அப்படிங்கிறதுலையுமே நேயர்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கலாம். இன்றைக்கி வந்து மூவி மிக்சிங் கேம், அதாவது ரெண்டு படங்களை சேர்த்து ஒரு கலவையாக வந்து சேர்த்து சொல்லணும். உதாரணத்துக்கு வந்து நாங்கள் படங்கள் பேர் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு படம் பேர் சொல்கிறேன் அப்படின்னா முத்து அப்புறம் அண்ணாமலை, ரெண்டு படம் பேர் இருக்கா, முத்து பிளஸ் அண்ணாமலை அப்படின்னா முத்துமலை அப்படின்னு சொல்லணும். அப்புறம் படையப்பா பிளஸ் தேவர் மகன் அப்படின்னா படைமகன் அப்படின்னு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி சொல்லணும். இப்படிதான் இன்னைக்கான கேம் இருக்க போகுது. நேயர்கள் யாராவது உங்களோட பதில்களை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா கால் பண்ணலாம். 709-4-4-3-9-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததா நம்ம ஜான் குறைப்பும் இப்போ வந்து ரிவீல் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். காமராஜர் ஐயா அவங்க வந்து எதுக்காக வந்து கையூட்டு வாங்கினாங்க அப்படின்னு நானுமே தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வமா இருக்கேன்.
3: ஓகே, இந்த கையூட்டு அப்படிங்கிறது காமராஜர் வாங்கியிருப்பாருன்னு சொன்னோன்னே நீங்களும் நம்மளை நேரில் நம்பியிருக்க மாட்டீங்க. இப்போ நான் சொல்கிறேன், அதாவது இது ரெண்டு பெரிய தேட்டர்களை கட்டிட்டாங்க. இப்போது ஒரு பெரிய தேட்டர் ஒன்று கட்டணும் அப்படின்னா ராம்நாட்டில் அதாவது சிஎம்ஓடைய இது இருக்கணும், சிக்னேச்சர் இருக்கணும், அப்படி தான் அதை ஓப்பன் பண்ண முடியும். அது இல்லாமல் அவங்க ஓப்பன் பண்ணால் அது வந்துட்டு திரும்ப ஓப்பன் பண்ண விட மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ரெண்டு தேட்டரை ரெண்டு பேர் கட்டுறாங்க. அது பேர் என்ன அப்படின்னா ரத்னா தேட்டர், பார்வதி தேட்டர். இது நின்று அவங்க கட்டி முடிச்சிடுறாங்க அந்த ஒரு ரெண்டு பேர். அதோட வந்து அப்போ யார் தலைவராக இருந்தா,
1: காமராஜர் அமைச்சராக இருந்தது காமராஜர் ஐயா அவங்க
3: இருந்தாங்கல்ல. அப்போ அவங்கள்ட்ட போய் இப்படி எங்களுக்கு நாங்கள் ரெண்டு கட்டி வச்சுருப்போம், எங்களுக்கு கொஞ்சம் எங்களுக்கு இப்படி சைன் மட்டும் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் அதில் படம்லாம் காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, அப்போனா நீங்கள் எனக்கு ரெண்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது தான் கை விட்டு ஆரம்பிக்குது. அதாவது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அவருக்கு தேவையானது இல்லை, அதாவது குழந்தைகளுக்கு தேவையான ரெண்டு ஸ்கூலை கட்டி கொடுக்கணும், அதாவது குறிஞ்சிப்பேட்டை அப்படிங்கிற ஒன்றுலையும், அதுக்கப்புறம் இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா,
1: இன்னொரு நாங்கு நேரி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
3: ஆமாம், அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த ரெண்டு இடத்துலையும் அவங்க கட்டி கொடுத்துட்றாங்க. அதோட கட்டி கொடுத்தோடனே இவங்க வந்துட்டு முழுசாக கட்டி முடித்தோடனே அவங்க போய் ஓப்பன் பண்ணி விட்டுடுறாங்க. அங்கே 2000 குழந்தைகளுக்கு மேலேயும் படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கக்கா.
1: சரி ஓகே, இன்னுமே அந்த ஒரு ஸ்கூல் வந்து செயல்பட்டு இருக்கு அப்படின்னு வந்து ஒரு தகவலுமே நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதாவது கையூட்டு அப்படின்னா அவங்க வந்து பணமாவோ இல்லை வேற எந்த பொருளாகவுமே வந்து வாங்கல, குழந்தைகளுக்கு ரெண்டு பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்து தியேட்டர் கட்டுற அளவுக்கு அவங்க கிட்ட பணம் இருக்குன்னா கண்டிப்பாக பள்ளிக்கூடமும் அவங்களால கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் காமராஜர் ஐயா அவங்களுமே இந்த ஒரு செயலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்ததான் வந்து நம்ம இன்னும் தகவல்களை நம்ம ஜான் ஹோரேப் தம்பி மூலமாக நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி அடுத்ததாக கட்டா குஸ்தி 2 படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. சீன் ரோல்டன் அவங்களும் சைந்தவி அவங்க ரெண்டு பேரோட குரல்ல தான் வரப்போகுது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:48 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
2: கார்த்திகா.
1: ஓகே, அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம்மா.
1: உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்கண்ணா? அண்ணா உங்க பேரு?
3: என் பேர் சதீஷ்குமார்மா, கரூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன்மா.
1: சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கமா, சிறப்பா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நிலத்துல எல்லாரும் இருக்கா? எப்படி இருக்காங்க?
1: எல்லாருமே ரொம்ப அருமையா இருக்கோண்ணா.
3: சரிம்மா, ரொம்ப சந்தோஷம்.
1: இன்னைக்கு
3: கேம் வந்து ரெண்டு படத்துடைய பேரை சேர்த்து சொல்லணும், அப்படிதான்?
1: ஆமாண்ணா, கரெக்டா சொல்லிட்டீங்க. எங்க அதே மாதிரியே பதில்களும் கரெக்டா குடுத்துருங்கண்ணா. ரொம்ப
3: ஒரு படத்தின் பெயர் வந்து தேவர் மகன், ஒரு படத்தின் பெயர் அன்னக்கிளி.
1: ஓகே,
3: அன்னக்கிளி
1: தேவர் மகன். ஆனா அப்படி சேர்த்து சொல்லக்கூடாது, ஏன்னா பாதி பெயர்களை கட் பண்ணி சேர்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
3: தேவர்கிளி,
1: அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு படம் பெயர்கள் வந்து சொல்லுங்கண்ணா.
3: நீங்களே சொல்லுங்க இன்னொரு பேரு.
1: சரி, நானே சொல்லிடட்டுமா? சிங்கம் பிளஸ் பிதா மகன், சிங்க மகன்.
3: என்ன
1: பாடல் வேணும்? ஓகே, கரூர்ல இருந்து நம்ம சதீஷ் அண்ணா தான் வந்து கொஞ்சம் நாள் பிரேக்குக்கு அப்புறம் திரும்பவும் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணி பேசினாங்க. ஆனாலுமே வந்து ஒரு பதில் தான் கொடுத்தாங்க. இது மாதிரி மூணு பதில்கள் கொடுத்தாதான் வின்னு. அதனால இனிமே கால் பண்ணக்கூடிய நேயர்கள் மூணு பதில்கள் சொல்லலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு 7094439999 அப்படிங்கிற நம்பர் மூலமா நீங்க கால் பண்ணியும் சொல்லலாம், வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியும் அனுப்பலாம். அடுத்ததா நம்ம கூட வந்து கார்த்திகா அவங்க இருக்காங்க இல்லையா, அடுத்து என்ன ஒரு தகவல் சொல்ல போறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
2: கடலுக்கு அடியில் மீன், கனவா, சங்கு, சிப்பின்னு இதெல்லாம் தவிர்த்து இன்னுமே ஆயிரக்கணக்கான ரகசியங்கள்லாம் இருக்குது. அந்த ரகசியங்களை தேடி கடல் உயிரினங்களையும் கடல் சூழலையும் ஆராய்ச்சி பண்ணி படிக்கிற ஒரு படிப்பு தான் மெரைன் பயாலஜி. இது வந்து கடலில் வாழ்கிற மீன்கள் பற்றியும் கடற்பாசி, பவளப்பாறை, ஆமைகள், டால்ஃபின்கள், திமிங்கலங்கள்னு இந்த மாதிரி உயிரினங்கள் பற்றியும் அதோட வாழ்க்கை முறையையும் கடல் சூழலை பாதுகாக்கிறத பத்தியும் கத்து கொடுக்கிற ஒரு படிப்பு தான். கடலுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன பிளாங்டனில் இருந்து பெரிய ப்ளூவேல் வரைக்கும் எல்லாத்தையுமே இந்த கோர்ஸில் வந்துட்டு படிப்பாங்க. இந்த கோர்ஸை பிஎஸ்சி மெரைன் பயாலஜியா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்கலாம். இன்னுமே நிறைய யூனிவர்சிட்டிஸில் எம்எஸ்சியுமே இருக்குது. இந்த கோர்ஸ் முழுக்க முழுக்க கடல் சம்மந்தமாகவே தான் அதில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். அதாவது மெரைன் ஈக்காலஜி, ஃபிஷ் பற்றி, கடல் பாசி இப்படி நிறைய இருக்குது. கிளாஸ் ரூமில் மட்டுமே இல்லாமல் அடிக்கடி ஃபீல்ட் விசிட்ஸ்க்கும் போவாங்க. அதாவது கடற்கரை ஆராய்ச்சி, போட் ஆராய்ச்சி, லேப் ரிசர்ச்னு இப்படி ப்ராக்டிக்கலாக நிறைய கற்றுக்குவாங்க. இதில் என்ன மாதிரி வேலை கிடைக்கும்னு பார்த்தோன்னா, ஃபிஷரிஸ் ஆஃபீஸர், பவளப்பாறை ஆராய்ச்சி கடல் ஆராய்ச்சி உதவியாளர்னு இன்னுமே நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது. இது கவர்மெண்ட்லேயும் இருக்குது, ப்ரைவேட்லேயும் இருக்குது. கடலை பார்த்து ரசிக்கிறது ஒரு அழகுனா, அந்த கடலை புரிஞ்சுக்கிட்டால் அதை பாதுகாக்கிறதும் நம்மளோட பொறுப்பு தானே. அந்த பொறுப்பையே ஒரு ப்ரொஃபஷனாக மாற்றிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல படிப்பு.
1: சரி, ஓகே. மெரைன் பயாலஜி அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, அதாவது இப்போ மீன் படிக்கலாம் போகிறாங்க அப்படின்னா, அவங்களாம் இந்த ஒரு படிப்பு கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னுமே வந்து பயனுள்ளதாக இருக்கும். எல்லாருமே வந்து அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது அதை அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை அவங்களோட வாழ்க்கைக்கு தினமும் பயன்படுத்துகிறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து சூப்பராக அமையும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம ஜான் ஃபோரட் தம்பியோ கடைசி ஒரு சில தகவல்கள் நம்மளுக்காக சொல்ல போகிறாங்க. சொல்லுங்கள்.
4: அதுக்கப்புறம் இந்த கல்வியால் நம்மளுக்கு எது தவறு எது சரி அப்படிங்கிற ஒரு பகுத்தறிவு ஒன்று வரும். அதாவது இந்த விஷயம் நம்ம பண்ணலாம், இது நம்மளுக்கு சரியானது, இந்த குரூப் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பகுத்தறிகிற ஒரு திறம் ஒன்று கிடைக்கும். அதுக்கப்புறம் யோசிக்கிற திறமை, அதாவது டக்குன்னு யாராவது இப்போ டுவெல்த்துலாம் போயிட்டாங்க அப்படின்னா இந்த குரூப் எடுக்கிறீங்களா இந்த குரூப் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது கண்ணு மூடிட்டு ஏதாவது ஒன்று எடுத்துருவோம். ஆனால் அப்படி இருக்காமல் நம்ம அப்படியே படிப்படியாக வரும்போது நம்மளுக்கே தெரியும் நம்ம இந்த மாதிரி குரூப் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த இதில் நம்மளுக்கு ரொம்ப திறமை இருக்குது, அதனால் நம்ம இதில் சேரலாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கும் வரும். அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு அடையாளமாக இருக்கும்க்கா.
1: சரி ஓகே, இந்த ஒரு தகவலோட நம்ம ஜான் ஹொரேப் தம்பியுமே வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நேயர் கேட்ட பாடலுமே வந்துட்டுருக்கு, தேவர் மகன் படத்திலேருந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மஞ்சவழக
6: mm-hmm.

0: தோசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 23 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நானித்யஸ்ரீ மற்றும் கார்த்திகா. ஓகே, அவங்க இப்ப என்ன தகவல் சொல்ல போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கான நிகழ்ச்சியில என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு படம் பெயர்களை சேர்த்து ஒரு நகைச்சுவையான ஒரு பேரா வந்து உருவாக்கணும். அந்த மாதிரி ஒரு மூணு பதில்கள் சொல்ற பட்சத்துல உங்களுக்கான விருப்ப பாடல் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து
1: பேசுறீங்க? இன்னைக்கு
0: எங்களுக்கு சூப்பரா தானா போயிட்டு இருக்கு? கிளைமேட் அப்பப்போ வந்து மழை வர்ற மாதிரி இருந்தாலும் வெயில் தானா இப்பதைக்கு இருக்கு. நகைச்சுவையா சொல்ல போறீங்க, அந்த மாதிரி மாறி மாறி சொல்லணும். நீங்க மூணு படம் பேர் சொல்லிட்டா வின்னு. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்றீங்களா இல்ல நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா?
1: நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: சரி, ஓகே. ஜில்லுன்னு ஒரு காதல் பிளஸ் காக்கா முட்டை, ஜில்லுன்னு ஒரு முட்டை.
1: ஓகே.
0: காதல் பிளஸ் பருத்தி வீரன், காதல்
1: வீரன். காதல் தேசம் பிளஸ் திருட்டு பயலே, காதல் திருட்டு.
0: காதல் திருட்டு, சரி ஓகே. கில்லி பிளஸ் வேட்டையாளர்கள். சரி ஓகே, எப்படினாலும் வச்சுக்கலாம். ஓகே.
1: ஹலோ,
0: கேக்குதுண்ணா? கேக்குதுண்ணா, கேக்குது. என்ன தகவலோட வந்திருக்கீங்க கார்த்திகா?
2: நான் வந்து ஒரு கேம் பத்தி சொல்லலாம்னு வந்திருக்கேன்.
0: சரி சொல்லுங்க.
2: நம்ம விளையாடுற விளையாட்டுல சில கேம்லாம் நம்ம உடம்ப வந்துட்டு வலிமையாக்கும், சில விளையாட்டுலாம் நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்தும், ஆனால் இன்னும் சில கேம்ஸ்லாம் நம்ம மூளையை கூர்மையாக்கும். அந்த மாதிரி நம்ம மூளையை கூர்மையாக்குற விளையாட்டில் ஒன்று தான் செஸ்.
0: சரி ஓகே, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட நேயர் திரும்பவும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
1: ஹலோ, கேக்குதாப்பா? வணக்கம்.
0: கேக்குதுண்ணா, உங்களுக்கு கேக்குதா? சரி ஓகேண்ணா, ஓகே. அடுத்ததான் நானும் ஒரு பேர் சொல்றதுக்காக ரெடியா இருந்தேன்.
1: சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். நான் வேலூர்ல இருந்து சந்திரசேகர் பேசுறேன். அடுத்த படம் நீங்க சொல்லுங்கப்பா.
0: கில்லி பிளஸ் வேட்டையாடு விளையாடு, கில்லி விளையாடு.
1: ஓகே. இது வந்து வானம் வசப்படும் பிளஸ் காதல் கொண்டேன். வானம் வசப்படும் பிளஸ் காதல் கொண்டேன். இப்பதான் எல்லா போனும் வரும்ப்பா. ஐயோப்பா.
0: சரி ஓகே.
1: வானம் வசப்படும் பிளஸ் காதல் கொண்டேன்.
0: என்ன பாடல் வேணும் சொல்லுங்க?
1: எனக்கு வந்து காக்கை காக்கை, இது திரைப்படத்தில் இதுல இருந்து ஒன்றா ரெண்டா சிகள் அந்த பாடல் வந்து கொடுத்துறீங்களா?
0: ஓகேண்ணா, ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா.
1: தேங்க்யூப்பா.
0: ஓகே, நம்ம சந்திரசேகர் அண்ணாவுமே வந்து சரியான பதில், அதாவது மூணுக்கும் மேலே வந்து பதில்கள் கொடுத்ததுனால அவங்களும் இந்த ஒரு கேமில் வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகா அவங்களும் ஒரு கேம் பற்றி தான் சொல்ல போகிறதா சொன்னாங்க. அது என்ன கேம் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
2: இன்றைக்கி நம்ம உலகம் ஃபுல்லாகவே நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து விளையாடுற ஒரு கேம்னா அது செஸ் தான். செஸ் போர்டில் வெறும் 64 கட்டங்கள் தான் இருக்கும், ஆனால் அந்த 64 கட்டங்களில் தான் இன்னைக்கு பெரிய பெரிய சாம்பியன்ஸ்லாம் உருவாகுறாங்க. இப்போ கூட ரீசண்டாக ஒரு 4 பேர் ட்ரெண்ட் ஆனாங்க. நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், குகேஷ், பிரகியானந்தா, வைஷாலி, அப்புறம் அர்ஜுன், இவங்க 4 பேரும் தான். ஒரு நாள் நம்மளை மாதிரி ஸ்கூல் பசங்களாக இருந்து செஸ் போர்டில் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணவங்க தான் இவங்களுமே. இன்னைக்கு வேர்ல்டு செஸ்ல டாப் ஸ்டார்ஸாக இருக்காங்க. இந்த கேம் வந்துட்டு ரெண்டு பேர் விளையாடுற ஒரு கேம் தான். செஸ் போர்டில் மொத்தம் 64 கட்டம் இருக்கும். இதில் மொத்தம் 32 காய்கள் இருக்கும், அதாவது பிளாக்ல 16 ஒயிட்ல 16 இருக்கும். இந்த ஒயிட் வச்சுருக்கவங்க தான் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணணும். இதில் ராஜா, ராணி, யானை, கோட்டை, குதிரை, சிப்பாயின்னு மொத்தமாக சேர்த்து தான் 16 காய்கள். ஒவ்வொரு காயுமே ஒவ்வொரு விதமாக நகரும். அதுதான் இந்த கேமோட சுவாரஸ்யமே. இந்த கேமோட டார்கெட் வந்து ஆப்பனண்ட்டோட ராஜாவை செக்மேட் செய்கிறதுதான். அதாவது ராஜா தப்பிக்க முடியாத ஒரு நிலையில் ராஜாவை சிக்க வைக்கணும். அதுக்காண்டி ஒவ்வொரு காயுமே நம்ம நகட்டும் போது நல்லா யோசிச்சு தான் நகட்டணும். இந்த கேம் விளாட்றதுனால நல்ல ஞாபக சக்தி அதிகமாகுது, அதே மாதிரி பொறுமையாக கவனிக்கிற திறனுமே வளருது. அதனால தான் நிறைய ஸ்கூலில் வந்துட்டு பிள்ளைங்களை இந்த கேம் விளாட்றதுக்காண்டி மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஒரு சிப்பாய் வந்துட்டு போர்டோட லாஸ்ட் கட்டத்துக்கு போயிட்டா, அதாவது ஆப்பனண்ட்டோட ஃபஸ்ட்டு கட்டத்துக்கு போயிட்டா, இது ராணியாவோ இல்லைனா வேறு ஏதாவது பவர்ஃபுல்லான ஒரு காயாவோ மாறிடும். இதை தான் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரம் ரெண்டு பிளேயர்ஸுமே வின் பண்ண முடியாமல் இருந்தால் அது ட்ரான்னு சொல்லுவாங்க. அதாவது ரீமேட்ச் இல்லைன்னா ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் அந்த மாதிரி அர்த்தம். அந்த செஸ்ஸை வந்துட்டு மைண்ட் கேம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது விளையாட வந்துட்டு உடலில் பலம் அதெல்லாம் தேவையில்லை, நம்ம யோசிக்கிறதுல தான் இருக்குது. சரி, வாய்ப்பு கிடைச்சா நம்மளுமே இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளாண்டு கற்றுப்போம், விளாண்டு குகேஷ் பிரக்யானந்தா மாதிரி டாப் ஸ்டார்ஸ் ஆகி நாட்டையும் பெருமைப்படுத்துவோம்.
0: சரி, ஓகே, நம்ம வந்து செஸ் விளையாடுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிறதையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததான் நம்ம ஜாபி தம்பியுமே வந்து நம்ம கூட தான் இருக்காங்க. அவங்க இன்றைக்கி என்ன தகவல் வந்து சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதையுமே சின்னதாக தெரிஞ்சுக்கிட்டு அடுத்ததாக பாடல் வருது, சொல்லுங்கள்.
3: ஓகேக்கா, இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நமக்கு வந்து கல்வி ஒரு நாள் அப்படின்னு
0: கல்வி வளர்ச்சி
3: கல்வி ஒரு நாள் அப்படின்னு எங்கள் ஸ்கூலில் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பெருந்தலைவர் காமராஜர். இந்த காமராஜர் பற்றியும் சில தகவல்களையும் அப்புறமா இந்த கல்வியை பற்றின சில தகவலையும் கல்வி எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற தகவலையும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி, ஓகே, அடுத்தடுத்து பாடல்கள் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடினா
1: ஆடை,
0: ஆடைனா
1: நம்ம ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
0: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
1: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம். ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000. கோடான கோடி இதயங்களை வருடைய அந்த மெல்லிய குரலுக்கு எங்கள் இசை வணக்கம். எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள் இதோ.

0: கோடு விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:24 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: கார்த்திகா.
0: ஓகே, அவங்க தான் நம்ம கூட இன்னும் தொடர்ந்து பேச போறாங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்ம ஒரு கேம் ஒன்று சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதாவது மூவி மிக்சிங் அப்படிங்கிற ஒரு கேமு. அதுக்காக நேயர் ஒருத்தவங்க வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. பாமன்ல இருந்து தீனானதான் வீரன் பிளஸ் கும்கி அப்படிங்கிறது கும்கி வீரன் அப்படின்னும், கத்தி பிளஸ் பட்டத்து யானை பட்டா கத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து சதுரங்க வேட்டை பிளஸ் குட்டி புலி புலி வேட்டை அப்படின்னு அவங்களோட பதில்களை வந்து நகைச்சுவையா ரொம்ப அருமையா வந்து அனுப்பியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு கண்டிப்பா அடுத்தடுத்து பாடல்களும் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி கார்த்திகா, அவங்க வந்து இப்போ எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறாங்க அப்படிங்கிறதையுமே தெரிஞ்சுக்கலாம்.
1: நம்ம நிறைய நேரங்களில் பார்த்துருப்போம், அதாவது காலையில் சில குழந்தைங்க வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு நல்லா ஸ்கூலுக்கு அழகாக கிளம்பி போவாங்க. அதே வயசில் இன்னும் சில குழந்தைகளை பார்த்தோன்னா டீ கடையிலையோ மெக்கானிக் ஷாப்லேயோ இல்லைனா பெரியவங்களோட சேர்ந்து கடலுக்கு போகிறதையுமே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அவங்க இஷ்டப்பட்டு தான் போகிறாங்களா இல்லைனா அவங்க குடும்ப சுச்சுவேஷனுக்காக போகிறாங்களான்னு நமக்குள்ளே நிறைய கேள்விகள் தோணும். இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்கள தான் குழந்தை தொழிலாளர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குழந்தை தொழிலாளர் முறைனா ஒரு குழந்தைய படிக்கிற வயசில் படிக்கவும் விளையாடவும் கனவு காண வேண்டிய வயசில் வேலைக்கு ஈடுபடுத்துறது தான். இது வந்து அவங்களோட எதிர்காலத்தையே பாதிச்சிரும். இதனால் இந்தியாவில் சைல்டு அடலசன் லேபர் ஆக்ட்னு 1986 சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனாலுமே அதை மீறியுமே 18 கீழே உள்ளவங்கள்லாம் நிறைய பேர் வேலைக்கு போகிறதுனால அவங்க திரும்பியுமே 2016 இது எப்படி மாறுதுன்னா 14 கம்மியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வேலைக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. ஆனாலுமே நிறைய குழந்தைங்க வேலைக்கு போக தான் செய்கிறாங்க. நம்மளுமே நிறைய இடங்களில் பார்த்துருப்போம், அப்படி யாராவது 14 கீழே வேலை பார்க்குறத நம்ம பார்த்தாலோ இல்லைனா நம்ம வீட்டிலேயோ யாராவது இருந்தாலுமே அவங்கள்ட்ட வந்துட்டு நம்ம எடுத்து சொல்லுவோம். அது அவங்க குடும்ப விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி போகிறத விட ஒரு நல்ல சரியான வழிகாட்டுதல் அவங்க வாழ்க்கையவே மாற்றிடும். ஒரு குழந்தைங்களோட கையில் வேலைக்கான கருவிகள் இருக்கிறத பார்க்கலுமே ஒரு பென்சிலை கொடுத்து அவங்க கனவை யோசிக்க வச்சோன்னா அது அவங்க வாழ்க்கையவே மாற்றிடும். அதனால் ஒரு குழந்தையோட வாழ்க்கை நம்மளால் மாறுதுன்னா அதுக்கு நம்ம பெருமைப்பட்டுட்டு நம்மளால் முடிஞ்ச வழிகாட்டுதலை காட்டி அவங்க எதிர்காலத்தையே மாற்றுவோம்.
0: ஓகே, கண்டிப்பாக கல்வி வளர்ச்சி நாள் அன்னைக்கு வந்து இதை பற்றின தகவல்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குழந்தை தொழிலாளர் முறை அப்படிங்கிறது இன்னுமே தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, அதுவுமே நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம் இல்லையா. ஆனால் அதுக்குலாம் முன்னாடி இந்த கல்வி அப்படிங்கிறது உருவாக எத்தனை விதமான ப்ராசஸ்லாம் நடந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் கல்வி அப்படிங்கிறது நம்மளுக்குலாம் எந்த வகையில் கிடச்சிச்சு அப்படிங்கிறது தான் நம்ம ஜாபித்தமையும் இன்னைக்கான நிகழ்ச்சியில் சொல்ல போகிறாங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம்.
2: ஓகேக்கா, இப்போ இருக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூலு அப்படின்ற மாதிரி நிறைய வகையான ஸ்கூல்களும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகப்படியான பள்ளிகளும் இருக்குது. இருந்தாலுமே இப்போ இருக்கிற காலத்தில் தான் அந்த மாதிரி பள்ளிகள் இருக்குது. நமக்கு முன்னா நமக்கு வந்து பின்னாடி இருக்கிற காலத்தில், அதாவது நமக்கு நான்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, எங்கள் அப்பா அம்மாலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரிலாம் கல்வி அதாவது பள்ளிகள் இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா?
0: அதுக்கு முன்னாடி வந்து பள்ளிக்கூடங்கள் அந்த அளவுக்கு பெருசா இருந்திருக்காது,
2: பெருசா எதுவும் இருந்திருக்காது. அதாவது ஸ்டார்டிங்ல எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, கொஞ்சம் பெருசா வீடு கட்டியிருப்பாங்கல்லக்கா, அதாவது கொஞ்சமாவது பணம் இருந்திருக்கும் அவங்கள்ட்ட, அந்த மாதிரி கொஞ்சம் பெருசா வீடு கட்டியிருப்பாங்கல்ல, அந்த வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா இந்த திண்ணை அப்படின்றது இருக்கும். ஏன்னா அந்த காலத்துலதான் திண்ணை அப்படின்றது அதிகமா போடுவாங்க, வெளியே வந்து உட்கார்றதுக்கு இது பண்றதுக்கு எல்லாத்துக்கும்.
0: கண்டிப்பா
2: அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திண்ணையிலிருந்து தான் பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிச்சு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா?
0: கண்டிப்பாக எல்லாரும் பாடங்களில் வந்து படிச்சிருக்கோம் இல்லையா, திண்ணை பள்ளிக்கூடம் முறை அப்படிங்கிறது.
2: அதே மாதிரி அப்புறமா அந்த வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தவங்க நல்லா படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாலஞ்சு அந்த சைடில் இருக்கிற 4 பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து அந்த திண்ணையில் வச்சுட்டு பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுப்பாங்களா. அந்த காலத்தில் திண்ணை பள்ளிக்கூடம் அப்படின்றது அங்கேருந்து தான் ஆரம்பிச்சிச்சாங்கக்கா. சரி, இப்போ இருக்கிற மாதிரி தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் அப்படின்ற மாதிரி 5 சப்ஜெக்ட் இருக்குது. எக்ஸ்ட்ரா ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா இந்த இவிஎஸ் ஜிகே கம்ப்யூட்டர் அப்படின்ற மாதிரி 3 எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட்லாம் இருக்கும். ஆனால் நான் திண்ணைப்பள்ளிக்குள்ளே இருக்கும் போதே என்ன ஆகும் அப்படின்னா வெறும் ஒரே சப்ஜெக்ட் தான் இருக்கும். என்ன அப்படின்னா தமிழ் சப்ஜெக்ட். இந்த தமிழ் சப்ஜெக்டை மட்டும் கற்றுக் கொடுத்துட்டு அப்புறமா அதுக்கு இருக்கிற ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுப்பாங்களாம். நீ நாலு பின்னா வளர்ந்தா இந்த மாதிரி தான் நடந்துக்கணும், இப்போ நீ இந்த மாதிரி தான் நடந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பாங்களாம். இப்போ இருக்கிற டீச்சர்ஸ் மாதிரி உன்னை டிகிரி முடிச்சாதான் நான் இந்த ஸ்கூலுக்கு சேர்ப்பேன், நீ டீச்சருக்கு படிச்சாதான் உன்னை இந்த ஸ்கூலுக்கு சேர்ப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. நீ 4வது படிச்சிருக்கியா டீச்சர் வேலைக்கு வா, 5வது படிச்சிருக்கியா டீச்சர் வேலைக்கு வா அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன கல்விகளை முடிச்சக்கப்புறமே அவங்களை என்ன வாங்க அப்படின்னா டீச்சரோட வேலைக்கு அனுப்பிடுவாங்களாம், டீச்சர் இல்லாட்டி சாரி, அப்படி இல்லாட்டி விருப்பம் இல்லவோ அந்த மாதிரி போகலாம், இல்லாட்டி விருப்பம் இல்லாதவோ பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம நிறையா படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்னும் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கல்வி வளர்ச்சினால் பற்றி இன்னும் நம்ம நிறையா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம், தொடர்ந்து நினைஞ்சுங்க.
0: சரி ஓகே, இப்போலாம் வந்து திண்ணை பள்ளிக்கூட முறை அப்படிங்கிறத பார்க்கவே முடியாது, காரணம் பெரிய பெரிய ஸ்கூல்லாம் வந்துருச்சு இல்லையா, இப்போலாம் வீடுகளில் கூட திண்ணைகள் வந்து வச்சு கட்டுறதுல கேட்டால் வந்து யாராவது வந்து உட்காந்து பேசிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காரணம்லாம் வேறு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு பள்ளிக்கூட முறைகளை பற்றி தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தீனா அண்ணா வந்து அமரன் படத்துலேருந்து ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க, அந்த பாடல் அடுத்ததாக வந்துட்டுருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:37 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
2: கார்த்திகா.
1: ஓகே, அவங்க தான் நம்ம கூட வந்து தொடர்ந்து பேச போறாங்க அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்ம வந்து மூவி மிக்சிங் கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். ரெண்டு படம் பேர்களை சேர்த்து ஒரே ஒரு பேரா, அது நகைச்சுவையான பேர்களா இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லது அப்படிங்கிறதையுமே சொல்லிக்கிறோம். இந்த ஒரு கேம்ல நேயர்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததா கார்த்திகா, அவங்க சொல்ல போற தகவல் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம்.
2: குழந்தைகளை வளர்க்குறதுல பெற்றவங்களோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பேரண்ட்ஸ் சொல்கிறத செய்கிற குழந்தைங்களோட அவங்க செயல்களை பார்த்து தான் குழந்தைங்க வந்துட்டு அதிகமாக கற்றுக்கிறாங்க. அதனால் நம்ம குழந்தைங்கள்ட்ட பேசும்போது அன்பாக பேசணும். அதே மாதிரி அவங்களோட அதிகமாக நேரத்தை செலவு பண்ணணும். அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நல்ல பண்புகளை கற்றுக் கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு அன்பாக சொல்லி புரிய வைக்கணும். நம்ம அதட்டினாலோ பயமுறுத்தினாலோ குழந்தைங்க பயந்துட்டு மறைமுகமாக பொய் சொல்ல கற்றுப்போம். டெய்லியுமே ஒரு கால் மணி நேரம் இல்லைனா ஒரு அரை மணி நேரமாவது அவங்களோட டைம் ஒதுக்கி உட்காந்து பேசினா அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே தனித்தனி டேலண்ட் இருக்கும். அதனால் மற்ற குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க, நல்ல ஸ்கில்ஸ் இருக்குது நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்களை எப்போயுமே குறைச்சி குறைச்சி பேசக்கூடாது. அப்படி நம்ம பேசும்போது அவங்களோட தன்னம்பிக்கையே போயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பேசாமல் குழந்தைங்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுவோம். அவங்க செய்கிற சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம பாராட்டுவோம். இப்படி நம்ம பாராட்டுறதுனால நம்ம குழந்தைங்க இன்னுமே அதிக ஆர்வமாக இருக்கிறாங்க.
1: சரி, ஓகே. நம்ம வந்து அவங்க கூட குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, அது மாதிரி அவங்களோட திறமைகளுக்குமே வந்து மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி தகவல் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம். அதை தொடர்ந்து தென்காசியிலேருந்து செல்வன் அப்படிங்கிற ஒரு அண்ணா வந்து மெசேஜ் மூலமாக அவங்களுக்கு தெரிஞ்ச பதில்கள் அனுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னா, மன்னன் பிளஸ் காதல், காதல் மன்னன் அப்படிங்கிற படம், அப்புறம் வம்சம் பிளஸ் சூரியன், சூரிய வம்சம் அப்படின்னு மொத்தமாகவே படங்கள் பேராகவே வந்து அனுப்பிட்டாங்க. நம்ம வந்து ஏதாவது ஒரு பேர் வந்து நகைச்சுவையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம், ஆனால் படங்கள் பேராகவே அனுப்பினதுனால இதுவுமே வந்து ஏற்றுக்கிற பதில் தான். அதனால அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு கண்டிப்பா அடுத்ததான் நம்ம ஜாபீர் தம்பியும் ஒரு முக்கியமான தகவல், நம்மளோட எஜுகேஷன் முறைகளை பத்தி சூப்பரா வந்து நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன தகவல் சொல்ல போறாங்க அப்படிங்கறதுமே இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
3: ஓகேக்கா. அப்புறமா அந்த திண்ணை பள்ளிக்கூடத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி கொஞ்சம் பெரிய பள்ளிக்கூடமாக வந்துருச்சு. அதாவது ஒரு வீடளவாது கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்மளோட 1903 நம்மளோட காமராஜர் வந்து பிறக்கிறாங்க. இவங்க பிறந்து இவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா 6வது வரைய தான் படித்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம்லக்கா. அதே மாதிரி இந்த 6வது வரையை படித்து அவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சராகவும் ஆயிருக்காங்கக்கா. இப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்விகளை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு இந்த வளர்ச்சி அடையும் போது தான் அப்போதான் நம்மளோட காமராஜரும் வளர்ச்சி அடைஞ்சு கொஞ்சம் பெரிய ஆளாக ஆயிட்டாங்களாம். இந்த மாதிரி நேரத்தில் அப்புறமா கொஞ்சம் அந்த அரசியலுக்குள்ளே போயிட்டு அப்புறமா இந்த மாதிரி முதலமைச்சர் ஆகிட்டாங்க. அப்புறம் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா இந்த பள்ளிகள், அதாவது பள்ளிகள் மூடப்பட்டிருக்கும், இந்த 6000 பள்ளிகள் மூடப்பட்டிருக்கும்லக்கா, அந்த மூடப்பட சொன்னது யாருக்கா?
1: ராஜாஜி ஐயா. அவங்க இருந்த ஆட்சி காலகட்டங்களில் வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா குலக்கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது குழந்தைங்க வந்து அவங்களோட படிப்பையும் கண்டினியூ பண்ணணும், அவங்க அப்பா அம்மாவோட வேலைகள், அதாவது குலம் சார்ந்து அவங்க செய்யக்கூடிய தொழில்களெல்லாம் இருக்கும் இல்லையா, அதையும் கண்டினியூ பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் இந்த மாதிரி பள்ளிகள் மூடக்கூடிய சுச்சுவேஷன் அவங்களோட காலகட்டங்களில் நடந்துச்சு.
3: ஓகேக்கா. அந்த மாதிரி பள்ளிகளை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா மூடப்பட்டுச்சான். அந்த மாதிரி 6000 பள்ளிகளும் மூடப்பட்டக்கப்புறமா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, யார் நம்மளோட காமராஜர் வந்து அதாவது முதலமைச்சர் ஆகி இந்த 6000 பள்ளிகளை என்ன பண்ணாங்க அப்படின்னா திறந்தாங்களாம். இந்த 6000 பள்ளிகளை திறந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த 6000 பள்ளிகளுக்கும் இந்த மக்கள், அதாவது அங்கே இருக்கிற மாணவர்கள் எல்லாரையுமே புது புது சேர்க்கையெல்லாம் சேர்த்து புது புது மாணவர்களாக உருவாக்குனாங்களாம். அப்புறமா மாணவர்களை இது மட்டும் செஞ்சால் பத்தாது, மாணவர்கள் வந்து இன்னும் கல்வி வேணும் அப்படின்றதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தார். மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்து அப்புறமா உள்ள, அதாவது அவங்க போடுறதுக்கு வந்து சீருடை, இலவச சீருடையும் தந்தாங்களாங்கக்கா. அப்புறமா இந்த ஒரு மதிய உணவு திட்டம் தந்ததுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. அந்த கதையுமே நான் அடுத்ததில் தொடர்ந்து சொல்கிறேன்.
1: சரி ஓகே, அதையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு மூன்று முறை அதாவது முதலமைச்சராக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா காமராஜர் ஐயா இருந்தாங்க 1954 to 1963 காலகட்டங்கள் வரை. அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால ராஜினாமா செஞ்சுட்டு போனாலுமே அவங்களுக்கான ஒரு பாரத ரத்னா விருது அப்படியுமே கிடைச்சிச்சு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976 காலகட்டங்களில் பாரத ரத்னா விருது வாங்கின ஒரு முதலமைச்சராக வந்து அதுவுமே அவங்களோட இறப்புக்கு பிறகு தான் கிடச்சிச்சு. ஆனாலுமே வந்து அது ஒரு அங்கீகாரமாக அவங்களுக்காக கொடுத்ததுக்காக ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து பட்டாஸ் படத்திலிருந்து ஒரு பாடலுமே வரப்போகுது. அந்த பாடலையும் கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், தாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:51 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
2: ஜாபீர்.
1: ஓகே, அடுத்ததான் நம்ம ஜாபீர் தம்பியோட கடைசி ஒரு சில தகவல்கள், அதாவது காமராஜர் ஐயாவை பத்தியா இருக்கட்டும், அப்புறம் கல்வி முறைகள் உருவானதை பத்தியா இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து ரொம்ப அருமையா நமக்காக சொன்னாங்க. அதுல கடைசி ஒரு சில விஷயங்களை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
2: ஓகே, ஏன் இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, காமராஜர் ஒரு நாள் கார்ல போய்கிட்டு இருக்கும் போது ஒரு பையன் வந்து என்ன ஆகுனா அப்படின்னா, ஒரு ஆடை மேய்ச்சிட்டு போய்கிட்டு இருந்தாங்கண்ணா. அப்புறமா அந்த கார்ல இருந்து அவர் இறங்கி போய் அந்த பையன்ட்டு கேட்டாங்க, தம்பி நீ கல்வி அதாவது ஸ்கூலுக்கு போலையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் ஸ்கூலுக்கு போனா நாங்கள் சாப்பாடு செய்ய எங்களுக்கு காசே இருக்காது, இந்த ஆடு மேய்ச்சதுனால தான் எங்களுக்கு காசே வரும், அதில் தான் நாங்கள் சாப்பாடு சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே. இவர் என்னன்னாங்க அப்படின்னா, இவர் என்னன்னா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி மதிய உணவு திட்டத்தை அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாராம். அப்புறமா எதுக்கு இந்த சீருடை, அதாவது இலவச சீருடை கொடுத்தாங்க அப்படின்னா, மாணவர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும், அதாவது அந்த இடத்துல நீ பணக்காரன் நீ ஏழை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது, நீ ஸ்டூடெண்ட்னா நீ ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு இலவச சீரோடையும் கொடுத்தாங்களாம். இதனால பள்ளிக்கூட மாணவர்களும் எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமா இந்த ரெண்டு திட்டத்தையுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏற்றுக்கிட்டு அவங்க எல்லாருமே ஜாலியாக பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சாங்களாம். இதே மாதிரி ஸ்கூலுக்குன்னே பல வகையான திட்டங்களையும் ஒரு என்ன இருக்கா அப்படின்னா உருவாக்கியிருக்காங்களாங்க. அவ்வளோதாங்க என் தகவல்.
1: சரி, ஓகே. பள்ளிக்கூடம் அப்படின்னாலே இனிமேல் நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரே பெயர் கண்டிப்பாக காமராஜர் ஐயாவாக தான் இருக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு நிறைய விஷயங்களை பள்ளிக்கூடங்களுக்காகவும் பள்ளி குழந்தைகளுக்காகவும் நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயங்களை நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் ரெண்டு பேர் மூலமாகவும் சூப்பராகவே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக இன்றைக்கான வானிலை தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றோட வேகம் 14 கிலோமீட்டர்லேருந்து 23 கிலோமீட்டர் வரை தெற்கு திசையிலேருந்து வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு இல்லை. இந்த ஒரு தகவல் ராமேஸ்வரத்துலேருந்து மண்டபம் வரைய யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட இருந்து டாடா பை பை சொல்லி கிளம்புறது நாங்கள் மூணு பேர், நான் நித்யஸ்ரீ மற்றும்
2: ஜாபீர்
1: கார்த்திகா. ஓகே, மூணு பேருமே டாடா பை பை சொல்லி கிளம்பியாச்சு. அடுத்ததான் பட்டத்து யானை அப்படிங்கிற படத்திலிருந்து கார்த்திக் அவங்களோட குரலில் ஒரு பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கோவை குளிரா கொஞ்சம் குயிலா கோடை புயலா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 23 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். நம்மளுடைய அலுவலகத்துக்கு ஒரு போன் வந்துச்சுங்க. இந்த மாதிரி ஒரு பறவை எங்க கிட்ட கிடைச்சிருக்கு. இந்த பறவை என்ன பறவைன்னு எங்களுக்கு தெரியல, அடிபட்டிருக்கு, பறக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு கால் வந்தது. இந்த கால் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரசித்தண்ணா. ரசித்தண்ணா வந்து நம்மளுடைய நேயர். அவங்க வந்து நிறைய நிகழ்ச்சிகளில் நம்ம கூட பங்கேற்பாங்க. அவங்க வந்து கால் பண்ணி நம்மளுடைய எஃப்எம்ல இருக்கக்கூடிய தொகுப்பாளர் லெனின் அவங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி ஒரு பறவை கிடச்சிருக்கு. அதை வந்து நம்மளுடைய லெனின் அவர்கள் போய் வீடியோ எடுத்து இந்த பறவையை நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சமூக வலைதள பக்கமான கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR அப்படின்றதில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. உங்களால் பார்க்க முடியும், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த பறவையை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லெனினா ஒரு வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை வனத்துறைக்கிட்ட சொல்லி ரெஸ்கியூ பண்ணி அவங்க வந்து கொண்டு போயிட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது என்ன பறவை அப்படின்றத கண்டிப்பாக நிகழ்ச்சியோட ஏதாவது ஒரு பகுதியில் சொல்லுவேன். கண்டிப்பாக நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி கேட்க போகிறோம் அப்படின்னா, கடலுக்கு போகிறது நம்மளுடைய நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொழில், பிரதானமான தொழில் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி கடலுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது. கடலுக்கு போகும் பொழுது ஒரு நபருடைய உடல்நிலை எப்படி இருக்கணும், அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் உடல் ரீதியாக இருந்தால் நம்ம வந்து கடலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் இன்றைக்கான கேள்வியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: காலம் மாறலாம், ஆனால் இந்த குரலின் மாயம் என்றும் மாறாது. எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள்.

0: எஸ் ஜானகி அம்மாவை என்றும் அன்புடன் நினைவு கூறுவோம். கடல் ஓசை எஃப்எம் 90.4 என்றும் இசையாய் எங்கள் மனதில்.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர் ராமநாதபுரம். கால் 8012799000.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் அண்ணா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: ஐயா, என் பேர் பிஜே முடியப்பன், பாமன் பகுதி காமராஜர் பகுதியில் இருக்கேன்யா.
2: நம்மளுக்கு வந்து கடல் தொழில் தான் நம்மளோட பகுதிகளில் ஒரு முக்கியமான வாழ்வாதாரம். நம்ம வந்து உழைப்பை நம்பியாக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்ட்ரா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை சேர்த்து வைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, நம்ம நம்பி இருக்கிறது கடல் தொழிலை தான். ஆனாலும் கூட உடல் அப்படின்றது ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம கண்டிப்பாக எந்த வேலைனாலும் செய்ய முடியும். அது ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்தாலும் சரி, மற்ற வேலைகளாக இருந்தாலும் சரி, கடல் தொழிலாக இருந்தாலும் சரி. இதில் வந்து கடல் தொழில் அப்படின்னு எடுத்துக்கும் போது கொஞ்சம் ஹெவியான வேலைகள் இருக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து என்னென்ன உடல் ஒரு நபர் கடலுக்கு வராங்கன்னா அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் உடலில் இருந்துச்சுன்னா நீங்கள் கடலுக்கு வர்றது கொஞ்சம் நிப்பாட்டிக்கோங்க, வேறு ஏதாவது கடலில் கரையிருந்து தொழில் பார்க்குற மாதிரி பாருங்கள் அப்படின்னு ஒரு சஜஷன் சொல்லணுன்னா என்னென்ன பிரச்சனைகள் இருந்தால் கடலுக்கு வர வேணாம்னு சொல்லிடுவோம்.
3: ஐயா, பெரும்பாலும் வந்து நம்ம பார்த்தோம்னா கடற்தொழிலில் வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து சம்பளத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ஓனர் வந்து அவனை கடலுக்கு அனுப்பத்தான் நினப்பான், அவனுக்கு என்ன யாதி இருக்குது என்னன்னா பார்க்க மாட்டான். பெரும்பாலும் இங்கே நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அடிவெட்டிருந்தால் ரொம்ப அடிவெட்டு புண்ணாக இருந்தால் மட்டும் விட்டுட்டு போவாங்க, அந்த சூழ்நிலை இருக்குது. ரெண்டாவது வந்து சில பேருக்கு ஹை ப்ரெஷரோ லோ ப்ரெஷரு லோ சுகர் இப்படி வந்து சில பேருக்கு வந்து இந்த வாதம் மாதிரி வந்துடும். வாதம் இப்போ ஸ்ட்ரோக்கு வந்துடும்ல, அது அதெல்லாம் வந்தவுடனே கடலுக்கு போக முடியாது. அப்படி உள்ள சூழ்நிலை காசு கொடுத்துருந்தாலும் கூட்டு போக முடியாத சூழ்நிலையாக ஆயிரும். மற்றபடி வந்து நம்ம யாதிலாம் நம்ம யாருமே செக் பண்ணி பார்க்குறது கிடையாது, போகிறது கிடையாது. கடலுக்கு போகிறோமா தங்களுக்கு போகிறோமோ வர்றோமா இப்படி தான் இருக்கும். யாருமே பார்த்தா முக்காசி பேருக்கு 30 வயசு மேலே பார்த்தா இப்போ அதிகமாக ப்ரெஷரு சுகர் இருக்குது. ஏன்னா அப்படி பார்த்தோம்னா நம்ம கடலுக்கு யாரும் போக முடியாது. குடும்ப சூழ்நிலை காரணத்தினால எல்லாருமே யாதியாக இருந்தாலும் போகிற சூழ்நிலை தான் இருக்குது.
2: அதை தவிர்த்து நம்மளுக்கு வந்து தெரியும்ல நம்மளுடைய உடலில் வந்து இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சா நம்ம எப்படி பிரச்சனைகள் இருந்தால் நம்ம கடல் தொழிலை தவிர்த்துடலாம்னு நினைக்கிறேன்.
3: சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் உள்ளவர்கள் சில பேருக்கு இந்த வெயிலில் விளக்கும் போது மயக்கம் வந்துடும். அதே மாதிரி ஹை ப்ரெஷர் உள்ளவர்களுக்கு சில பேருக்கு மயங்கி மயங்கி விழுந்துவாங்க. அப்படி ஆளுக்களை பெரும்பாலும் கூட்டு போக மாட்டான், ஏன்னா மயக்கம் வந்துடும். அவங்கள போட்டு நம்ம வந்து பார்க்கணும், கடலுக்கு போயிட்டு இடம்புற போயிடுவாங்கிறது மாதிரி ரிட்டனில் ஓடி வரணும்னு சொல்கிறனால கூட்டு போகிறது கிடையாது. இது பெரும்பாலும் நம்ம பகுதியில் இருக்குது. அதனால் வந்து மாத்திரை மருந்து எடுத்தாலுமே சில நேரங்களில் அந்த வெயிலில் நிற்க தாங்க முடியாது, மயக்கம் வந்துடும். இதுதான் இப்போ கடற்கரையில் சூழ்நிலை நடக்குது. அடிவட்டால் ரொம்ப அடியாக இருந்து புண்ணாக இருந்தால் கூட்டு போக மாட்டாங்க. இதுதான் ஆட்பேஸ்டாக இருந்தாலுமே சில பேர் இது நம்ம அதுக்கு வைத்தியம் பண்ணிக்கிட்டு இப்போ ரொம்ப பேர் வந்து ஹார்ட் ஃபெயிலியராக உள்ளவங்களுமே சில பேர் வைத்தியம் பண்ணிக்கிட்டு கடலுக்கு போகிற சூழ்நிலை இருக்குது. இப்போ குடும்ப சூழ்நிலை பிள்ளைய வளர்த்து கொடுக்குறக்கு ஆளுநால போகிற சூழ்நிலை இருக்குது. இப்போ ஏன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடற்கரை ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த குடிப்பழக்கம் சீரட்டு பீடி கணேசி இதெல்லாம் வைக்கிறது இருக்குது. ரெண்டாவது தண்ணி அடிக்கிறது 100க்கு வந்து 80% தண்ணி அடிக்கிறாங்க. ஏன்னா இதனாலேயும் இந்த புற்றுநோய் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது என்னுடைய கருத்து.
2: இந்த மாதிரி இப்போ கடலில் நம்ம ரொம்ப நேரம் முழிச்சிருக்கணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக நம்ம எல்லோரும் நம்மளோட வேலையும் அப்படி, தங்க கடலுக்கு போகிறாங்கன்னா முழுக்க முழுக்க நைட்டு ஃபுல்லாக முழிச்சே தான் இருக்கணும். காலையில் தான் தூக்கம் வராது, சில பேருக்கு காலையில் தூக்கம் வராது, அவங்க அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக தூங்காமே இருக்கும். அப்போ கருவிலையும் வல்றது இந்த மாதிரி நிறைய இருக்கும். இந்த நைட்டு ஃபுல்லாக முழிச்சே இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து போதை பழக்கத்தை தாண்டி, புகைப்பிடிக்கிறத தாண்டி வேறு ஏதாவது வழிலாம் இருக்கா கடல் மேலே? நீங்கள் வேறு ஏதாவது ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக வேறு ஏதாவதுலாம் பண்ணுவீங்களா? ஒரு நீங்கள் வந்து இப்போ குடிக்காமல் தான் இருக்கீங்க, இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க குடிக்காமல்? ஒரு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருக்கணுன்னா என்ன பண்ணுவீங்க?
3: தூங்காமல் இருக்கிற சில பேர் வந்து இனிப்பு முட்டாய் வாங்கிட்டு போவாங்க, ஒரு சில பேர் பாக்கு வாங்கிட்டு போவாங்க, இது ஒரு சில பேர் கால்ஸ் முட்டாய் வாங்கிட்டு போவாங்க, எதனாலும் மாற்று இது வச்சுருப்பாங்க. தூக்கு வர்ற நேரம் அந்த முட்டாயை எடுத்து போட்டுன்ற மாதிரியாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பாக்கு இப்படி நல்ல வகையான பாக்குகள் போடுவாங்க. அப்படியும் ஒரு சில பேர் இருக்காங்க முழிப்பு காண்டி. ஆமாம், முழிப்பு காண்டி தான் கணேசு போடுறாங்க. சில பேர் சரக்கு அடிச்சுட்டு இருக்கிறாங்க முழிப்பு காண்டி.
2: அப்போ நம்ம முழிச்சிருக்கிறதுக்கு வந்து வேறு நிறைய நல்ல நல்ல ஐடியாக்கள்லாம் இருக்குது, ஆனால் நம்ம வந்து அதை பொருட்படுத்துறது இல்லை. நிறைய பேருக்கு பிளாக் காஃபி குடிப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
3: டீ போட்டு குடிப்பாங்க, பிளாக் டீ போட்டு குடிப்பாங்க, காஃபி போட்டு குடிப்பாங்க, தூக்குற நேரத்துல காப்பி விடுங்க லோக்கல் காப்பி விட்டு கொடுப்பாங்க டிரைவருக்கு மண்டாலியோ டிரைவர் உள்ளவங்களுக்கு பூரா காப்பி விட்டு அடிக்கடி கொடுத்துருக்காங்க. அது இப்போ அஞ்சு கடல்னா இப்போ நான் மூணு நேரம் வரோம்னா மூணு பாக்கெட்டு மணிக்கு கணக்கு அஞ்சு நாளைக்கு கணக்கு பண்ணி ஒரு பத்து பாக்கெட்டு பதினஞ்சு பாக்கெட்டு வாங்கிட்டு போவோம்.
2: அதை வந்து அப்படியே ஐஸ்குள்ள
3: ஐஸ் பாக்ஸுக்குள்ளே இருக்குது. அப்பப்போ தேவைக்கு எடுத்துட்டு நம்ம டீ போட்டு போட்டு குடிக்கிறது தான் வழக்கம். அந்த தூக்கு வர நேரம் கூட போட்டு குடியாங்கன்னு சொல்லுவாப்புல அவன் அந்த சமையல் பண்ணுற ஆள் வந்து காப்பியை போட்டு கொடுப்பான். அதில் கொடுத்தோடனே ஒரு ரெண்டு மணி நேரம் முழிப்பு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தான் தூக்குற மாதிரி ஒரு காப்பி போட்டு கொடுக்குறது. இப்படி இருக்குது இந்த முழிப்புக்காண்டி பயன்படுத்துகிறது.
2: அப்போ நம்ம அதையும் தவிர்த்து நிறைய நல்ல விஷயங்களையும் பண்ணலாம் அப்படின்றது உங்கள் நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு புரிஞ்சுது. ரொம்ப அருமையாகவே நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. அவங்க
3: ரொம்ப நன்றி. நன்றி.
2: பாடல்களுக்கு அப்புறமா பேசலாம். இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீ ஏன் யோசிச்சு பண்ண? இல்ல, இத ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க? இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா. நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட் விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான். ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க. அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள்.
4: வணக்கம் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
5: வணக்கம், என் பேர் பஞ்சிகிலாசு காமராஜர்.
4: நம்மளுக்கு உடல்நிலை அப்படின்றது இப்போ எந்த வேலை செஞ்சாலுமே, கரையிலேருந்து வேலை செஞ்சாலும் சரி, இல்லை கடலுக்கு போய் வேலை செஞ்சாலும் சரி, குறிப்பாக கடலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிக பழுக்களை நம்ம தூக்க வேண்டியிருக்கோம். அப்படி இருந்தால் எந்தெந்த பிரச்சனைகள்லாம் இருந்தால் நீங்கள் கடலுக்கு வர வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம்?
5: உடல் ஆரோக்கியமாக இருந்தால் போக முடியும் கடலுக்கு. இன்னொரு காரணம் என்னன்னா,

0: திடீர்னு ஒரு நல்ல கிடகாத்திரமாக உள்ள ஆள்கள்னா ஒரு காய்ச்சலே வந்தாலும் மாத்திரை எல்லாமே இருக்குங்க, கொஞ்சம் மாத்திரை மருந்து வாங்கி வச்சுருப்பாங்க, வல்லங்களில் வல்லமாக போட்டால் வாங்கி வச்சுருப்பாங்க ஒரு ஆத்திரவசத்துக்கு போடுற மாதிரியே. ஒரு இழப்பு அதிகமாக உள்ள ஆளுக்க வந்து திடீர்னு மாத்திரையை போட்டுட்டு சமாளிக்கிற ஆளுகள் இருக்குது, கடலுக்கு போக முடியாத சூழலில் உள்ள ஆளுகளும் இருக்குது. அதே மாதிரி உடம்பு வந்து ஆரோக்கியமாக இல்லைனாவே கடலுக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான், எந்த வேலையும் செயல்படுத்த முடியாது. அதனால் வந்து உடம்பு நல்லா இருக்கணும், இல்லைன்னா அது கண்டிப்பாக கடலுக்கு போக முடியாது. மாதிரி அதிகபட்சம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப ஓவராக இப்போ ஒரு காய்ச்சலோ முன்னாடியே இழப்போ ஒரு சுகர் கம்ப்ளைண்ட்டோ இப்போ இருக்கிற ஆளுக்கு வந்து சரியில்லைன்னா கடல்லேருந்து கரையை தான் வரணும், கடலில் கடக்க முடியாது. தண்டையில் ஒரு ஆள் திடீர்னு முதுகுவலிக்குன்னு சொன்னாப்பிலையா வெள்ளத்தை கரையை விட்டாங்க, கடலுக்கு புறப்பட்டு போனவெல்லாம் ஒரு காலையில் ஒரு 8-9 மணிக்கு போனவெல்லாம் சாயங்காலம் ஒரு 3 மணிக்கெலாம் கரையை வந்துருச்சு. உடல்நிலை சரியில்லைனா கரையை தான் கொண்டு போடணும், அப்படிலாம் கடல்லாம் கடந்து பார்க்க முடியாது. இப்போ கால் ஊனமுற்றவர்கள் வந்து வர முடியாது, நல்லா இருக்கிறவங்க எல்லாருமே கடலுக்கு போகத்தான் செய்வாங்க. ஒரு குறிப்பிட்ட காலங்களில் ஆகிட்டுனா கொஞ்சம் வயசு உள்ள ஆளுக்கு கடலுக்கு போகாது.
1: எத்தனை
0: வயசுலேருந்து நம்ம கடலுக்கு வர வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். 55 வயசு 60 வயசுக்கெலாம் ரொம்ப போக முடியாது, இப்போ உள்ள 55 வயசு தான் கணக்கு. அங்கிட்டு வந்து என்னத்தரா போட்டு கடலுக்கு போக போயாம அப்படின்னு அந்த இன்ட்ரெஸ்ட்டு இழந்துடுற நல்லா நல்லா போவேன், ரொம்ப நல்லா தான் போவேன். நல்ல உடம்பு எல்லாம் எப்பவுமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். திடீர்னு உடல்நிலை சரியில்லைன்னா அந்த ஒரு காய்ச்சல் கிச்சல் வந்துச்சுன்னா கூட மாத்திரை வாங்கி போட்டு சமாளித்து கடலில் தொழில் பண்ணிட்டு வந்துடுவேன். அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாதுல்ல, நம்ம உடல் இப்போ பதார்த்த அளவுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்களில் ரிட்டையர் ஆயிடணும். கடல் தொழில் அப்படி தான் கஷ்டமான தொழில் இல்லை, காற்று கடலில் போகிறது ரொம்ப ஒரு கஷ்டமான தொழில், வேலை பார்க்கணும். 55 வயசு மிஞ்சினா 60 வயசு வரை போகும், அதுக்குறா அது போக முடியாது.
1: நம்மளோட பகுதியில் இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கேன்சரு அதுக்கப்புறமா வந்து இந்த ஹார்ட் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வருது,
0: அது வந்து போதைப்பொருள் குடிக்கிறது பீடி சேர்த்து குடிக்கிறது. அந்த கார்ட் ப்ராப்ளம் வர்றது அது வந்து ஊத்துல ஒருத்தவங்களுக்கு தான் அது அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வரும், எல்லாத்துக்கும் அப்படி வராது, கார்ட் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் வராது. அது வந்து உணவு வகை சரியில்லாத அளவுக்கு தான் அது. முதல்ல வந்து நாங்கள்லாம் சின்ன ஆட்களாக இருக்கா அப்போ உள்ள ஆட்கள்லாம் ரொம்ப திரகாத்திரமாக இருப்பாங்க, அப்போ இந்த ஏரியா யாதியெல்லாம் தெரியாது. அப்போது வந்து மருத்துவர்களை வந்து மருத்துவம் பண்ணுறது கொஞ்சம் குறைவு தான், எப்படின்னா வீட்டிலே வச்சு எல்லாமே பண்ணிக்கிறாங்க, சிம்பிளாக துணி நம்ம உடம்பு தான் நல்லா இருக்கேன்னு சொல்லி இருப்பாங்க. இப்போ உள்ள காலங்களில் வந்து உணவு முறையும் சரியில்லை, இந்த மற்ற இப்போதைய பழக்கங்கள் இருக்கிறனால வந்து தான் அந்த கேன்சரு வர்றது. குடிக்காதவங்களுக்கு கூட வருது, அப்போ அதை நம்ம என்ன சொல்கிறோம், போதை பழக்கம் சொல்ல முடியாதுல்ல.
1: இப்போ வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் கடல் தொழிலில் பார்த்தோம் அப்படின்னா தங்கு கடலாக போகிறாங்க அப்படின்னாலும் சரி, விசைப்படகாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து இரவு நேர முழிப்பு அப்படின்றது நமக்கு ரொம்ப தேவையான ஒன்று. இப்போ இரவு நேரத்தில் நம்ம வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கணும், கடலில் வந்து முழிச்சே இருக்கணும் அப்படின்னா இந்த புகைப்பழக்கம் போதைப் பொருட்களை தவிர்த்து நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம்?
0: எல்லா பேரும் வந்து பீடி சிகரெட்டு அனுபவிக்கிறவர்களாக இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு கடலுக்கு ஒரு 5 ஏர் வரலன்னா ஒரு 2 ஏர் குடிப்பான், இல்லை 3 ஏர் குடிப்பான். ஏன்னா நைட்டு முழிப்பு என்னால் அது அந்த பழக்கம் தான், அந்த கடல் தொழிலுக்கு முழிப்பு நல்லா குடிக்கிறது. அவன் சும்மாவெல்லாம் அந்த கடலில் நைட்டில் இப்போ ஒரு 7 மணிக்கு வேலை வாங்கினோம்னா இப்போ 7 மணிக்கு வாங்குற முதலாம் விடிய விடிய தூங்கும், வலையை விட்டு போட்டு தூங்கும். அப்போ வந்து லாஞ்சி வர்ற காலம், 6 நாள் முடி வருக்கும்ன லாஞ்சி வரும், தீப்பொடியை அடிச்சு போடுவோம் அந்த லாஞ்சியில் தெரிகிற மாதிரியா. அப்போ வந்து நைட்டு முழிப்பாக இருக்கும், வாங்கிட்டு வெள்ளனே கரையை வந்து குடிப்பாங்க. அந்த மார்கழி மாதம் முடிஞ்ச பிறகு தங்கு கடல் போகும், முதல் 5 நாள் 6 நாள் தொழில் பண்ணுவோம், சரிதா? அப்போ தான் தங்களுக்கு போகும், மற்ற நேரங்களில் வந்து உடங்களை தான் போகும். அந்த தங்களுக்கு போகிற நேரங்களில் நல்லா தூங்குவானே வலையை விட்டுட்டு, தூங்கிட்டு 1 மணி 4 மணி 5 மணி இப்படி போல தான் வலை வாங்குறது. இப்போ வந்து அப்படி இல்லை, 12 மணிக்கு 8 மணிக்கெலாம் வலையை பிடிப்பாங்க. 8 மணிக்கு வலை பிடிச்சா ஒரு 1 மணி 2 மணிக்கு வந்து வலை வாங்கி முடியும், வாங்கணுன்னா தூங்குவாங்க. கொஞ்ச நேரம் மட்டும் ஓய்வு எடுக்கதானே செய்வோம், நம்ம தூங்காமல் இருக்க மாட்டாங்கல்ல. ஒரு பிஸ்கட்டு சாப்பிடுவாங்க, டீ போட்டு கொடுப்பானுங்க, சாப்பிட்டு அவங்க ரெஸ்ட் எடுத்துடுவாங்க. குடிக்கிறவன் வந்து பீடி சிகரெட்டு குடிக்கிறவன் அவனுக்கு எதையும் மாற்ற முடியாது, அவன் குடிச்சிட்டு பீடியை குடிச்சா ஒரு பீடியை குடிச்சிட்டு படுத்துருவான், தூங்கிடுவான். போதை பழக்கம் பண்ணாத அளவுக்கு வந்து பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு காப்பி கிப்பி அவனும் குடிப்பான், பீடியை குடிக்கிறவனும் டீ போட்டு சாப்பிடுவாங்க. குடிக்காதவங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு பிஸ்கட்டு காப்பி கிப்பி சாப்பிட்டு படுத்துருவாங்க.
1: ரொம்ப நன்றி ஐயா உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
0: நன்றி.
1: பாடல்களை தொடர்ந்தும் பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் தி போன்ஸ்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 23 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் திபோன். மனித வாழ்க்கைக்கு அடிப்படை உரிமைகள் அல்லது தேவைகள் அப்படின்னு ஒரு மூணு விஷயங்களை சொல்லுவாங்கங்க. உணவு, உடை, உறைவிடம், அதாவது வீடு. அன்னைக்கு இது எல்லாமே வந்து ஒரு வேல்யூ இல்லாத பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். காரணம், உணவு அப்படின்றது பண்டமாற்று முறையில் நம்மளுக்கு கிடைச்சிரும், உடையும் அதே போல தான். அதே மாதிரி வீடு அப்படின்றது ரொம்ப பெரிய வீடுலாம் இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்காது. அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு எளிமையான குடிசைகள் தான் இருக்கும். அந்த இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வசதி படைத்தவங்க அப்படின்னா அவங்க வந்து ஓட்டு வீடு தான் கட்டுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த நேரங்களில் ஒரு மதிப்பு அதிகம் இல்லாத பொருட்களாக தான் கருதப்படுச்சு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், எல்லாமே ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்குது. குறிப்பாக உடை அப்படின்னு நம்ம எடுக்க போயிட்டோன்னா ஒரே தடவை நம்ம கடைக்குள்ளே போயிட்டு நுழையும் பொழுதே 5000 ரூபா, 10000 ரூபா அப்படின்னு நம்மளுக்கு தேவைப்படுது. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு எல்லாமே விலை மதிப்பு மிக்க பொருட்களாக மாறிடுச்சு. இது எல்லாத்தையும் நம்ம எப்படி வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம், இந்த பணம் இருந்தால் தான் நம்மளால் வாங்க முடியும். ஆனால் பணம் எப்படி கிடைக்கும்? வேலை, ஏதாவது ஒரு உழைப்பு நம்மளுக்குன்னு இருக்கணும். அப்போ எது அடிப்படை தேவைகளில் முதல்ல சேர்க்கப்பட்டிருக்கணும்னு சொல்லுங்கள்? வேலை தான். அப்போ உணவு, உடை, உறைவிடம், இதை தவிர்த்து வேலையும் கல்வியும் கண்டிப்பாக வந்து அடிப்படை தேவைகள் தான். அதை ஆல்ரெடி சேர்த்துட்டாங்க கல்வியை, ஆனால் வேலை இன்னும் வந்து சேர்க்கப்படலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால் வந்து வேலையும் கூட ஒரு அடிப்படை உரிமை தேவை அப்படின்னு சொல்லலாம். அது ஆண்களுக்காக இருந்தாலும் சரி, பெண்களுக்காக இருந்தாலும் சரி. உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு ஆலயம் அப்படின்னு ஒரு பாடல் வரும். இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உடல் இருக்குதுல்ல, அது ஒரு ஆலயம் மாதிரியாம். இந்த ஆலயத்துக்குள்ளே கடவுளே வந்து தங்கியிருப்பாராம். அந்த மாதிரி கடவுளே வந்து தங்கியிருக்கக்கூடிய ஒரு கோவில் ஆரோக்கியமாக இருந்தால் தானே நம்மளுக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது, அதே நேரத்தில் நம்மளால் உழைக்க முடியும். சரி, என்னென்ன பிரச்சனைகள் இருந்தால் நம்ம கடலுக்கு போகக்கூடாது, கடலுக்கு போக வேண்டாம், கரையிலிருந்தே வேலை பார்க்கலாம் அப்படின்றத இன்னைக்கு நிகழ்ச்சி மூலமாக நான் சொல்ல போகிறேன் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.
3: காலம் மாறலாம், ஆனால் இந்த குரலின் மாயம் என்றும் மாறாது. எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள்.

0: எஸ் ஜானகி அம்மாவை என்றும் அன்புடன் நினைவு கூறுவோம். கடல் ஓசை எஃப்எம் 90.4 என்றும் இசையாய் எங்கள் மனதில்.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4
4: கேட்டுட்ருக்கீங்க. கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். உடல்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கடலுக்கு போக வேண்டாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா முதல்ல உடல் ரீதியா பிரச்சனை அப்படின்றத தாண்டி மன ரீதியா நீங்க ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கீங்க, டிஸ்டர்ப்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த நேரத்துல கடலுக்கு போகக்கூடாது. காரணம், உடல் வியாதிகளை விடவும் ரொம்ப மோசமானது மனப்பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றாங்க. குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ இல்ல மன ரீதியா நீங்க ஏதோ விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கீங்க, குழப்பத்தில் இருக்கீங்க, சோகமாகவே இருக்கணும்னு தோணுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கடலுக்கு, அந்த ஒரு கடலோ ரெண்டு கடலோ நீங்கள் வந்து கடலுக்கு போக வேணாம். இல்லை ஒரு வாரம் கூட நீங்கள் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியானதுக்கு அப்புறமா, மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறமா, குடும்பத்தில் பிரச்சனைகள் சரியானதுக்கு அப்புறமா நீங்கள் போங்க. ஏன்னா உடல் பிரச்சனைகளுக்கு மனப்பிரச்சனைகள் தான் முதல்ல காரணமாகவே அமையுது. அதனால மன ரீதியாக பிரச்சனைகள் எதுவும் வீட்லேயும் வராமல் இருக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்குள்ள நீங்களும் எதையும் யோசிக்காமல் இருக்கணும். அந்த மாதிரியான நேரத்தில் மட்டும் கடலுக்கு போங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்ச்சல் இருந்துச்சு அப்படின்னா பெரும்பாலும் நம்ம வந்து காய்ச்சல் சரியாகிறதுக்கு முன்னாடியே ஊசி போட்டுட்டோ இல்லை மாத்திரை போட்டுட்டோ வந்து என்ன பண்ணுறோன்னா கடலுக்கு போயிடுறோம். அந்த மாதிரி இருக்கிறத தவிர்த்து உங்களுக்கு வாந்தி அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கடலுக்கு போக வேண்டாம். அந்த மாதிரி கடலுக்கு போகும்பொழுது நீங்கள் கடலில் ஏற்கனவே நம்ம வந்து முதல் அனுபவம் இருக்கும் எல்லாருக்குமே, வாந்தி வந்து எடுத்திருப்போம். அந்த மாதிரி நேரத்தில் வாமிட் வந்து நிற்காது, உங்களுக்கு காய்ச்சல் அதிகமாகும், உடல் பிரச்சனைகள் இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகும். அதனால வாந்தி அதிகமாக இருக்கிற நேரத்தில், வாந்தியோடு உங்களுக்கு காய்ச்சல் இருக்குது இல்லை சளி தொல்லை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கடலுக்கு போகிறத அந்த ஒரு ரெண்டு கடல் மட்டும் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் அப்படின்னு இருக்கும். அப்படி என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லோ சுகர் இருக்கும், லோ பிபி அதாவது குறைந்த இரத்த அழுத்தமும் குறைந்த சர்க்கரை அளவும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து கடலுக்கு போகவே வேண்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இந்த ரெண்டு பிரச்சனையும் மிகப்பெரிய உடல் உபாதை அப்படின்னு சொல்லலாம். காரணம், நீங்கள் வந்து லோ சுகரோ லோ பிபியோ இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. உதாரணத்துக்கு லோ பிபின்னு எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கு வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் அவங்களால வந்து மயக்கம் போட்டுருவாங்க, திடீர்னு கீழே விழுந்துருவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகளை இந்த குறைந்த இரத்த அழுத்தம் கொண்டவங்களுக்கு இருக்கும். குறைந்த சர்க்கரை அளவு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் இதே பிரச்சனைகள் இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால இந்த ரெண்டு நீண்ட நாள் பிரச்சனைகள் இருக்கிறவங்க கடலுக்கு போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. பாடல்களுக்கு அப்புறமாவும் தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: சிவகோத்ரோத்பவஸ்ய மிருக நட்சத்திரே அடங்காப்படாரி ஜாதஸ்ய பேரன்னகட்டியோ
6: சுமதி சுமதி
5: சுமதி நாமதேயஸ் சிங்காரவேலன் லவ்வஸ்ய வருங்கால ஒய்ஃபஸ்ய தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமினே அஷ்டோத்திர நம பூஜாஞ்சகரிஷ்யே ஐயையோ போரியே போரியே
7: அரு போரங்கா ஸ்ரீலங்கா கொப்பர தேங்க இங்க பாருங்க நார்த்தங்க முத்து நம

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: வண்டிக்கு நம்பர் பிளேட் எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம இந்தியாவில் மொத்தம் 8 வித்தியாசமான கலர்ல நம்பர் பிளேட் வழக்கத்துல இருக்கு. அதுல சிவப்பு கலர் நம்பர் பிளேட்னா புதுசா வாங்கின வாகனங்களுக்கு கொடுப்பாங்க. இது ஒரு தற்காலிக எண் மட்டும்தான். அதே இந்தியாவோட தேசிய சின்னம் கொண்ட சிவப்பு கலர் நம்பர் பிளேட்டை இந்திய குடியரசு தலைவர், துணை குடியரசு தலைவர் மாதிரியான உயர் அரசு அதிகாரிகள் பயன்படுத்துறாங்க. ஊதா கலர் நம்பர் பிளேட்னா வெளிநாட்டினர் இந்தியா வந்து வண்டி சொந்தமா வாங்கி ஓட்டினா கொடுப்பாங்க. மஞ்சள் கலர் நம்பர் பிளேட்னா சரக்கு வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ட்ரக்கு, டாக்ஸி இது எல்லாமே இதுல அடங்கும். கருப்பு கலர் நம்பர் பிளேட்னா வாடகைக்கு விடுற வண்டிகளா இருக்கும். வெள்ளை கலர் நம்பர் பிளேட் நம்ம தேவைக்கு வாங்குற வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. பச்சை கலர் நம்பர் பிளேட்னா எலக்ட்ரிக் வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. அடுத்ததா ஆரோ நம்பர் பிளேட், அதாவது நம்பர் பிளேட் பலகையில அம்புக்குறி மேல இருக்கிற மாதிரி இருக்கும். இது ராணுவத்துல மேல் அதிகாரிகள் பயன்படுத்துற வண்டியோட நம்பர் பிளேட்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். கடலுக்கு வேறு என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருந்தால் போகக்கூடாது அப்படின்றது தான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக உங்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்குது, அதுவும் நீண்ட நாளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து போக வேணாம். ஆஸ்துமா பிரச்சனை எப்படி கண்டுபிடிக்கிறது தொடக்கத்திலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருமல், மூச்சுத்திணறல், மார்புகளில் இறுக்கமாக இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை. இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த ஆஸ்துமா பிரச்சனை எப்போ அதிகமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசுபட்ட காற்றை நீங்கள் சுவாசிக்கும் பொழுது அதிகமாக உங்களுக்கு ஆஸ்துமா தொல்லை வந்து அதிகமாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, மகரந்த சேர்க்கை நடக்கும் பொழுது அந்த மகரந்த துகள் உங்களுடைய நாசிகளுக்கு போகிறது, ஏதாவது ட்ராவல் பண்ணும்போது அந்த பஸ்ஸில் இருந்தோ இல்லை பைக்கில் இருந்தோ வரக்கூடிய புகை, அது எல்லாமே உங்களுக்கு வந்து அதிகமான ஆஸ்துமா பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும், இப்போ நம்ம எல்லாருமே புரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறோம், எவ்வளோ தூரத்துக்கு காற்று அப்படின்றது நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப அவசியமானது, குறிப்பாக சுத்தமான காற்று எவ்வளோ அவசியமானது அப்படின்றது இந்த ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க கிட்ட கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு வயசுக்கு அப்புறமா நம்மளுக்கு கவர்மெண்ட்டில் வந்து ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா, அதே போல் வந்து கடல் தொழிலில் ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடல் தொழிலுக்கு போகாதீங்க, அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா இதய கோளாறுகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் கடலுக்கு பெரும்பாலும் நம்மளுடைய பகுதிகளில் போக மாட்டாங்க, அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தவிர்த்துட்டு வேறு ஏதாவது கரையில் இருந்தே வேலை பார்க்குற மாதிரியான ஒரு வேலைகளை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் இருதய கோளாறுகள் இருக்கிறவங்க அதிகமாக கடலுக்கு போகக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மீன்பிடி தொழில் பெரும்பாலும் அதிக கணங்களை தூக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கும். டீசல் கேன்லேருந்து ஐஸ் கட்டிகள்லேருந்து நம்மளுடைய மடிக்கயிறுகள்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப வெயிட்டான பொருட்கள், அதை தூக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க உங்களுடைய உடலை கவனத்தில் எடுத்து நீங்கள் வந்து கடல் தொழிலுக்கு போகிறத கொஞ்சம் தவிர்த்து கரையிலேருந்து ஏதாவது நல்ல வேலைகளாக பார்த்து உங்களுடைய உழைப்பை வந்து மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்காகவே பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலைதரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அருமையான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். இயற்கை எவ்வளவு அழகானது தெரியுமா? நம்மளுடைய இவ்வுலகத்துல மனிதர்கள் இதுவரைக்கும் ஆராய்ஞ்சு பார்த்துருக்கிறது கடலை பத்தி மட்டுமே வெறும் 5% தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த 5%க்கும் அதிகமா செவ்வாய் கிரகத்தை பத்தி மனிதர்களுக்கு தெரியுமாங்க. அதே போல இயற்கை அப்படின்றதுல பல அம்சங்கள் நம்மளால மாற்ற முடியாது. அப்படி ஒண்ணுதான் பறவைகள். பறவைகள் நம்மளுடைய பூமிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான உயிரினங்கள்ல ஒண்ணு. குறிப்பா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், டோலோ பறவைகளா இருக்கட்டும், நம்மளுடைய கடல் பறவைகளா இருக்கட்டும், இது எல்லாமே. அதே போல பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிகழ்ச்சியோட தொடக்கத்திலேயே நான் வந்து ஒரு பறவையை பத்தி சொல்ல போறேன் அப்படின்றத சொன்னேன் இல்லையா. அந்த பறவை என்ன பறவை அப்படின்னு கேட்டிங்கன்னா முகமூடி பூபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பறவைகள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே கொஞ்சம் பெரிய கடல் பறவைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அரிய வகை கடல் பறவையும் கூட. அதே போல் இது எங்கே அதிகமாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத தீவுகள்லையோ உயர்ந்த இடங்கள்லையோ வாழக்கூடியது தான் இதோடைய பண்பு. குறிப்பாக நம்மளுடைய கேரளா இருக்குதுல்ல, கேரளாலே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கே ஒரு 2 தடவையிலிருந்து 3 தடவை வரைக்கும் தான் இந்த பறவைகள் வந்து அங்கே இருக்கிற கரையோர பகுதிகளில் வந்து காணப்பட்டிருக்கு. அதுக்கு ஏதாவது ஒரு அடிபட்டிருந்தாலோ, இல்லை திசை மாறி போகுது, இல்லைன்னா குட்டி குட்டி பறவைகளாக இருக்குது அப்படின்னா தான் இந்த பறவைகள் பெரும்பாலும் கரைப்பகுதிகளுக்கு வருமா, அதுவும் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு தப்பி தவறி தான் வருமா. அந்த மாதிரி வர்ற பறவைகளை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட வனத்துறைக்கிட்டேயோ, இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியலனா கண்டிப்பாக நம்மளோட கடலூர் சேஃபம் 90.4 கால் பண்ணிடுங்க. 709-443-9999 அப்படின்ற எண்களுக்கு கால் பண்ணியோ இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பறவை கிடச்சிருக்கு, இதை நாங்கள் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சார்பாக வனத்துறைக்கு தகவல் கொடுத்து அந்த பறவைகளை நம்ம ரெஸ்கியூ பண்ணி அதோடைய சுதந்திரமாக அது வாழக்கூடிய இடத்துலேயே கொண்டு போய் விட்டுடலாம். கண்டிப்பாக பறவைகள் இந்த உலகத்துக்கு தேவையான ஒரு விஷயம், அதனால அதை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இந்த தகவலை நம்மளுக்கு கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேயர் ரசித்தண்ணா. ரசித்தண்ணா அடிக்கடி எஃப்எம் கேட்டுட்டு நம்மளுடைய நிகழ்ச்சிகளை ஒரு நேயராக பங்கேற்கிறத நானும் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அதனால வாழ்த்துக்கள் ரசித்தண்ணா, உங்களுடைய பணியை வந்து மென்மேலும் செய்யுங்க. கண்டிப்பாக இதை மாதிரி பறவைகள் ஏதாவது வருது அப்படின்னா நம்மளுடைய எஃப்எம்க்கு தகவல் கொடுங்க, இல்லைனா வனத்துறைக்கு தகவல் கொடுங்க, நம்ம வந்து கண்டிப்பாக அதை ரெஸ்கியூ பண்ணி அவங்களோட சொந்த பூமிக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த சமுத்திரம் பழக நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே போல அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திபோன். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 23 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி கேட்கறதுக்காக அன்பான உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க. 9-10 மணி வரைக்கும் அடுத்து நம்ம கேட்க போற கதை பேரு புவனா நாகராஜன் எழுதின நியாயம் என்றால் நியாயம்தான். கதை சொல்றதுக்கு அன்பான உள்ளங்களோட வீட்டுக்கே காற்றலைகள் மூலமா வந்தாச்சு சுல்தானா. கதைக்குள்ள போலாமா?
4: ராதிகா, ராதிகா,
5: என்னங்க
4: சொல்லுங்க?
5: உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு மாயவரம் பக்கத்துல இருக்கிற ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல டெஸ்ட் இருக்கு. அதுல பாஸ் ஆனா மட்டும்தான் ராம் 6வதும் கீர்த்தனா 8வதும் படிக்க முடியும். ரெண்டு பேரையும் கிளம்ப சொல்ல, தூங்கிட்டு இருக்காங்க. காலையில பொழுது விடிஞ்சது கூட உங்களுக்கு தெரியல பாரு.
4: என்னங்க, நீங்களும் கூட வரீங்களா?
5: வாய்ப்பே இல்ல ராதிகா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு வேற போனோம், இன்னைக்கும் லீவ் போட்டேன்னா அப்புறம் ஆத்திர அவசரத்துக்கு லீவ் எடுக்க முடியாது.
4: சரிங்க, அப்ப நானும் அம்மாவும் பசங்களை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிடுறோம். ஆட்டோக்கு மட்டும் நீங்க காசு கொடுத்துறீங்களா?
5: சரிம்மா, நானே கொடுத்துறேன் அப்படின்னு சொன்ன பாலு அவர் ஸ்கூலுக்கு ஆயத்தமா கிளம்பி போயிட்டாரு. பாலு யாருன்னா ஒரு அரச பள்ளியில வேலை பாக்குற ஆசிரியர். அவரு அரச பள்ளியில ஆசிரியரா வேலை பார்த்தாலும் அவரோட பிள்ளைங்க மெட்ரிகுலேஷன்ல படிக்கணும்ன்றது அவரோட ஆசை. பால் அவங்க அம்மா கிட்டயும் பேசிட்டாரு. 10 மணிக்கு ஆட்டோ வந்துரும், பேரன் பேத்தி ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. பாலுவோட அம்மா வைதேகியும் மனைவி ராதிகாவும் ராம் கீர்த்தனாவை கூப்பிட்டு ஆட்டோலயும் கிளம்பிட்டாங்க.
4: அத்த, ஸ்கூலுக்கு போனதும் அங்க தண்டபாணின்னு யாரோ ஒருத்தர் இருக்காராம். அவரை பார்த்து நல்லா விசாரிச்சுக்கணும்னு அவர் சொல்லிருக்காரு.
5: இது அட்மிஷனுக்கான டெஸ்ட் தான். ஆனா அட்மிஷனுக்கான டெஸ்ட்லயே 4 சப்ஜெக்ட் இருக்குமா அத்த? அந்த 4த்துலயும் பாஸ் ஆனாதான் அந்த ஸ்கூல்ல அட்மிஷன். வேற ஏதாச்சும் தேவைன்னா உடனே கால் பண்ண சொல்லிருக்காரு. அதுக்கு முன்னாடி அந்த தண்டபாணிங்கிறவரை போய் வேற பாக்கணும்.
4: பாத்துக்கலாமா? முதல்ல பிள்ளைங்களுக்கு அந்த ஸ்கூல் ஓகேயான்னு கேளு. அவன் சொல்றான் என்ன, நீ பாட்டுக்கு பிள்ளைங்கள போய் அங்க சேர்த்து விட்டுறாத. அவங்களுக்கு எங்க படிக்க பிடிக்குதுன்னு கேளு. அந்த பரீட்சையெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலுக்கு போக உங்களுக்கு விருப்பமானு கேளு. எல்லாத்தையும் விசாரி. நான் பாலுவ என் போக்கலதான் நீ வளரணும்னு சொல்லியிருந்தா இப்ப அவன் இஷ்டத்துக்கு வளர்ந்துருக்க முடியாது. அவனை சுதந்திரமா நான் விட்டதுனாலயும் அவனோட நல்லது கெட்டதுல நான் பங்கெடுத்துக்கிட்டதுனால மட்டும்தான் அவன் இப்ப இந்த நிலைமையில இருக்கான். பிள்ளைங்களை போட்டு இருக்கலாமா? நீ இதான் பண்ணணும், நீங்க தான் போகணும், இங்கதான் வரணும்னு அது எந்த விதத்துல நியாயம்? அவங்கிட்ட நீ கேட்டியா என்ன?
5: இப்ப வரைக்கும் கேக்கல அத்த. கேட்கவும் சங்கடமா இருக்கு. எங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு சண்டை போடுவாரோன்னு பயமா இருக்கு. அதனால அவர் போக்கலே பிள்ளைங்க இருக்கட்டும்னு நான் அவர்கிட்ட கேக்குறதே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அவங்க அத்தைய சோகமா பார்த்தாங்க. அவங்களோட பார்வையிலேயே அவங்க வீட்டுக்காரரோட வார்த்தையை மீறி அவங்க எதுவுமே பண்ண முடியாதது அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. ஆட்டோ போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கதையில என்ன ஆயிருக்கோன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.
1: காலம் மாறலாம், ஆனால் இந்த குரலின் மாயம் என்றும் மாறாத எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள்.

0: எஸ் ஜானகி அம்மாவை என்றும் அன்புடன் நினைவு கூறுவோம். கடல் ஓசை எஃப்எம் 90.4 என்றும் இசையாய் எங்கள் மனதில்.
1: சம்மர்னா ஹாட்டு கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனு ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனு ஸ்டைல்ஸ் மால்
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு. ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர். சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா. நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர். ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான். High exchange value, easy finance, low interest rate, fastest delivery. Anamalai's Toyota, Valdur, Ramanathapuram. Call 80127-9900. ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: நேயர்கள் அணிஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. பாலுவோட அப்பா இறந்ததுனால கருணை அடிப்படையில அவருக்கு ஆசிரியர் பணி கிடைச்சிச்சு. பக்கத்துல விளநகர்ல பழைய ஓட்டு வீடு அவங்க அப்பா கட்டி போட்டது. மனைவி ராதிகாக்கு மன்னன் பந்தல் காலேஜ்ல லேப் அசிஸ்டன்ட் வேலை. மணி ஆட்டோ ரெண்டு பிள்ளைங்க, நல்ல உள்ளம் கொண்ட அம்மான்னு அழகான தேன் கொடு மாதிரி பாலுவோட குடும்பம் இருந்துச்சு. உள்ளூர்ல படிச்ச படிப்பெல்லாம் போதும்னு சொல்லி தம் பிள்ளைங்கள மெட்ரிகுலேஷன்ல தான் படிக்க வைக்கணும்ன்ற ஆசையில வெளியூருக்கு போய் அங்க அட்மிஷன் போடுறதுக்கு பாலு ரொம்ப ஆசையா இருந்தார். வைதகி அம்மாக்கு மனசே கேட்கல. தம் மருமக கிட்ட கேட்க சொன்னா அவங்களும் தயங்குறாங்க. சரி நம்மளே போன் போட்டு பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி வைதகி அம்மா அவங்க பையனுக்கும் போன் பண்ணாங்க. பாலு, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணுமே, பிஸியாவா இருக்க? சொல்லுமா, அடுத்த கிளாஸ்க்கு தான் போகணும், சொல்லு. இல்லப்பா, ஸ்கூல்ல பசங்களை சேர்க்கறது உன்னோட விருப்பம்தான், ஆனா அவங்களோட ஆசை என்னன்னு கேட்டியா? இது நீயும் ராதிகாவும் சேர்ந்து போய் பண்ண வேண்டிய விஷயம். இதுல என்ன எதுக்கு நீ அனுப்பி வச்சன்னு தெரியல. பிள்ளைங்க கிட்ட கலந்து பேசி அவங்களுக்கு என்ன விருப்பம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி முடிவெடுப்பா. அவங்களுக்கு விருப்பமே இல்லாம இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தாமா. எனக்கும் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு போய் அட்மிஷன் போடணும்னு ஆசைதான். ஆனா இங்க ஒரு சார் லீவ் போட்டுட்டாங்க, அவங்களுக்கு பதிலா நான் போய் கிளாஸ் எடுத்தே ஆகணும். அப்பதான் நாளைக்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினா நான் லீவ் எடுத்துக்க முடியும். ராதிகாக்கும் காலேஜ்ல வேலை அதிகமா இருக்கும், லேப்லயே அவ பிஸியா இருப்பா. இன்னைக்கு விட்டா அவ்வளவுதான், இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணணும். நம்ம வெயிட் பண்ற நேரத்துக்கு அங்க அட்மிஷனே க்ளோஸ் பண்ணிருவாங்க. அதான் நீங்களே போய் அட்மிஷன் ஒரு வழியா போட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். உன் பேரன் பேத்திகளுக்கு நீ போதாதாமா, நீ போய் பாத்துக்க. நீ சொன்னா அவங்க நல்லா கேப்பாங்க. பரீட்சையும் நல்லா எழுத சொல்லு, அதுல பாஸ் ஆனாதான் அட்மிஷன். கேக்குறனேன்னு தப்பா எடுத்துக்காத பாலு, பிள்ளைங்களுக்கு அதுல விருப்பம் இருக்கான்னு கேட்டியா? இதுல கேக்குறதுக்கு என்னமா இருக்கு, மெட்ரிகுலேஷன்ல சேர்த்து விடுறேன், பெரிய ஸ்கூல்மா, அதுல படிச்சாலே போதும், நல்ல மார்க் எடுக்கலாம். வெளியில நானும் பகுமானமா சொல்லிக்க வேணாம், அந்த ஊர்லயே பெரிய ஸ்கூல்ல என் பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னு. விடுமா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்காமலா வராங்க உன் கூட. அட்மிஷனை போட்டுட்டு வர்ற வழியில வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமா காய்கறி பழம் எல்லாம் வாங்கிட்டு வாங்க, இல்லனா ராதிகா என்ன பழையபடி வெளியே அனுப்பிடுவா. நான் வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்ததும் ரெஸ்ட் எடுக்காம மார்க்கெட்டுக்கு போக வேண்டியதாயிரும், ஒரே இதா ரெண்டு வேலையும் முடிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா பாலு பேசிட்டாரு. தன் பையன் கிட்ட பேசி எந்த காரியமும் நடக்க போறதில்லன்னு அவங்க அம்மாக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அவர் விருப்பம்தான், அவங்க குடும்பத்தோட விருப்பம்னு அவங்களும் தீர்மானிச்சுக்கிட்டாங்க. ஆனாலும் வைதகி அம்மாக்கு அவங்க பேரன் பேத்தியோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருந்துச்சு. கதையில அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அன்பான உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. கீர்த்தனா, ராம அந்த ஸ்கூல்ல சேர்த்து விடுறதுல உங்களுக்கு விருப்பம் இருக்காப்பா? நல்லா படிச்சுப்பீங்களா? உங்க அப்பா சொல்றானே என்ன, நீங்க ஒண்ணு இங்க போலையே? நான் சொல்றேன் பாட்டி, எனக்கு அங்க படிக்கவே பிடிக்கல. அப்பா தான் வலுக்கட்டாயப்படுத்தி அங்க சேர்த்து விடுறாரு. என்ன சொன்னாலும் அப்பா கேட்கல. ராமும் சொல்லி பார்த்தா, ஆனா அவர் புரிஞ்சுக்கவே இல்லை. பாட்டி, அங்கதான் நீங்க படிக்கணும், அப்பதான் எனக்கு பெருமையா இருக்கும், நாலு பேர்கிட்ட நான் நல்லா சொல்ல முடியும்னு சொன்னாரு. நமக்கு பிடிக்காத ஒண்ணு பண்ண கூடாதுல்ல பாட்டி, அப்புறம் ஏன் அப்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு? அவருக்கு பிடிக்கும்ன்றதுக்காக நாங்களும் அதை பண்ணணுமா? நீங்களே சொல்லுங்களேன். அம்மாவும் இதை பத்தி என்கிட்ட ஒண்ணுமே கேட்கல. அப்பா சொல்றாருன்னா அவங்களும் அமைதியா இருக்காங்க. பிடிக்காத ஒண்ண மண்டையில திணிச்சு படி படின்னு சொன்னா அது எப்படி பாட்டி மண்டையில ஏறும்? எனக்கு அங்க படிக்க பிடிக்கல. எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும்னு தான் ஆசை, அதுவும் அப்பா வேலை பாக்குற ஸ்கூல்ல. அது அவரு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. எனக்கும் ஜாலியா இருக்கும்ல எங்க அப்பா வேலை பாக்குற ஸ்கூல்ல நானும் படிக்கிறேன்னு சொல்றதுக்கு. இத போய் அப்பா கிட்ட சொன்னா கோவப்படுறாரு. நான் ஒண்ணுமே படிக்கல. அங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு நான் தப்பு தப்பாதான் ஆன்சர் பண்ண போறேன். அப்புறம் எப்படி எனக்கு அட்மிஷன் கிடைக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு கீர்த்தனா வெவ்வரமா பேசினா. அப்ப உங்க ரெண்டு பேருக்குமே அங்க படிக்கிறதுல விருப்பம் இல்லையா? அவன் தான் உங்களை கட்டாயப்படுத்துறானா? இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? பிள்ளைங்களுக்கு எங்க படிக்க பிடிக்குதோ, என்ன படிக்க பிடிக்குதோ, எப்படி படிக்க பிடிக்குதோ அப்படிதான் படிக்க விடணும். ஆனா இவன் என்னடா, அவனுக்கு தோணுதேன்னு படிக்க வைக்கிறானே, இவனை எங்க போய் சொல்றது? சரிடா கண்ணு, நீ ஒன்னும் வருத்தப்படாத. பரீட்சையில உன் மனசுக்கு தோன்ற ஆன்சரை எழுதி விடு. இங்கி பிங்கி பாங்கி போட்டு உனக்கு பிடிச்சத டிக் பண்ணி விடு. மத்தத நான் பாத்துக்கிறேன். இதுதான் மனசுல இருக்கிற விஷயமா? நான் கூட உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இந்த ஸ்கூலுக்கு போக உங்களுக்கு விருப்பம் இருக்கா விருப்பம் இல்லையான்னு தெரிஞ்சுக்காமலே குழம்பி போயிட்டேன். பாத்தியா ராதிகா, பிள்ளைங்களுக்கு விருப்பம் இல்லாமலே அவன் இத படி இங்க போய் படி அப்படின்னு சொல்லி பிரெஷர் பண்ணிட்டு இருந்திருக்கான் பாரு. நான் தான் முன்னாடியே சொன்னேன் அத்தை, அவர் விருப்பம் தான் இங்க எல்லாருக்கும். அவரு என்ன சொல்றாரோ அதைத்தான் நாங்க கேட்கணும். நல்லதா போச்சு, போ, இப்பயாச்சும் தெரிஞ்சிச்சு. ஸ்கூலுக்கு முதல்ல போய்ப்போம். அந்த தண்டபாணியா ஏதோ பேர் சொன்னானே, என்ன பேரு? கோதண்டபாணி அத்த, ஏதோ ஒரு பாணி. அவரை போய் பார்த்துட்டு பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு வந்துருவோம், மத்ததெல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு ஆறுதல் கொடுக்கறது போல வைத்தியம்மா பேசினாங்க. பாலுக்கு ஒரே சந்தோஷம். இன்னைக்கு பிள்ளைங்க பரீட்சை எழுதிருவாங்க, அட்மிஷன் வாங்கிருவாங்க, அப்புறம் அந்த பெரிய ஸ்கூல்ல போய் சேர்ந்துருவாங்கன்னு. ஆனா அவர் நினைச்ச மாதிரி நடக்கல. அதுக்கப்புறம் கதையில என்னென்னவோ ஆயிப்போச்சு. அது என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான பாடல்கள் நேயர்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அன்பான உள்ளங்கள் கேட்டுட்டு இருக்கிறது அலைப்பாய்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4. கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. வைதிகிய அம்மா ராதிகா அப்புறம் கீர்த்தனா ராம்னு எல்லாரும் ஸ்கூலுக்கும் போயிட்டாங்க. அந்த ஸ்கூல் ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. இயற்கை சூழலோட பாக்குறதுக்கே ரொம்ப பெருசா இருந்துச்சு. பாலு சொன்னபடியே அங்க வேலை பாக்குற கோதண்ட பாணியவும் பாத்துட்டாங்க. அவர் எல்லா விளக்கத்தையும் சொன்னார். பரீட்சை எவ்வளவு நேரம் நடக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எப்படி போய் அட்மிஷன் போட்டுக்கணும் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. கோதண்ட பாணி தம்பி, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெளிவே கிடைச்சிருக்கு. இவ்வளோ பெரிய ஸ்கூல்ல பரீட்சை எழுதி பாஸ் பண்ணாதான் அட்மிஷன். என்னப்பா? ஆமாமா, இங்க கியூல நிப்பாங்க அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு. ரொம்ப கஷ்டம், பாஸ் பண்ணா மட்டும்தான் அட்மிஷன். நீங்க பரீட்சை எழுதிட்டு பிள்ளைங்க ரெண்டு பேருக்கும் அட்மிஷன் போட்டு போயிருங்க. அவங்க பாஸ் பண்ணா அது ஓகே ஆகும், இல்லன்னா இல்லம்மா, அடுத்த முறை தான் பாக்கணும். அது சரி, நல்லா சொல்றீங்கப்பா. எங்க பரீட்சை எழுத போனோம்? அந்த ஆ தெரியுது பாருங்க, ஒரு வேப்ப மரம், அது பக்கத்துல ஒரு சந்து போதா, அங்கதான் ஹால், அங்க போய் பரீட்சை எழுதுங்க. பசங்களா நல்லா படிச்சிட்டீங்களா? சூப்பரா படிச்சிருக்கோம் அங்கிள். இன்னைக்கு எக்ஸாம்ல நானும் என் தம்பியும் தான் ஃபர்ஸ்ட் மார்க். நீங்க ரிசல்ட்ட பாருங்க, ஆடி போயிருவீங்க அப்படின்னு கீர்த்தனா சிரிச்சுக்கிட்டே சொன்னான். சரிடா கண்ணு, நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்குங்க. மாமாக்கு நிறைய வேலை கிடக்கு, பரீட்சை முடிச்சுட்டு உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோதண்ட பாணி அங்கிருந்து போயிட்டாரு. பரீட்சை நடக்கிற இடத்துக்கு வைதேகி அம்மா ராதிகா கீர்த்தனா அப்புறம் ராம்னு எல்லாரும் போயாச்சு. பிள்ளைங்களையும் ஹால்குள்ள அனுப்பிட்டாங்க. 2 மணி நேரம் மரத்தடியிலேயே உட்கார்ந்திருந்தாங்க. பரீட்சை முடிச்சு பிள்ளைங்க வெளியில வரும்போது அவங்க முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். கீர்த்தனா ராம, எப்படி பரீட்சை எழுதுனீங்க? பாட்டி, நான் எனக்கு தெரிஞ்சதை டிக் பண்ணி விட்டேன். அக்கா கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துருந்தா, அவ எப்படி எழுதுனான்னு எனக்கு தெரியல பாட்டி. கீர்த்தனா, எப்படி எக்ஸாம் எழுதியிருக்க? நான் ஆட்டோல வரும்போதே சொன்னதான் பாட்டி, இங்கி பிங்கி பாங்கிய போட்டு தாக்கிட்டேன். என்ன ரிசல்ட் வரப்போதுன்னு எனக்கு தெரியல, ஆனா பாப்போம். எனக்கு இங்க படிக்க பிடிக்கல பாட்டி, அப்பா சொல்றாருன்னா என்னால இங்க படிக்க முடியாது. ரிசல்ட் எப்படியும் நல்லா வராது, அப்பா கிட்ட மட்டும் திட்டுவாங்க தயாரா இருந்துக்கணும். அவரோட கோவத்தை மட்டும் நான் எப்படியாச்சும் கடந்து போயே ஆகணும், இல்லைன்னா அங்க ஒரு பெரிய பிரளயமே வெடிக்கும். நீங்க தான் இருக்கீங்களே, என்னை காப்பாத்திருவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு, அது போதும் எனக்கு அப்படின்னு கீர்த்தனா ரொம்ப கூலா பேசினா. ராதிகா அவங்க பிள்ளைங்க பரீட்சையை நல்லா எழுதலன்னு அவங்க பேசுறத வச்சே கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தான் மொத்த பயமும் மனசுக்குள்ள குடிக்கொண்டு போச்சு. ஏன்னா ராதிகா கிட்டதான் பாலு அவரோட மொத்த கோவத்தையும் காட்டுவார். விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்ல போறாரோ என்ன பண்ண போறாரோன்னு தெரியாம அவங்க தவிச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கதையில என்ன ஆச்சு தெரியுமா? என்னென்னவோ ஆயி போச்சு. நாமளும் என்ன ஆயிருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதை நிகழ்ச்சியை கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம்.

0: சம்மர்ல குளுகுளனே இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: அன்பான உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க அலை பாயுதே நிகழ்ச்சியில. கதையோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. பரிச்சயம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்ற வழியில வைதேகி பாட்டி அவங்களோட பேரனுக்கும் பேத்திக்கும் ஐஸ்கிரீம் ஜூஸ்னு எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு பாலு சொன்ன காய்கறி கடைக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு பக்கத்துல இருக்கிற பழக்கடைக்கும் போய் பழங்களை வாங்கிட்டு அப்படியே மளிகை கடைக்கு போய் மளிகை ஜாமான்களையும் வாங்கிட்டு ஆட்டோவை நேரா வீட்டுக்கு தான் விட்டாங்க. பாலு கிட்ட எக்ஸாம் நல்லா எழுதுனதா சிரிச்சுக்கிட்டே கீர்த்தனா சொன்னான். அப்போ பாலு நம்பிட்டாரு, பிள்ளைங்க நல்லா பரிச்சை எழுதிருக்காங்க, அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்சிரும்னு. ஒரு வாரமும் ஆச்சு, ரிசல்ட்டும் வந்துருச்சு. அன்னைக்கு பாலுக்கு வந்த கோவத்துக்கு அளவே இல்ல. அண்ணல் பறக்கிற கோவத்தோட அன்னைக்கு அவரு வீட்டுக்கு வந்தாரு. அம்மா, எங்கம்மா அந்த ரெண்டு கழுதையும்? மெட்ரிகுலேஷன்ல சீட் வாங்கி கொடுக்கலான்னு ஆசைப்பட்டா கேட்டுக்கு போட்டி ஆன்சர் பண்ணி ஃபெயில் ஆயிட்டாங்கம்மா. அட்மிஷன் கிடைக்காதுன்னு மேனேஜ்மெண்ட்ல இருந்து சொல்லிட்டாங்க. நீங்க குடுக்கற செல்லந்தாமா, எங்க வந்து நிப்பாட்டி இருக்குன்னு பாருங்க. அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு எத்தனை பேர் லைன்ல நிக்கிறாங்கன்னு தெரியுமா? நான் படுற கஷ்டம் உங்களுக்கு எல்லாம் புரியாதுல்ல. எங்க இந்த கழுத கீர்த்தனா, தப்பு தப்பா ஆன்சர் பண்ணிட்டு என்கிட்ட ரொம்ப சிரிச்சுட்டு அன்னைக்கு பேசினா நல்லா எழுதிருக்கேப்பா பாஸ் ஆயிருவேன்னு. கீர்த்தனா, இங்க வா அப்படின்னு கோபத்தோட அவளை அடிக்கிறதுக்காக அவங்க அப்பா போனார். அதுக்குள்ள கீர்த்தனாவோட அம்மா காஃபி டம்ளரோட வந்தாங்க. அவங்க கிச்சன்ல இருந்து காஃபி எடுத்துக்கிட்டு வேகமா வந்தாங்க. பாலுக்கு குடுக்கறதுக்காக தான் அந்த காஃபியை அவங்க போட்டாங்க. அவர்கிட்ட குடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல சரியான சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. எங்க எதுக்குங்க பொம்பளை பிள்ளைய கை நீட்டு அடிக்க போறீங்க? அப்படி என்ன அவ தப்பு பண்ணா? நீ பேசாத. பாலு கோவத்தோட வர்றத பார்த்து ராமும் கீர்த்தனாவும் அவங்க பாட்டி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. தள்ளுமா, நீ குடுக்கற செல்லம் தான் இவங்களுக்கு எடுத்து வச்சிருக்கு. டே பாலு, என்னடா புது பழக்கம், அப்படி அடிக்கணும்னா என்ன அடி? நான் தான் சொல்லி கொடுத்தேன், நான் தான் தப்பு தப்பா எழுத சொன்னேன். என்னமா பண்ணி வச்சிருக்க, இது உனக்கே நியாயமா படுதா? நியாயமா தான் படுது. அதப்படி அதப்படி, நீ அரசாங்க சம்பளம் வாங்குவ, அரசாங்க உத்தியோகம் பாப்ப, அரசு பள்ளியில பிள்ளைங்க படிக்கணும்னு எல்லார்கிட்டயும் சொல்லுவ. ஏன், உன்கிட்ட படிக்கிற பிள்ளைங்களோட அம்மா அப்பா கிட்டயே சொல்லுவ. ஆனா உன்னோட பிள்ளைங்க மட்டும் அரசாங்க பள்ளியில படிக்காம தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்கணுமா என்ன? அது என்னடா நியாயம்? உனக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா? ஊருக்கு தான் உபதேசம் என்ன?

வேலை பாக்குற மத்த டீச்சர்ஸாரும் அவங்களோட பிள்ளைங்களை மெட்ரிகுலேஷன்ல தான் படிக்க வைக்கிறாங்க. அப்ப அத மட்டும் சரின்னு சொல்லுவியா? மாற்றம் ஒவ்வொரு வீட்ல இருந்து வரணும்டா. அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லி ஒன்ன நீயே மாத்திக்காத. அரசாங்கத்துல வேலை பாக்குறவங்களோட பிள்ளைங்க அரசாங்க பள்ளியில தான் படிக்கணும். மாற்றம் மாற்றம்னா எப்படி வரும்? நீங்க முதல்ல மாறுங்க. என்னோட பேரன் பேத்தி ரெண்டு பேரும் உன்னோட பள்ளிக்கூடத்துலதான் பிளஸ் டூ வரைக்கும் படிக்கணும். என் முடிவுல மாற்றம் கிடையாது. உன் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா, நீ பிள்ளைங்களுக்கு நல்லா பாடம் எடுக்கிறேன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா, உன் பிள்ளைங்களை கொண்டு போய் நீ முதல்ல உன் ஸ்கூல்ல தான் சேர்த்திருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு உன்னோட மரியாதைக்காகவும் பகட்டு பந்தாக்காகவும் நீ மெட்ரிகுலேஷன்ல போய் சேர்ப்ப இல்லப்பா அப்படின்னு வைதேகி அம்மா உப்பு கடலையாட்டம் பொறி பொறின்னு பேசவும் வாய் மூடி பாலு அமைதி ஆயிட்டாரு. ராதிகாக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்படியோ தம் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க அரசு பள்ளிக்கூடத்துல போய் சேர்ந்து படிக்க போறாங்கன்னு அந்த நிமிஷத்துலதான் ராதிகா நிம்மதிப்பட்டு போனாங்க. அன்னையிலிருந்து பாலு அவங்களோட மனைவி மக்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தான் நடக்க ஆரம்பிச்சாரு. அவங்க அம்மாவையும் மதிக்க கத்துக்கிட்டாரு. அவர் பண்ண தப்பு என்னன்னு அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. கதை இனிதே நிறைவடைஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறது சுல்தானா. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: இது இரவு 10 மணி.
1: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 23 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கோடான கோடி இதயங்களை வருடிய அந்த மெல்லிய குரலுக்கு எங்கள் இசை வணக்கம். எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள் இதோ.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: ஆ தேங்க்ஸ்ப்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ணக்கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சார். மாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குன்னு?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

அப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா?

0: மாப்பிள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா?

0: என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பார்க்காம ஒரே கொசுக்கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் மச்சான் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா? நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
2: முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 11 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 23 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனாலதான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உம்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: மாலா மாலா, இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: டேய், கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா, ஏன் கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற

0: மோட்டரு ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்பார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்பார்மருக்கும் பாதுகாப்பு.
1: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 23 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: காலம் மாறலாம், ஆனால் இந்த குரலின் மாயம் என்றும் மாறாத எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள்.

எஸ் ஜானகி அம்மாவை என்றும் அன்புடன் நினைவு கூறுவோம். கடல் ஓசை FM 90.4 என்றும் இசையாய் எங்கள் மனதில்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நாம சாலைகள்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இடைவெளிகளை விட்டு மைல்கற்கள் இருக்கும். அந்த மைல்கற்கள் நிறைய கலர்ல இருக்குமே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சாலை தேசிய நெடுஞ்சாலையா, மாநில நெடுஞ்சாலையா, இல்ல மாவட்ட சாலையா அப்படிங்கறத ஈஸியா தெரிஞ்சுக்கிற வகையில மைல்கற்கள் கலர் பண்ணிருப்பாங்க. ஒரு மைல்கல் மஞ்சளும் வெள்ளை கலர்லயும் இருந்தா அது தேசிய நெடுஞ்சாலை, அதே பச்சையும் வெள்ளை கலர்லயும் இருந்தா அது மாநில நெடுஞ்சாலை, ஒருவேளை நீலமும் வெள்ளை கலர்லயும் இருந்தா அது மாவட்ட சாலை, அதே இளஞ்சிவப்பு இல்ல அப்படின்னா கருப்பு கலரோட வெள்ளை கலர் இருந்தா அது ஊரக சாலை.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பச வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா? மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 23 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: கோடான கோடி இதயங்களை வருடிய அந்த மெல்லிய குரலுக்கு எங்கள் இசை வணக்கம். எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள் இதோ.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று ஆவாரம்பூ மற்றும் சேரன் பாண்டியன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா, இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்று ஆவாரம்பூ மற்றும் சேரன் பாண்டியன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவி இருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டளை போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு

0: இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் பீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணும் வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல்ல நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா பிடிக்காதுதான், ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல நீ பண்ணு, வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று ஆவாரம்பூ மற்றும் சேரன் பாண்டியன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 23 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கோடான கோடி இதயங்களை வருடைய அந்த மெல்லிய குரலுக்கு எங்கள் இசை வணக்கம். எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள் இதோ.

உங்க கண்ணாடி மாளிகையை யார் படைத்தா? கட்டாந்தரையிலே கல்லை உடைத்து உங்க கண்ணாடி மாளிகையை யார் படைத்தா? ஆக செல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா, கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா? செல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா, கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா?

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நல்ல தம்பி, வெள்ளக்கட்டி, சுட்டி பையா.

0: லேப்டாப் மாதிரியான சாதனங்களோட தான் செலவு பண்றோம். நம்மளுடைய தகவல்களை பரிமாறிக்கிற பேசுறமோ இல்லையோ மெசேஜ் மூலமா தகவல்களை ஈஸியா சொல்லிடுறோம். அப்படி மெசேஜ் பண்ணும் போது என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா, ஏன் இந்த ஏபிசிடின்னு சொல்லக்கூடிய ஆல்பபெட்ஸ் வரிசையா இல்லாம அங்க இங்கே இருக்குன்னு? அத பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த காலத்துல எல்லாம் டைப்ரைட்டர்ல டைப் பண்ணி தான் பிரிண்ட் பண்ண முடியும். அதனால எல்லா கீஸ்மே வரிசையா தான் இருந்திருக்கு. ஆனா காலப்போக்குல அது மக்களுக்கு பழகி டைப்ரைட்டர்ல அடிக்கிற ஸ்பீட விட அதிவேகத்துல டைப் அடிக்க ஆரம்பிச்சதுல டைப்ரைட்டர்ல எல்லா கீஸ்மே ஜாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி டைப்ரைட்டர்ல ஜாம் ஆகாம இருக்கதான் குவர்டி மாடல் கீபோர்ட அறிமுகப்படுத்தினாங்க. இந்த குவர்டி மாடல் கீபோர்ட்ல எழுத்துக்கள் எல்லாமே வேற வேற இடத்துல இருந்ததுனால இந்த ஜாம் ஆகுற பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. அதுவே காலப்போக்குல நிறைய பேருக்கு பழகுனதுனால நாமளுமே இந்த குவர்டி மாடல் கீபோர்ட தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: தொட்டுக்கொள்ளவா, நெஞ்சில் தொடுத்துக்கொள்ளவா,
3: பட்டுக்கொள்ளவா,

0: அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்? இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும், அதானே? ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும். எப்படிக்கா நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
1: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்ற

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைய வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பாட்டு உன் பாட்டுக்கு பாட போறேன் எதிர்பாட்டு படார் படார் படார் படார் படார் படார் எட்டு

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 23 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: காலம் மாறலாம், ஆனால் இந்த குரலின் மாயம் என்றும் மாறாத எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள்.

0: あんまりよ。タナナナナタナナナナタナナ。ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்.
1: சபாஷ்.
0: கவிதை.

எஸ் ஜானகி அம்மாவை என்றும் அன்புடன் நினைவு கூறுவோம். கடல் ஓசை FM 90.4 என்றும் இசையாய் எங்கள் மனதில்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆளு இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டையாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்தநாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நான் ஒரு குமாஸ்தா.

ஆதியத்தில் போட்டு கட்டு வந்தனாள் காதல் கண்ணகிக்கும் மாதவிக்கும் வந்ததால் ஆதியத்தில் போட்டு கண்டு வந்தனாள் காதல் கண்ணகிக்கும் மாதவிக்கும் வந்ததால் கற்பினோடு காதல் வைத்த போட்டியில் பதில் காலம் கூட சொல்லவில்லை ஏற்றி

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 23 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. நமது வானொலி.
3: காலம் மாறலாம், ஆனால் இந்த குரலின் மாயம் என்றும் மாறாத எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள்.

0: எஸ் ஜானகி அம்மாவை என்றும் அன்புடன் நினைவு கூறுவோம். கடல் ஓசை எஃப்எம் 90.4 என்றும் இசையாய் எங்கள் மனதில்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு, சரி உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இது ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனியே விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குண்ணே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்லனா பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது
5: முன்னேற்றத்திற்கான வானொலி. தோட்டத்துல பாத்தி கட்டி 10

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி. காலம் மாறலாம், ஆனால் இந்த குரலின் மாயம் என்றும் மாறாது. எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள்.

0: எஸ் ஜானகி அம்மாவை என்றும் அன்புடன் நினைவு கூறுவோம். கடல் ஓசை எஃப்எம் 90.4 என்றும் இசையாய் எங்கள் மனதில்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: யஜமானஸ்ய சிவகோத்ரோத்பவஸ்ய மிருக நட்சத்திரே அடங்காப்படாரி ஜாதஸ்ய பேரன்னகட்டியோ
2: சுமதி சுமதி
1: சுமதி நாமதேயஸ் சிங்காரவேலன் லவ்வஸ்ய வருங்கால வைஃபஸ்ய தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமினே அஷ்டோத்திர நம பூஜாஞ்சகரிஷ்யே. ஐயையோ போரியே போரியே.
3: அரே போ ரங்கா ஸ்ரீலங்கா கொப்பர தேங்க இங்க பாருங்க நார்த்தங்க முத்து நம

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. வண்டிக்கு நம்பர் பிளேட் எவ்வளவு முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம இந்தியாவில மொத்தம் 8 வித்தியாசமான கலர்ல நம்பர் பிளேட் வழக்கத்துல இருக்கு. அதுல சிவப்பு கலர் நம்பர் பிளேட்னா புதுசா வாங்கின வாகனங்களுக்கு கொடுப்பாங்க. இது ஒரு தற்காலிக எண் மட்டும்தான். அதே இந்தியாவோட தேசிய சின்னம் கொண்ட சிவப்பு கலர் நம்பர் பிளேட்ட இந்திய குடியரசு தலைவர், துணை குடியரசு தலைவர் மாதிரியான உயர் அரசு அதிகாரிகள் பயன்படுத்துறாங்க. ஊதா கலர் நம்பர் பிளேட்னா வெளிநாட்டினர் இந்தியா வந்து வண்டி சொந்தமா வாங்கி ஓட்டினா கொடுப்பாங்க. மஞ்ச கலர் நம்பர் பிளேட்னா சரக்கு வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ட்ரக்கு, டாக்ஸி இது எல்லாமே இதுல அடங்கும். கருப்பு கலர் நம்பர் பிளேட்னா வாடகைக்கு விடுற வண்டிகளா இருக்கும். வெள்ள கலர் நம்பர் பிளேட் நம்ம தேவைக்கு வாங்குற வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. பச்சை கலர் நம்பர் பிளேட்னா எலக்ட்ரிக் வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. அடுத்ததா ஆரோ நம்பர் பிளேட், அதாவது நம்பர் பிளேட் பலகையில அம்புக்குறி மேல இருக்கிற மாதிரி இருக்கும். இது ராணுவத்துல மேல் அதிகாரிகள் பயன்படுத்துற வண்டியோட நம்பர் பிளேட். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.